கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாதம் மாதம் 30 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

பக்கமும் சாயாமல் துலாக்கோல் போல சீர்தூக்கி பார்த்து நடுவு நிலைமையோடு இருப்பதே சான்றோர்க்கு அழகு. குறள் எண் 118, அதிகாரம் நடுவு நிலைமை.

பக்கமும் சாயாமல் துலாக்கோல் போல சீர்தூக்கி பார்த்து நடுவு நிலைமையோடு இருப்பதே சான்றோர்க்கு அழகு. குறள் எண் 118, அதிகாரம் நடுவு நிலைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே

கொள்கைக்கான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். தனிநபர் வாழ்வாதாரம் மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஸ்மைல் திட்டம் விளிம்பு நிலையில் உள்ள பிரிவினருக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இந்தியாவிற்கான பெனின் நாட்டு தூதுவருடன் ஆலோசனை நடத்தியதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் நா விஸ்வநாதன் அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், இதில் சூழல் ஒளி வழங்குகின்றார் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சி, இதில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்க இருக்கின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதை உரை வழங்குகின்றார் சிறை பாலகிருஷ்ணன் அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி வழங்குகின்றார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கின்றார் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நாம் கேட்கலாம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று, இன்றைய தலைப்பு மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருவது பிறரிடம் அன்பை பெறுவதா அல்லது பிறருக்கு அன்பை கொடுப்பதா, உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். காலை 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சி, இதில் குந்தலா நீர்வீழ்ச்சி குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்நேகிதியே அதிகம் கற்றுத்தந்தது கல்வியா அனுபவமா, தோழிகளே உங்களுடைய கருத்துக்களை எங்கே கூட பகிர்ந்துக்கலாம். 1:00 நலந்தானா நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகின்றார் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். தொடர்ந்து நலந்தானா நிகழ்ச்சியில் வாழைப்பழ வகைகளும் அதன் பயன்பாடுகளும் குறித்து நாம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்க இருக்கின்றோம். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 2019 வெளியான படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களும் நாம் கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள்.

இரண்டிற்கு பக்தி மலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை நாம் கேட்க இருக்கின்றோம். 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அன்றாட நிகழ்வுகள் குறித்த தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து ஆசிய அஞ்சல் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். இன்று 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 9 இடைவிடா இசை மலை நாம் கேட்க இருக்கின்றோம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆசாரக்கோவை குறிப்பிடும் அன்றாட நிகழ்வுகளும் அறிவியலும் குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி, தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நேரலை நிகழ்ச்சி. 11:05 திரை இசை. நேர்கள், இதுவரை நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நமது வானொலியில் ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே, சுகமான ராகங்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0462-256-1133 மற்றும் 3-2 என்கின்ற எண்களுக்கு அழைக்கலாம். குக்கு நிகழ்ச்சிக்கு நேர்கள் குறுஞ்செய்தி, குரல் பதிவு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9443-6-0794. நமது வானொலியில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசியுங்கள்.

நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249684548. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார். நா விஸ்வநாதன் அவர்கள்.

இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதன்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு யாம் இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின் அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறக வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்களோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறிகள் புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது.

0: ஒவ்வது தாம் முழுமையடையதுதான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இது மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடிக் கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குறட்பாக்களிலும் இவற்றை சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண் விழித்து மேனிலை மேல் மேலைச் சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் இழுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்து காண்பது? நாம் மனதை திறந்து வைத்து கொண்டு அகல கண்களால் பார்க்க பழக வேண்டும் அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகைமூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல்கள் கற்கவும் இங்கு சீருடைய நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கு சேர்க்க விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவருக்கு குதூகலம் தந்தது, சொற்கள் ஆண்களுக்குமானவையே. அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றீர், உமை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டையுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய் இயற்கை அளித்த யாசகம். இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா. விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் பி. சுசிலா அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேரம் காலை 6:25. உலகம் குறை கூறினாலும் மனம் உடையாதே. உண்மையாய் வாழ்ந்தால் சிலர் வெறுப்பார்கள், அன்பாயிருந்தால் சிலர் விலகி கூட போவார்கள். ஆனால் தர்மத்தின் பாதையில் நடக்கும் முன்னே நான் ஒரு நாளும் கைவிடேன் என்கின்றார் இறைவன். கேட்கலாம் தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரலில் பாடல்.

நேரம் காலை 6:36. பக்தி பாடல்கள் ஒலிக்கும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து இருக்கின்றோம். பலன் கொண்டு

திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்.

0: நேரம் காலை 6:40. இறைவனையும் மறுமை நாளையும் நம்புகின்றவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்கின்றார் நபிகள் நாயகம். கேட்கலாம் ஷேக் முகமது அவர்களின் குரலில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.
1: ஏழைகளுக்கு மருத்துவம் இலவசம், இரண்டு பட்டு போனதெல்லாம் சமரசம், ஏந்தலர்க்கு யாவருமே சரிசமம், எல்லா

0: நிர்லி ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: எல் நினோ நிகழ்வினா

காலநிலை மாற்றங்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் 150 ஆண்டுகளுக்கு பின் கடுமையான வறட்சியும் அதிக வெப்பமும் வேளாண் பயிர்களை பாதிக்கும். பருவமழை மிகவும் குறைந்த அளவில் பெய்யும் சூழல் உள்ளதால் தற்போது பயிர் செய்யப்பட்டுள்ள பயிர்களை பாதுகாப்பது குறித்து பார்க்கலாம். கடந்த ஆண்டை விட சுமாராக 100,000 ஏக்கர் சாகுபடி பரப்பு குறைந்த நிலையில் நெல் சாகுபடியானது இருக்கின்ற கிணற்று பகுதியிலும் போர்வெல் பகுதிகளிலும் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை நெல் பயிரில் பயிரின் வளர்ச்சி நிலையில் 3% கயோலின் அல்லது 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் இலை வழியாக தெளிக்க வேண்டும். PPFM என்ற நுண்ணுயிர்களை ஏக்கருக்கு 200 மில்லி லிட்டர் என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும். மேலும் 1% தானியங்கள் முதிர்வடைவதற்கு 15 நாட்களுக்கு முன்னதாக பூக்கும் பருவத்தில் 2% மோனோ அமோனியம் பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் குளோரைடு கரைசல் தெளிக்க வேண்டும். குறைந்த நாளில் விளையக்கூடிய பயர் வகை பயிர்களுக்கு பயர் ஒன்றர் கலவை 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பூப்பதற்கு முந்தைய நிலையிலும் அதன் பிறகு 15 நாட்கள் கழித்தும் பூ உதிர்வதை குறைப்பதற்காக 100 PPM செறிவுள்ள சாலிசிலிக் அமிலம் அல்லது 40% செறிவுள்ள நாப்தலின் அசிட்டிக் அமிலம் கலவை இலை வழியாக தெளிக்க வேண்டும். நிலக்கடலையில் பூக்கள் உதிர்வதை குறைக்கவும் காய்கள் நன்கு திரட்சியாகவும் இருக்க அதிகபட்சமாக பூக்கும் காலங்களில் 2 கிலோ நிலக்கடலை ரிச் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க வைக்கோல் பாலித்தீன் சீட் மூடாக்கு மேற்கொள்ள வேண்டும். மேலும் வெப்பமான நேரங்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை சாகுபடிக்கான பணிகளை வெட்டவெளியில் செய்யக்கூடாது. நண்பகலில் நீர்ப்பாசனம் செய்யக்கூடாது. வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர் ரகங்கள் விதைப்பு தேதியை வழக்கமாக இல்லாமல் மாற்றி செய்ய வேண்டும். காய்கறி பயிர் கீரை போன்ற பயிர்களுக்கு நிழல் வலை ஏற்படுத்த வேண்டும். சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசன வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். கால்நடைகளை வெயிலில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. ஒவ்வொரு பயிரும் வளர ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரம்பு அவசியம். வெப்பநிலை இந்த வரம்புகளிலிருந்து விலகும் போது பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. உதாரணமாக நெல் போன்ற பயிர்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் போது தானிய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூல் குறையலாம். பூச்சிகளின் எண்ணிக்கையையும் பரவலையும் தீர்மானிக்கும் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் காரணி வெப்பநிலை ஆகும். வெப்பநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மண்ணில் போதுமான ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மண்ணின் மேற்பரப்பில் மூடாக்கிடுவது அதிக வெப்பம் மற்றும் குளிர் இரண்டிலிருந்தும் பாதுகாத்து நீர் ஆவியாவதை குறைக்கும். கோடைக்காலத்தில் பயிர்களை அதிக வெப்பத்திலிருந்து பாதுகாக்க நிழல் வலைகள் அல்லது சிறு மரங்களின் நிழல்களை பயன்படுத்தலாம். சிறுதானியங்கள், வறட்சியை தாங்கும் நெல் வகைகள் போன்ற காலநிலைக்கேற்ற பயிர் வகைகளை தேர்வு செய்வது இந்த சவால்களை சமாளிக்க உதவும். 5% கயோலின் கரைசலை தெளிப்பதன் மூலம் இலைகளின் வெப்பநிலையை குறைத்து அதிகப்படியான நீராவி போக்கை தடுக்கலாம். பயிர்களுக்கு வெப்பத்தை தாங்க 1 ஏக்கருக்கு 200 மில்லி பிங்க் பிக்மெண்ட் மெத்திலோட்ராபிக் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு உறிஞ்சும் பாலிமர் பூசா ஹைட்ரோஜெல் ஆகும். இது மண்ணில் நீரை சேமித்து வைத்து தாவரங்களுக்கு தேவைப்படும் போது மெதுவாக வெளியிடும் திறன் கொண்டது. இது தனது எடையை விட பல மடங்கு அதிக நீரை உறிஞ்சி சேமிக்கும். இதனால் வறட்சி காலங்களிலும் பயிர்கள் காய்ந்து விடாமல் வளர உதவுகிறது. இது பொதுவாக குருணை வடிவில் கிடைக்கிறது. 1 ஏக்கருக்கு சுமார் 1 முதல் 2.5 கிலோ வரை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. இது மண்ணில் 1 வருடம் வரை செயல்படும். அதற்கு பிறகு தானாகவே மக்கிவிடும். இதனால் நீர்ப்பாசன தேவை குறைகிறது. உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நீரில் கரைந்து வீணாவதை தடுக்கிறது. மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்து விளைச்சலை அதிகரிக்கிறது. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அல்லது வாய்க்கால் பாசனம் போன்ற நேர்த்தியான பாசன முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீரை சேமிக்கலாம். கோடையில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் போது நீரின் உப்புத்தன்மை அதிகரிக்கும். இதை தவிர்க்க அடிக்கடி நீர்ப்பாய்ச்ச வேண்டும். வானிலை முன்னறிவிப்புகளின் அடிப்படையில் விதைப்பு காலத்தை சரி செய்வது பயிரானது அதிக மழை அல்லது வெப்பத்தை தவிர்க்க உதவும். வானிலை முன்னறிவிப்புகளை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் பயிர் இழப்பை குறைத்து மகசூலை அதிகரிக்கலாம். இதன் மூலம் நிலையான மற்றும் லாபகரமான விவசாயத்திற்கு வழிவகுக்கலாம். விவசாயிகளே, இந்த மாதத்தில் பாகற்காய், சுரைக்காய், வெண்டைக்காய், தக்காளி, கொத்தவரங்காய், முள்ளங்கி, மிளகாய், பூசணிக்காய், பீர்க்கங்காய் போன்ற காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்ய ஏற்றவை. வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் நடவு செய்யும் பயிர்களுக்கு அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் நீர்ப்பாசனம் செய்வது நல்லது. மதிய வெயிலில் நீர் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து

0: ஒரே பயிரை சாகுபடி செய்யாமல் மாற்று பயிர் முறையை பின்பற்றுவது நல்லது. இது மண் வளத்தையும் பாதுகாக்கும், நோய்க்கிருமி தாக்கத்தையும் குறைக்கும். விதை தரம் உறுதி செய்ய அருகிலுள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரிகளை சோதிக்கலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 70 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 72 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 34% முதல் 59% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேரம் காலை 6:55. நேர்களே, விளம்பரத்தினை தொடர்ந்து நாம் கேட்கலாம் சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமை கருவேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பும். சீமை கருவேல் வேலிகாத்தான் என்று பரவலாக அறியப்படுகிறது. இது வேளாண் நிலங்களையும் பிற வாழ்வாதாரங்களையும் நாசப்படுத்தக்கூடிய ஓர் அந்நிய தாவரமாகும். இவை மெக்சிகோ, கரீபியன் தீவுகள் மற்றும் தென் அமெரிக்க ஆஸ்திரேலிய நாடுகளை தாயகமாக கொண்டவை. இவை ஒரு நச்சுக்களை என கருதப்படுகின்றன. பயிர்களுக்கு வேலியாகவும் சமையலுக்கு விறகாகவும் பயன்படும் என்று

0: 1950களில் சிறிதளவு விதையாக ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன் தமிழகமெங்கும் வானிலிருந்து தூவப்பட்டு இன்று பார்க்குமிடமெல்லாம் பறந்து விரிந்து ஆக்கிரமித்து விட்டது. வேளாண் நிலங்களை பாழ்படுத்தி விட்டது. அரசு இந்த மரங்களை முற்றிலுமாக ஒழித்து கட்ட தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. எப்பேற்பட்ட வறட்சியிலும் இந்த மரம் வாடுவதில்லை. நிலத்தடி நீர் இல்லையெனில் காற்றில் உள்ள ஈரத்தன்மையினை உறிஞ்சி வாழும் சக்தி இந்த நச்சு மரத்திற்கு உண்டு. இம்மரங்கள் உள்ள பகுதியில் பெரும்பாலும் வறண்டு காணப்படும். நீர்க்கருவையின் ஆக்கிரமிப்பால் சுற்றுச்சூழல் நாசமாகிறது. இதன் தாக்கத்தால் இந்திய வல்லூறு, நாரை, கருப்பு சிட்டு, கழுகு, மரங்கொத்தி, குயில் போன்ற பறவைகளும், நரி, எறும்பு தின்னி, பச்சோந்தி போன்ற விலங்குகளும் தங்கள் வாசத்தலங்களை இழந்து கூடுகட்டம் இடமில்லாமல் தவிக்கின்றன. கிளிகளும் கொக்குகளும் கூட வெறுத்து இந்த மரத்தை அண்டுவதில்லை. 1000 பறவைகளின் சரணாலயமாக திகழும் வேடந்தாங்கல் ஏரியின் செழித்து வளர்ந்த வேலிகாத்தான் மரத்தில் பருவ காலத்தில் இளைப்பார வந்த பறவைகளையெல்லாம் குத்தி கொன்று பிறகு வனத்துறையினரால் வேலிகாத்தான் மரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. சீமை கருவேல மரத்தின் தீமைகள் எண்ணிலடங்கா. முதலில் விவசாய நிலங்கள் பயனற்று போகிறது. அடர்ந்து வளர்ந்து நிலத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து விடுகின்றது. புற்களை வளரவிடாமல் தடுப்பதால் கால்நடைகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. இம்மரம் நிலத்தடி நீரை குறைப்பதால் பல அரிய மூலிகைகளை நாம் இழந்துவிட்டோம். இறுதியாக விளைநிலங்கள் பாலைவனங்கள் ஆகின்றன. பல நீர் வழித்தடங்களை பெருமளவில் ஆக்கிரமித்து உள்ள சீமை கருவேல மரங்கள் மற்ற நீர் தாவரங்களை வளரவிடாமல் தடுப்பதோடு சேமிக்க வேண்டிய நீரின் அளவையும் வெகுவாகவே குறைத்து விடுகின்றது. அது மட்டுமல்லாமல் நீர்நிலைகளில் உள்ள ஒரு சில குறிப்பிட்ட மரத்திற்காகவே 1000கணக்கான மைல்களையும் தாண்டி வரும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எனப்படும் புலம்பெயர் பறவைகளின் வருகை குறைய காரணம் இன்று நீர்நிலைகளை ஆக்கிரமித்து உள்ள வேலிகாத்தானே என்கின்றனர் ஆர்வலர்கள். நமது சமூகத்தில் வேரூன்றி இருக்கும் இந்த சீமை கருவேல மரத்தை முற்றிலும் வேர் அறுக்கத்தான் வேண்டுமா என்றால் கழையாக இருந்து விவசாயத்திற்கு தடையாக இருக்குமெனில் அகற்றலாம். சீமை கருவேல் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும். உடனடியாக அகற்றப்பட வேண்டிய நச்சு மரம் ஆதலால் அதனை அரசின் உதவியுடன் தன்னார்வ தொண்டர்கள் மூலம் அழித்து இழந்த நிலவளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை மேம்படுத்துவோம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நெல்லை 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோடு அற்புதமான பல தகவல்களை அளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இணைகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். புதிய பாதையில் நம்மை வழிநடத்தும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் தொழில் சார்ந்த கண்ணோட்டத்தை புதிய விதமாக மாற்ற, புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணையிறாங்க

0: தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல் புதிய தொழில் எங்களுக்கு கற்றுத்தர தயாராக இருக்கிறீங்க?
1: இன்று வீடுகளிலே அனைத்து வீடுகளிலும் கேஸ் அடுப்புகள் பயன்படுத்துகிறார்கள். கேஸும் பரவலாக இந்திய அரசு சப்ளை செய்கிறது. குறைந்த விலையில் கூட, மானிய விலையோடு கூட கேஸ் வழங்குகிறார்கள். ஏனென்றால் முன்பு போல் விறகு அடுப்புகள், கரி அடுப்புகளை பயன்படுத்த முடியாது. அதிலிருந்து வருகிற புகை மற்றவர்களை பாதிப்பதால் அதை யாரும் பயன்படுத்த அனுமதிப்பதில்லை. எனவே தான் அனைத்து வீடுகளிலும் கேஸ் அடுப்புகள் இருக்கின்றன. அவை சின்ன ஒரு சிங்கிள் அடுப்பாக இருக்கும், ரெண்டு அடுப்பாக இருக்கும், வெளிநாட்டுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு டேபிள் அளவுக்கு இருக்கக்கூடிய நவீன வசதிகளோடு கூடிய அடுப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதில் உள்ள பர்னர் துருப்பிடித்துவிடும். அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு செல்கிற அந்த கேஸ் உள்ளே கொண்டு செல்லப்படுகிற அந்த ரப்பர் டியூப் ஏதாவது சிறிய ஓட்டையாகிவிடும், அடிபட்டுவிடும், அப்போது அதை மாற்ற வேண்டும். இப்படி பல பொருட்களை எப்படி டூ வீலர் சைக்கிளுக்கு அடிக்கடி அதனுடைய உதிரி பாகங்களை 6 மாதம் 1 வருடம் 2 வருடத்துக்கு 1 முறை மாற்ற வேண்டி இருக்குமோ, அதுபோல் கேஸ் அடுப்பை யார் வைத்திருந்தாலும் சரி, எந்த வெளிநாட்டு அடுப்பாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே கிடைக்கிற விலை கம்மியான அடுப்பாக இருந்தாலும் சரி, இதை ரிப்பேரிங் சர்வீசிங் செய்வது ஒரு அருமையான துறை. இதை தனியாக செய்வதை விட சின்னஞ்சிறு அடுப்புகளை புதியவற்றை வாங்கி விற்பனை செய்வது, பழையவற்றை வாங்கி அழகாக பெயிண்ட் அடித்தோ அல்லது பளபள என்று மாற்றியோ அதை விற்பனை செய்வது, அதோடு அதுக்கு தேவையான பல உதிரி பாகங்கள், 25க்கு மேற்பட்ட உதிரி பாகங்கள், தள்ளுவண்டியிலேயோ அல்லது ஸ்கூட்டரிலோ கூட அந்த அத்தனை உதிரி பாகங்களை வைத்துக்கொண்டு கேஸ் அடுப்பு ரிப்பேர் என்று கத்திக்கொண்டே நிறைய பேர் செல்வதையும் அவர்கள் நன்றாக சம்பாதிப்பதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி அதிக தொழில்நுட்பம் தேவையில்லை, நிறைய முதலீடு தேவையில்லை, சின்னஞ்சிறு எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகள் தான் தேவை. இப்போதெல்லாம் மாடர்னாக ஒருவருக்கு ஃபோன் நம்பரை பத்திரிகையிலோ டிவியிலோ யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்வார்கள். அடுப்பு ரிப்பேர் என்ற உடனேயே வாகனம் மட்டும் வைத்திருப்பார்கள், ஒரு ஆட்டோ, அதிலே அவர்களுக்கு தேவையான ஒரு அடுப்பை வாடகைக்கு கொண்டு போய் குறைந்த வாடகைக்கு அதை கொடுத்து விட்டு அங்கிருந்து அடுப்பை எடுத்து வந்து விடுவார்கள். அதை முழுமையாக சர்வீஸ் செய்ய வேண்டுமா, சில பாகங்களை மட்டும் மாற்ற வேண்டுமா, புதிதாக மாற்றி செய்து தர வேண்டுமா, செய்து ஒரு சில தினங்களிலே இதை கொண்டு போய் கொடுத்து விட்டு அந்த அவர்களுடைய வாடகைக்கு கொடுத்ததை எடுத்து விட்டு வந்து விடுவார்கள். இப்படி இந்த டூ வீலர் சர்வீசிங் என்று சொல்வார்கள், கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் சர்வீசிங் என்று சொல்வார்கள், மொபைல் ஃபோன்ஸ் ரிப்பேரிங் சர்வீசிங், பழையவற்றை வாங்கி விற்பது லாபம் என்று சொல்வார்கள். அதை போன்றேதான் இந்த அத்தியாவசியமான கேஸ் அடுப்புகளுக்கு வேண்டிய உதிரி பாகங்களை சப்ளை செய்வது, முழுமையாக புதிதாக மாற்றி பெயிண்ட் அடித்து புத்தம் புதிதாக தருவது, அதற்கு தேவையான உதிரி பாகங்களை நேரிலேயே கொண்டு போய் சப்ளை செய்வது என்று பல வகை லாபம் இந்த துறையில் இருக்கிறது. புதிய அடுப்பை கூட சிலருக்கு வந்து பார்க்கும்போது எங்கள் குறைந்த விலையில் ரீகண்டிஷன் செய்து வைத்திருக்கிறோம் என்று பழைய அடுப்புகளை விற்பனை செய்வதும் உண்டு. பெரிய வெளிநாட்டு அடுப்புகளை கூட அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. சென்னையில் அந்த உதிரி பாகங்களை வாங்கி வெளிநாடுகளிலிருந்து வாங்கியவற்றுக்கு ரிப்பேரிங்கும் சர்வீஸிங் செய்வது மிக கஷ்டம். அந்த பொருட்கள், அதுக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்காது. இப்போது அனைத்தும் சென்னையிலே கிடைப்பதால் எந்த ஒரு வகையான புதிய மாடர்ன் அடுப்பாக இருந்தாலும் இலகுவாக ரிப்பேரிங் செய்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இதை தரமாக நன்றாக செய்வதற்குரிய பயிற்சியை நீங்கள் எடுத்திருப்பது நல்லது. அதுபோல் நல்ல இடத்திலே மினிமம் 100 முதல் 200 சதுரடி கடை மெயின் ரோட்டில் இருந்தால்தான் மக்கள் வந்து பார்த்து கொடுத்து விட்டு செல்வார்கள். இதற்கு விளம்பரம் தேவை. கெல்லி சென்ற இடத்திலே என் நண்பர் ஒரு கடை வைத்திருந்தார். ஆனால் செங்கல்பட்டுல ஒருத்தர் ஃபோன் செய்வார், நான் தினத்தந்தியில் உங்களை விளம்பரம் பார்த்தேன் என்று. அங்கு போய் வண்டியிலே போய் ஒரு ஸ்பேர் அடுப்பு கொடுத்து அதை வாங்கி வருவார்கள். ரிப்பேரிங் சர்வீசிங் செய்து திருப்பி கொண்டு போய் அந்த வண்டி வாடகையும் சேர்த்து வாங்கி கொண்டு வருவார்கள். அதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அப்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டத்திலும் இந்த ரிப்பேரிங் சர்வீசிங் துறை மிக தொழில் நன்றாக நடக்கும். பெரிய முதலீடு அதிகம் தேவையில்லாத தொழில். இதை கண்ணுங்கருத்துமாக செய்தால் அதிகாலை முதல் 10 மணி வரைக்கு ரிப்பேரிங் சர்வீசிங் வந்து ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். காரணம், சின்ன ரிப்பேர் ஆனாலும் பயப்படுவார்கள், அதை மாற்றுவதற்கோ, கேஸ் லீக் ஆகிவிடுமோ, இதை நாம் தொட்டால் என்னமோ ஆகிவிடுமோ என்று. யாரும் தங்களுடைய அடுப்பில் ரிப்பேர் வந்தால் தொட பயந்து கொண்டு உடனே அந்த ரிப்பேரிங் சர்வீஸ் சென்டருக்கு தான் ஃபோன் செய்வார்கள். எனவே அருமையான தொழில், நல்ல விளம்பரம் செய்ய வேண்டும், நீங்கள் முழுமையாக கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அதேபோல் தரமாக செய்து அதிக கட்டணம் வசூலிக்காமல் நிறைய இடங்களிலே

0: வாய்க்கு வந்ததை சொல்கிறார்கள், நிறைய கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்றெல்லாம் பொதுமக்கள் புகார்கள் வருகின்றன. அப்படி இல்லாமல் நியாயமான கட்டணத்தை வாங்கி கொண்டு செய்தால் இந்த துறை அருமையான துறையாக அமையும். பலர் பழையவற்றை நீங்கள் விலைக்கு எடுத்துக்கொண்டு புதியதை கொடுங்கள் என்று வாங்கி செல்வார்கள். அந்த பழையதை ஒரே நாளில் தேவையான கருவிகளை கொண்டு புத்தம் புதியது போல் மாற்றி நல்ல விலைக்கும் விற்கலாம். அப்படி பல வகையிலே வருமானம் வரக்கூடிய இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். அதற்கு அரசுடைய ஆதரவு நிறைய இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு இப்போது ஜிஎஸ்டி வரி போடுவதால் அதற்கு தேவையான கடனுதவியை நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாலே பெற்றுக்கொள்ளலாம். இதை மேலும் மேலும் வலுப்படுத்தி பெரியதாக மாற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகளுடைய கடனுதவியை பெற்று நீங்கள் முன்னேற முடியும். தினந்தோறும் அன்றாட வருமானம் வரக்கூடிய, நீங்கள் சனி ஞாயிறு கூட லீவோட தேவையில்லை, அத்தியாவசிய துறையின் கீழ் வருவதால் இது நன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொடங்கி முன்னேறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி சார், புதிய ஒரு தொழில் சார்ந்த ஐடியாவை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நேர்லே நம்ம வணக்கம் வரை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 7:07. தொடர்ந்து கேட்கலாம் வலிமை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: இன்னைக்கு சில பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய பாளையங்கோட்டை உபமின் நிலையத்திலிருந்து வரக்கூடிய மின்சாரம் பெறக்கூடிய ஊர்களில் இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, பெரும் மின் வழித்தடத்தில் காற்று திறப்பானில் பழுது இப்போ கண்டுபிடிச்சிருக்கு.

சீராகிற வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்களாம். பாளையங்கோட்டையிலிருந்து மின்சாரம் பெறக்கூடிய கேடிசி நகர், விஎம் சத்திரம், முரப்பநாடு, கிருஷ்ணாபுரம், சாந்தி நகர், ரகுமத் நகர், அரியகுளம், மேலகுளம், சமாதானபுரம், மார்க்கெட், அப்புறம் பாலை பேருந்து நிலையம், திம்மராஜாபுரம், இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு கருதி மின் விநியோகம் நிறுத்தி வைக்கிறாங்க. அடுத்ததாக கரிசல்பட்டி சேரன் மகாதேவி துணைமின் நிலையங்களில் இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருக்கிறதுனால காலையில் 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே போல் வள்ளியூர் மற்றும் விஜயாபதி துணைமின் நிலையங்கள்லையும் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருக்கிறதுனால காலையில் 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் வள்ளியூர், திருக்குறங்குடி, கூத்தன்குழி இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழப்பா ூர் மற்றும் அச்சன் புதூர் துணைமின் நிலையங்களில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணி காலையில் 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் செய்ய இருக்கிறதுனால அங்கேயும் மின் விநியோகம் இருக்காது. பாவூர் சத்திரம், கீழப்பாவூர், மேலப்பாவூர், சின்ன நாடானூர், திம்மனம்பட்டி இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்ற தகவலை நமக்காக கொடுத்துருக்கிறாங்க. இல்லை, இதுபோல் பல தகவல்கள் நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். புஷ்பா 2 திரைப்படத்திலிருந்து

நேர்களே, அடுத்ததான் நாம் கேட்கலாம் தமிழே அமுதே நிகழ்ச்சி. நமக்காக உரை வழங்க இருக்கிறாங்க சேரையிலிருந்து பாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: தூங்கும் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே
2: தமிழே, அமுதே. நம் தமிழர்கள் உண்டு மகிழ்ந்த உணவுகள் இருக்கின்றதே, அவைகளெல்லாம் சுவையில் இனிமையானவை. எத்தனை எத்தனை உணவுகள்! இட்லி, தோசை, பொங்கல், அவல், தட்டை, முறுக்கு, அதிரசம், அவியல், பொரியல், துவையல், வற்றல், வடகம், ஊறுகாய், அப்பப்பா. அதிலும் இட்லி இருக்கிறதே, உலகிலேயே மிக செரிக்கக்கூடிய சிறந்த உணவு எது என்று கேட்டால் அது இட்லி தான் என்று சொல்லுவார்கள். அந்த இட்லி என்று எப்படி பெயர் வந்தது? இட்டு அவிப்பதால், அதாவது கொப்பரையிலே இருக்கின்ற அந்த தட்டிலே உள்ள குழியில் மாவை இட்டு அவிப்பதால் இட்டவி என்று வந்து அது இட்டலியாகி பிறகு இன்றுள்ள இட்லியாகிவிட்டது என்று சொல்லுவார்கள். தோசை இருக்கிறதே, தோசை என்பதால் இரண்டு முறை சை என்ற ஓசை கேட்கிறது. போடும்போதும் புரட்டி போடும்போதும் இரண்டு சை கேட்பதால் அது தோசை என்று வேற்றுமொழியை சொல்லி ஒருவர் கேலியாக சொன்னார். அதுவல்ல, தோசை என்று சொன்னால் தகடு போல தோய்த்து சுடப்படுவதால் அதற்கு பெயர் தோசை. பொங்குவதால் பொங்கல். இந்த அவல் இருக்கிறதே, இந்த அவல் மீண்டும் மீண்டும் வறுத்து இடித்து அவலிப்பதால் அதற்கு பெயர் அவல் என்று பெயர் வந்தது. தட்டை இருக்கிறதே, தட்டுதல். இந்த ஓலை போல தட்டி தட்டி செய்வதால் அதற்கு பெயர் தட்டை. முறுக்கு, இந்த முறுக்கு என்று சொன்னால் அதற்கு பெயர் கம்பீரம், அவன் முறுக்கி கொண்டு போகிறான். மாப்பிளை முறுக்கு என்று சொல்லுவார்கள். திருமணம் வந்தாலே அவனுக்கு ஒரு கம்பீரம் ஏற்படுகிறது. அதுபோல் முறுக்கி செய்வதால், அதை முறுக்கி செய்வதால் அதற்கு பெயர் முறுக்கு. இந்த அதிரசம் இருக்கிறதே, அதி என்று சொன்னால் அதிகமான, அதிகமான சுவையை தருவதால் அதற்கு பெயர் அதிரசம் என்று வைத்தார்கள். அவியல், இந்த அவியல் என்று சொன்னால் ஒன்றாக சேர்க்கும் பல காய்கறி, குறிப்பாக கத்தரிக்காய், வாழைக்காய், மாங்காய், முருங்கைக்காய் என்று பலவிதமான காய்களை இட்டு அவிப்பதால் அதற்கு பெயர் அவியல் என்று பெயர் வந்தது என்று சொல்வார்கள். பொரியல், பொரித்து செய்வதால் அதற்கு பெயர் பொரியல். அவல் பொரி என்று சொல்வார்கள். பொரி என்ற பெயரின் காரணம் இதுதான், பொரிப்பதால் பொரி. துவட்டுவதால் துவையல், நன்றாக அம்மியில் வைத்து அதை நன்றாக துவட்டு துவட்டு என்று துவட்டி அரைப்பதால் துவட்டல் என்றும் சொல்லுவார்கள், துவையல் என்றும் சொல்லுவார்கள். வற்றி போவதால் வற்றல், வெங்காயம் இருக்கிறது, மாவிலே சில நேரம் சில வெங்காயத்தூள்களை அதிலே இட்டு வெயிலிலே காய வைப்பார்கள். அது நன்றாக வைக்கும், அந்த ஈரப்பதமெல்லாம் மறைந்துவிடும், நன்றாக காய்ந்துவிடும். அப்படி காய்ந்து போனதால், தண்ணீரெல்லாம் வற்றி போனதால் அதற்கு பெயர் வற்றல் என்றார்கள். இந்த ஊறுகாய், இந்த ஊறுகாய் இல்லாமல் சிலர் சாப்பிடுவதே கிடையாது. அது வினைத்தொகை, மூன்று காலத்திற்கும் வருகின்றது. ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் என்று நம் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததை நாம் பார்த்திருக்கிறோம். உப்பும் உரைப்புமாக சேர்ந்து ஊற வைப்பார்கள். எலுமிச்சம்பழம் ஊறுகாய், நாற்றங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் என்று ஊறியதால் அதற்கு பெயர் ஊறுகாய். இந்த வடகம் இருக்கிறதே, அந்த வடகம்

அந்த மோர்ச்சோற்றோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு இனிமை இருக்கிறது. அது இந்த வெங்காயம், இந்த வெங்காயம் இருக்கிறதே அதற்கு பெயர் உள்ளி என்று பெயர் உண்டு. உள்ளுதல் என்று சொன்னால் சிந்தித்தல். அது போக போக சிந்திப்பது போல அதை எடுக்க எடுக்க அப்படியே அந்த இறகு வந்து கொண்டிருப்பதால் அதற்கு பெயர் உள்ளி என்று சொன்னார்கள். வெங்காயம் என்று சொல்லுவார்கள், ஈர வெங்காயம் என்றும் சொல்லுவார்கள். அந்த வெங்காயத்தை நன்றாக காய வைப்பார்கள். வேண்டிய பொருளையெல்லாம் சேர்த்து நன்றாக காய்ந்த பிறகு வாடிவிடும். இந்த வாடுதல், வாடு அகம், இந்த வாடு அகம் என்பதுதான் வடகம் என்று ஆனது. இப்படி நம்முடைய பெயர்கள் இருக்கிறதே, அந்த உணவுப் பெயர்கள், அது எப்படி வந்தது என்ற காரணத்தை அறிகிற போது நமக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது, அந்த உணவை உண்ண வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படுகிறது. அதனால்தான் ஒருவன் சொன்னான், பாண்டத்தை கழுவி பனிநீர் உலைவாத்து முத்துப்போல் சோறு வடித்தாள் லம்படியாள் அத்தி விறகொடித்து தித்திக்க பால் காய்ச்சி புத்தூருக்கு நல்ல நெய்யும் பொன்போர் பருப்புகளும் அதிரசமும் தேன்குழலும் அறுசுவை பண்டங்களும் பத்து வீரக்கதியும் பதினெட்டு பச்சடியும் எட்டு விதக்கறியும் ஏலான பலகுழம்பும் அப்பழமும் சர்க்கரையும் ஒப்பழமும் தான் படைத்து ஆயாசம் தீரவே பாயாசம்தான் கொடுத்தார் என்றார். அப்படிப்பட்ட இனிய உணவுகளை உண்போம், உடலை சீராக வைப்போம். நாளை சந்திப்போம்.

முத்தண்ண கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

தெரியல 7:28 ஆகுது. நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோ 25 ரூபாய், கத்தரிக்காய் 66 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 38 ரூபாய், முருங்கைக்காய் 36 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ 65 ரூபாய், தேங்காய் 57 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் 76 ரூபாய், ரிங் பீன்ஸ் 70 ரூபாய், சவுச்சவ் 35 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், சாத்துக்குடி 120 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்காய் 90 ரூபாய், மட்டி 80 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நேரில் இந்த தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது.

0: விளம்பரத்தினை தொடர்ந்து நேர்களை நாம் கேட்கலாம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காத்துட்ருக்கிறாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. வணக்கம் சார்.
2: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நாம் சில ஆங்கிலத்தை பற்றி பேசி ஆங்கிலத்தை எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு அறிந்து கொள்வோம். முதல் ஆக சொற்களஞ்சியத்தில் இருந்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்பியிருக்கிறேன். அவேர்னஸ், அவேர்னஸ் என்று ஒரு வார்த்தையை எடுத்தேன். AWARE, அவேர்னஸ், NESS, அவேர்னஸ், விழிப்புணர்வு. அவேர்னஸ் என்றால் விழிப்புணர்வு. எல்லாத்துலேயும் கூடுமானவர் விழிப்புணர்வா இருக்கணும். மக்கள் மத்தியிலுக்கு விழிப்புணர்வு இருப்பது நல்லது. எஜுகேஷன் கிரியேட்ஸ் அவேர்னஸ் அமௌங் த பீப்புள். கல்வி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்குகிறது. எஜுகேஷன் கிரியேட்ஸ் அவேர்னஸ், அதாவது அவேர்னஸ் என்ற வார்த்தை. அடுத்தபடியாக

காஷன், CAUTAYN, காஷன் என்றால் எச்சரிக்கை, காஷன் எச்சரிக்கை. வாக் வித் காஷன் ஆன் வெட் ஃப்ளோர்ஸ், அது ஈரமான தரையில நடக்கும்போது எச்சரிக்கையா நடங்க. வாக் வித் காஷன், CAUTAYN, அவேர்னஸ், அடுத்தபடியாக காஷன். அடுத்த வார்த்தை ப்ரிகாஷன், முன்னெச்சரிக்கை. டேக் ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் ஃபார் எனிதிங், எந்த காரியத்திலையும் நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கணும், முன்னெச்சரிக்கை. இது கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடைய வார்த்தைகளா தான் இருக்கு, ப்ரிகாஷன். கடைசியாக இம்யூனிட்டி, இம்யூனிட்டி என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி, IMMUNITY, இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு. அதாவது பாருங்க, நம்ம அதுல வந்து ஈட்டிங் குட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கிவ் அஸ் இம்யூனிட்டி, அது நல்ல பழங்கள் காய்கறிகள் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குதான். சரி, நான் எல்லாத்தையும் அடிக்கி தினம் கூட சொன்னேன், கண்ணாடி முன்னால பேசுங்க, நல்ல நேர்மறை சிந்தைகளை கண்ணாடி முன்னால பேசுங்க, நல்லது. இன்று நான் இன்றும் சில வரிகளை இதில் பார்க்கலாம் என்று இருக்கிறேன். பாளையங்கோட்டையிலிருந்து ஒரு நண்பர் என்னிடம் ஃபோன் பண்ணினார், சார் பிரசன்டென்ஸ் சொல்லி கொடுங்கன்னாரு. அதே மாதிரி தென்காசிலிருந்து இன்னொருத்தர் சொன்னார், சார் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னார். பார்க்கலாம், நான் எல்லாமே சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லித்தேன். பிரசன்டென்ஸ், அதாவது கிராமருங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறத விட அதை நம்ம பேசும்போதே அந்த கிராமரை உள்புகுத்தலாம் நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, சங்கர் என்பது ஒருத்தருடைய ருட்டீன் லைஃபை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். சங்கர் இஸ் லிவிங் இன் சுரண்டை, அதான் சங்கர் என்பவர் சுரண்டையில் வசித்து கொண்டு இருக்கிறார். அவர் தினம் என்னெல்லாம் பண்றாருங்கிறத பற்றி பேசலாம், அதுலயே பிரசன்டென்ஸ் வர்ற மாதிரியும் நம்ம பண்ணிடலாம். அதாவது ஒரு நம்ம வந்து நம்மை தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்வதற்கு இந்த வரிகள் பயனுடையதா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, முதல் வரி, சங்கர் லிவ்ஸ் இன் சுரண்டை, சங்கர் சுரண்டையில் வசிக்கிறார். சரி, அந்த சங்கரை பற்றி பேசும்போது அடுத்தாப்புல சொல்லும்போது ஹீன்னு தான் சொல்லணும். ஹி வேக்ஸ் அப் அட் 5:30 AM எவ்ரிடே, தினம் காலையில 5:30 அவர் எந்திரிக்காராம். வேக்ஸ் அப், வேக், அதாவது வேக், வோக், வேக்கன் என்று இந்த வார்த்தைகள் உண்டு. வி ஒன், வி டூ, வெர்ப் ஒன், வெர்ப் டூ, வெர்ப் த்ரீ என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக அவர் என்ன செய்கிறார், ஹி டஸ் எக்ஸசைஸ், அவர் உடற்பயிற்சி செய்கிறார். அடுத்தபடியாக அவர் என்ன செய்கிறாரு, ஹி ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் அண்ட் ட்ரிங்க்ஸ் டீ, அதாவது செய்தித்தாள் வாசிக்கிறார். அடுத்து அது கூடவே டீ குடிக்கிறார். ஹி ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் அண்ட் ட்ரிங்க்ஸ். இதெல்லாம் ஒன்று மட்டும் நல்லா கவனித்து கிடணும், இந்த பிரசன்டென்ஸ்ல வந்து IVUதே வந்தா அந்த ட்ரிங்க் அளவு மட்டும் தான் வரும், அந்த எஸ் வராது. சங்கர் வந்து ஹீயா குடிக்க, ஹீ ஷீட்டுக்கு வந்து எஸ் போடணும், அதை மட்டும் நம்ம நல்லா கவனித்து கிடணும். சரி, அடுத்தாப்புல அவர் என்ன பண்றாருன்னா, ஹீ கெட்ஸ் ரெடி அண்ட் கோஸ் டு ஒர்க், அதான் அவருடைய அவருடைய வேலைக்கு போறாரு. அவரு காஃபிலாம் குடிச்சிலாம் குடிச்சிட்டு அப்புறம் அவர் கெட்ஸ் ரெடி என்றால் சாப்பாடு போன்ற காலை காரியங்களை எல்லாம் முடித்து விட்டு அவர் வேலைக்கு போறாரு. ஹி ஒர்க்ஸ் ஹார்ட் த்ரூ அவுட் த டே, பாருங்க அவர் ரொம்ப நல்லா வேலை செய்வார் போல இருக்கு. முழு நாளும் அவர் நல்லா ஒர்க், கடின உழைப்பு உழைக்கிறாரு. அடுத்தபடியாக ஹி ரிட்டர்ன்ஸ் ஹோம் அண்ட் ஸ்பெண்ட்ஸ் டைம் வித் ஃபேமிலி, அதாவது ரிட்டர்ன் பேக் என்று சொல்லக்கூடாது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஹி ரிட்டர்ன்ஸ், ரிட்டர்ன்ஸ் ஹோம், அதுலயும் எஸ் போடணும். ரிட்டர்ன்ஸ் ஹோம் அண்ட் ஸ்பெண்ட்ஸ் குடும்பத்தோடு அவர் செலவழிக்காரு. நிறைய பேர் செய்யாதது அவர் பண்றாரு, பரவாயில்ல. ஸ்பெண்ட்னா செலவழிக்கிறது. கடைசியா, அதான் அதுல நான் ஏன் அது போட்டிருக்கேன்னா, ஸ்பெண்ட்ங்கிற ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிடலாம், ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட்ங்கிறது வருங்கிறதுக்காக. ஃபைனலி ஹி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஹிஸ் சப்பர் ஆர் டின்னர், அதாவது முந்திலாம் இரவு உணவு வந்து சப்பர்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இப்ப டின்னர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஹி கோஸ் டு பெட், படுக்கைக்கு போறாரு. இதுதான் அவருடைய தினசரி வாழ்க்கை வழி, டெய்லி ரொட்டீன் லைஃப். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரொட்டீன் லைஃப் உண்டு பார்த்துக்கோங்க, அதை நாமளே உருவாக்கி பழகணுங்கிறதுக்காக இப்படி நான் அந்த வரியை போட்டிருக்கேன். இரண்டு ப்ராவர்ப் கடைசியாக நான் சொல்வது போல சொல்றேன், டைம் ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் எவர், டைம் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது, டைம் ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர், அதாவது அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. பெட்டர் சேஃப் தேன் சாரி, பெட்டர் சேஃப் தேன் சாரி, பிறகு சாரி சொல்றதை விட முதல்ல சேஃபா இருந்திருக்கலாமே. வருமுன் காப்பதே சிறந்தது. கீப் பிளானிங்,

0: ஹாவ் எ வண்டர்ஃபுல் அண்ட் பிளசன்ட் டே. தேங்க்யூ, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், சிறப்பான தகவலை சூப்பராக அருமையாக எங்களுக்காக கற்றுக் கொடுத்தீங்க, நன்றி. நிக்கிலே, அடுத்ததாக நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். இதுலேயும் சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகள்லாம் வரும், அது என்ன மீனிங்கில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. பாடல் கேட்டுருவோமா? மெர்சல் திரைப்படத்துலேருந்து ஸ்வேதா மோகன், சி ஸ்ரீராம், ஏ ஆர் ரஹ்மானோட குரலில் பாடல் இதோ.

மெர்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் காலை 7:41. அடுத்ததாக மக்கள் கணக்கெடுப்பு குறித்த ஒரு தகவலை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். கைபேசி வழியாக வர 31ஆம் தேதி வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை நாமளே பதிவேற்றம் செய்யலாம். இதை வந்து sc.gov.in

sensex.gov.in அப்படின்ற இந்த அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வர 31ஆம் தேதி வரைக்கும் நீங்களே உங்களுடைய குடும்ப விவரங்களை இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்யலாம். இந்த கணக்கெடுப்பில் முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்ற விவரங்களை நீங்கள் வீடியோவாக கூட இணையத்தில் பார்க்கலாம். அதுவும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ டுட்டோரியல் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி.nic.in அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். எப்படி நம்ம அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நம்ம விவரங்களை எப்படி பதிவேற்றணும் அப்படின்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம திருநெல்வேலி மாவட்ட கட்டுப்பாட்டு அறையனில் வந்து 24 மணி நேரமும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அறை எண் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பரை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கூட ஃபோன் பண்ணி கேட்டு எப்படி டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணணுங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் சொல்லட்டா, 0462-25-70-00 அப்படின்ற இந்த நம்பருக்கு கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். வர 31ஆம் தேதிக்குள்ளே நீங்களே டிஜிட்டல் முறையில் உங்களுடைய கணக்கெடுப்பு குறித்த குடும்ப விவரங்களை பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். நிலை இது போல் இன்னும் சில தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னால் நம்ம சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபார்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஏழு மணி 48 நிமிடமாகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் தகவல்களை நம்ம கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மாவட்ட தொழில்நுட்ப உதவியாளர் அப்படின்ற ஒரு தற்காலிக பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பத்தை வந்து நகர்ப்புற வாழ்வாதார மையம், அதாவது திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்குது. இந்த மையத்துக்கு நேரில் போய் நீங்கள் விவரங்களை கேட்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யுங்க. அதை அனுப்புறதுக்கான கடைசி நாள் வரக்கூடிய 23rd. அடுத்ததாக தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்டங்களை பெற உறுப்பினர் சேர்க்கை முகாம் வந்து நடத்திட்டுருக்கிறாங்க. அதுபடி வர்ற 25ஆம் தேதி அன்னைக்கு மானூர் வட்டத்திற்கு தாழையொத்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் வச்சு நடக்க இருக்குது. அதுபோல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அம்பா சமுத்திரம் வருவாய்க்குட்பட்ட அந்த வட்டத்துக்காக அம்பா சமுத்திரம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் வச்சு இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற இருக்குது. தூய்மை பணியாளர்கள் வந்து புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்கிறதுக்கு புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் அடையாள அட்டைகள், இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக ஆதார் அட்டை இணைச்சிருக்கக்கூடிய மொபைல்லையும் நீங்கள் கையிலே கொண்டு போயிடுங்க. அது மட்டும் கிடையாது, பணிபுரியும் இடத்துல நீங்கள் பணி சான்றிதழையும் பெற்றிருக்கணும். இந்த மாதிரியான ஆவணங்களோடு இந்த சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்டங்களை பெற உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நேர்லயே அடுத்ததான் நிகழ்ச்சியில் நாம கேட்கலாம் சுப்ரான பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் திறமையும் கல்வியில் ஆர்வமும் இருந்தும் பொருளாதார காரணத்தால் பள்ளி மற்றும் உயர்கல்வியை தொடர சிரமப்படக்கூடிய மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படாமல் தொடர்ந்து சிறப்பாக கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம திருநெல்வேலியில் கல்வி அறக்கட்டளை செயல்பட்டு வருது. இந்த அறக்கட்டளையில் நீங்களும் உறுப்பினராக இணைந்து மக்களுடைய அதுவும் மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு நீங்கள் பங்களிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்காக ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க. 9042140314 அப்படின்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விவரங்களை கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா aseci3ion6@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய சுய விவரங்களை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். நேரில் நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நிறைவான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவான பாடலை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி சுருக்கமும் அதனை தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியிலையும் நாம் தகவல்களை கேட்க இருக்கிறோம். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருவது பிறரிடம் அன்பை பெறுவதா அல்லது பிறருக்கு அன்பை கொடுப்பதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அழைக்கலாம் 0462256113332 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நம்ம கேட்டுடலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1-10 வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:03 ஆயிட்டிருக்குது. வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் நம்ம கூட வந்து சட்டம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நமக்கு வழங்கிட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் இன்றைக்கும் கூட என்ன விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறதை கேட்டுக்கலாம். வணக்கம் சார், இன்றைக்கி என்ன விஷயத்தை எங்களுக்காக சொல்ல போகிறீங்க?
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த ஆவணங்கள் பதிவுத்துறை அலுவலகத்திற்கு சென்று பதிவு முறைகளை பற்றியும் பதிவு புத்தகங்களை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஒன்று புத்தகம் பற்றி பார்த்துவிட்டோம். இன்றைக்கு இரண்டு புத்தகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட சொத்தை கிரயம் செய்வதற்காக கிரய ஆவணம் எழுதி அதனை சார்பதிவாளர் முன்புக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சார்பதிவாளர் அந்த கிரய ஆவணத்தை ஆய்வு செய்வார். கிரயம் எழுதி கொடுப்பவருக்கு சொத்து எவ்வாறு பாத்தியப்பட்டது என்பதற்கான மூல ஆவணம், கிரயத்தொகை மற்றும் கைமாறு தொகை விபரம், கிரயத்தொகை செலுத்தப்பட்டு விட்டதா என்ற விபரம், கிரய சொத்தின் தன்மை அதாவது புஞ்சை அல்லது நஞ்சை அந்த மாதிரியான தரம், கிரய சொத்தின் அரசு வழிகாட்டின் மதிப்பின்படி முத்திரை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதா என்ற விவரம், கிரய சொத்து காலிமனையா அல்லது கட்டிடத்துடன் கூடியதா, கிரய சொத்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பதிவுக்கு தடை செய்யப்பட்ட சொத்தாக இருக்கிறதா, இந்திய அரசால் தொல்லியல் மற்றும் கனிம வளத்திற்கு என விளம்புகை செய்யப்பட்ட நிலம் அல்லது அரசு நில ஆர்ஜிதத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி விவரங்களை தீவிரமாக விசாரணை மேற்கொள்வார். மேற்படி சார்பதிவாளரின் விசாரணையில் அந்த எழுதி கொடுக்கப்பட்ட ஆவணத்தின் மீது பதிவு செய்வது குறித்து தன்னிறைவு அடையாவிட்டால் அந்த ஆவணத்தை பதிவு செய்ய சார்பதிவாளர் மறுப்பார். ஆவண தரப்பினர்கள் அதனை மீறி பதிவு செய்யுமாறு சார்பதிவாளரை வற்புறுத்தப்படும் சூழ்நிலையில் சார்பதிவாளர் அந்த ஆவணத்தை பதிவு செய்ய மறுத்து பதிவு மறுக்கப்பட்டுள்ளது என்று இரண்டு புத்தகத்தில் பதிவு செய்து விடுவார். அதற்கு ஒரு பதிவு மறுப்பானை ரசீது வழங்குவார். இதனை செக் ஸ்லிப் என்று பேச்சு வழக்கில் கூறுவார்கள். ஆவண தரப்பினர்கள் பதிவு மறுப்பான ரசீதை பெற்றுக்கொண்டு அதாவது செக் ஸ்லிப்பை பெற்றுக்கொண்டு 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளரிடம் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். மேல்முறையீட்டின் மீது மாவட்ட பதிவாளர் விசாரணை மேற்கொண்டு இறுதி ஆணை பிறப்பிப்பார். மாவட்ட பதிவாளரிடம் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டால் ரெண்டு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டதை நீதிமன்ற உத்தரவின் பேரிலேயே வழக்கிட்டு மட்டுமே ரத்து செய்து மீண்டும் பதிவு செய்யலாம். நீதிமன்றமும் தள்ளுபடி செய்துவிட்டால் ரெண்டு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை மீண்டும் பதிவு செய்ய இயலாது. ஆகவே ஒரு ஆவணத்தை தாக்கல் செய்ய உரிமையில்லாத ஒருவர் ஆவணங்களை தாக்கல் செய்யும் நிகழ்வில் அத்தகைய தாக்கல் மோசடியானது அல்லது சட்ட விரோதமானது என்பதை சார்பதிவாளர் அறிந்தால் அத்தகைய ஆவணங்களை பதிவு செய்வதற்கு மறுப்பார். அது சார்பதிவாளரின் சட்டப்படியான கடமையாகும். இதை பற்றி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ராஜகுருசாமி எதிர் சார்பதிவாளர் ஆலந்தூர் என்ற வழக்கில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பொதுவாக ஆவணப்பதிவை வந்து மறுக்க

சில காரணங்கள் சொல்லலாம். அது பொதுவாக இரண்டு விஷயத்தை வந்து இந்த தீர்ப்பிலையும் விவாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது பதிவு சட்ட விதிமுறைகளின்படி ஆவணப்பதிவு தடை செய்யப்பட்டவை, இன்னொன்று நீதிமன்ற உத்தரவுப்படி ஆவணப்பதிவு தடை செய்யப்பட்டவை. இந்த இதில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பதிவுக்கு தாக்கல் செய்துள்ள ஆவணத்தில் காணப்படுகிறது என்று சார் பதிவாளர் சந்தேகித்து அதை ஊர்ஜிதப்படுத்தினால் அந்த ஆவணத்தை பதிவு செய்ய மறுப்பார். சிலவங்க வந்து ஒரு சொத்தை விற்றுட்டு மறுபடியும் அந்த சொத்தை விற்பதுக்கு வந்திருப்பாங்க, அது வில்லங்க சான்றிதழில் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி சொத்துக்களையும் அவர் பதிவு செய்ய மறுப்பார். அதே போன்று இந்த பொது இடங்கள், சில சமய அறக்கட்டளைகளுக்குள்ள சொத்துக்கள், நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள், இது மாதிரியான இடங்கள், நத்தம் புறம்போக்கு, இந்த மாதிரியான இடங்களை பதிவுக்கு கொண்டு வரும்பொழுது சார்பதிவாளர் அதனை ஊர்ஜிதப்படுத்தி இது தகுந்த ஆவணம் கிடையாது என்று நினைத்தால் அதனை பதிவு செய்ய மறுப்பார். போலி ஆவணங்களை பதிவு செய்ய மறுத்தல் மற்றும் ரத்து செய்தல் குறித்து பதிவு சட்டம் 1908 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் 2/9/2021 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 27/2021 என்ற எண்ணாக மேற்படி திருத்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த திருத்த சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்ட பிரிவுகளில் வந்து பிரிவு 25 உட்பிரிவு 5 5A என்ற பிரிவு உட்புகுத்தப்பட்டுள்ளது. இந்த 5A என்ன சொல்கிறதுனால் புதிதாக சேர்க்கப்பட்ட அந்த 2021 சேர்க்கப்பட்ட புதிய உட்பிரிவு அது என்ன சொல்கிறது என்றால், பொய்யான ஆவணம் என்பது இந்திய தண்டனை தொகுப்பு சட்டம் 1860 பிரிவு 470 கொடுக்கப்பட்டுள்ள அதே பொருளை கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அந்த பிரிவு 22A அப்படிங்கிறதுல அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, பிரிவு 22A 22B என்ற ஒரு புதிய உட்புரிவை புகுத்தி இருக்கிறார்கள். அதன்படி சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பொய்யான ஆவணங்கள் மற்றும் பிற ஆவணங்களை பதிவு செய்ய மறுக்கலாம் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன ஆவணங்களை பதிவு செய்ய மறுக்கலாம் அப்படிங்கிறத நாளை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.

நேரம் 8:09 ஆகிட்டிருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வழக்கின்று வந்தால் நிகழ்ச்சி தான் கேட்டீங்க. நமக்காக தகவல்களை வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்தான் கேட்கவிருக்கிறோம். அலைப்பாய திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரலில் கில்டன் அவங்களை இணைந்து பாடினது ஏ ரகுமானி செயலை பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எட்டு மணி 16 நிமிடம் ஆகிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பன்மலை 102.6. வேதமும் நாதும் நிகழ்ச்சியா கேட்கவிருக்கிறோம். உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
1: அருந்தமிழில் அற்புதமான பாடல்களை பாடுவது மிக மிக கடினமானது. என்னதான் பெரும் புலமை பெற்றிருந்தாலும் தெய்வத்தை குறித்து பாடும் பாக்கியம் அனைவருக்கும் வாய்க்காது. தெய்வத்தின் அருளால் மட்டுமே தெய்வீக பாடல்களை பாட முடியும். சிவபெருமானின் மறுவடிவாகவே சொல்லப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயார் என தெய்வ அருளாலேயே பாடியதாக பெரிய புராணம் கூறுகிறது. இந்திய இசையின் இந்துஸ்தானிய இசை, கர்நாடக இசை என்ற இரு பெரும் இசை விருத்திகளில் தென்னிந்தியாவில் வளம் பெற்ற கர்நாடக இசைக்கு முன்னே வித்திட்டவர்கள் தமிழர்கள். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த இவர்கள் தமிழோடு இசை பாடிய பண்ணிசை பின்னர் தென்னகமெங்கும் பரவி கர்நாடக இசை என்ற பெயர் கொண்டு இன்றும் உலகளாவிய புகழோடு விளங்கி வருகிறது. இந்த வகையில் போற்றப்படும் இயலிசையாளர்கள் தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் ஆகிய 4 தென் மாநிலங்களுக்குரிய தென்னிந்திய இசை கால ஓட்டத்தில் பல இயலி

இசை மேதைகளால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், வடமொழி, மலையாளம் ஆகிய மொழிகளூடாக சிறப்புற வளப்படுத்த பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் கிபி 18-19 நூற்றாண்டுகளில் வாழ்ந்து தெலுங்கு, வடமொழி ஆகிய மொழிகளில் கிருதி கீர்த்தனைகளை பாடி கர்நாடக இசையில் வியத்தகு புதுமைகள் செய்தவர்கள் சியாமா சாஸ்திரி, தியாகையர், முத்துசாமி தீட்சிதர் ஆகிய மூவர். இசை உலகம் இன்றும் இவர்களை மும்மூர்த்திகள் என்று கொண்டாடி வருகிறது. இம்மூவருக்கும் காலத்தால் மூத்தவர்கள் கிபி 16-18 நூற்றாண்டுகளில் சீர்காழி முத்துத்தாண்டவர், மாரிமுத்தாப்பிள்ளை, அருணாசல கவிராயர் ஆகியோர் ஆவார். இம்மூவரும் ஆதி மும்மூர்த்திகள் என போற்றி பாராட்டப்படுகின்றனர். கிருஷ்ணா மாவட்டத்தில் கிபி 17 நூற்றாண்டில் வாழ்ந்த ராகச்சுவைத்ததும் அற்புதமான பதங்களை தெலுங்கு மொழியில் பாடி கர்நாடக இசையை அழகுபடுத்தியவர் சேத்ரஜ்ஞர். பதங்களின் சிற்பி என்று இவரை போற்றப்படுகிறது. கன்னட மொழியில் பதகளு என்னும் இசை பாடல்களை பாடியும் கர்நாடக இசை பயில்வோருக்கு பயிற்சி பாட அமைப்பினை வகுத்து கொடுத்தவர் புரந்தரதாசர். கிபி 15-16 நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் கர்நாடக சங்கீத பிதாமகர் என்றும் போற்றப்படுகிறார். பல்லாயிரக்கணக்கான திருப்புகழ் பாடல்களை சந்த நயம் சிறக்க பாடி தென்னிந்திய இசைக்கு பெருமை சேர்த்த அருணகிரிநாதர் சந்த பாவல பெருமான் என்று புகழப்படுகிறார். இவர் வாழ்ந்த காலம் கிபி 15 நூற்றாண்டு ஆகும். தமிழகம் எங்கும் பக்திமை உணர்வை கிபி 7 நூற்றாண்டு முதல் 9 நூற்றாண்டுகளில் தமிழோடு இசை பாடி பரப்பினோர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய நாயன்மார்கள் ஆவார். இவர்கள் தேவார மூவர் என்று வணங்கப்படுகின்றனர். தென்னிந்திய இசை வரலாற்றில் இவ்வாறு சிறப்புற இனங்காணப்படும் ஏழிசை பேரறிஞர்களுக்கெல்லாம் காலத்தால் மூத்தவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த காலம் கிபி 5 நூற்றாண்டு ஆகும். செயல்பகுதிகளை இசை வடிவில் பண்ணமைத்து பாடியவர் காரைக்கால் அம்மையார் அவர்கள். தென்னிந்திய இசையின் தாய் என இவரை மதித்து போற்ற வேண்டிய தலைமை சிறப்பினை ஆய்வு ஆதாரங்களுடன் காண முடிகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு இயலிசையாளர்கள் கிருதிகளையும் கீர்த்தனைகளையும் இயற்றி வந்திருக்கின்றனர். இதனை மனதில் கொண்டு பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள் லதாங்கி ராகத்தில் ஆதி தாளத்தில்

0: என்று பாடியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: எட்டு மணி 21 நிமிடம் ஆயிட்டிருக்குது. கேட்டீங்க வேதமும் நாதமும் நிகழ்ச்சி. உரை வழங்கினாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல், முகவரி திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூப்பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலைதானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.

0: 8:29 ஆயிட்டு இருக்குது. நேகல் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேகலை அடுத்துதான் இன்றைய குறுஞ்செய்தி தான் கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: வணக்கம் வணக்கம் வார மந்திரியாரே. என்னவெல்லாம் செய்யலாம், இதையெல்லாம் வைக்கலாம், இவையெல்லாம் எங்கு கிடைக்கும், ஒன்றுமே தெரியவில்லையே.
1: மன்னர் வேந்தே, தாங்கள் ஏதோ வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக் கொள்கிறீர்கள். வெளியே கேட்கும்படி பேசினால் நானும் ஏதாவது உதவி செய்யலாம் அல்லவா?
2: உதவி அதையும் நீர். சரி, அதையும் பார்ப்போம். நாம் அடுத்த மாதம் ஒரு கண்காட்சி நடத்த இருக்கிறோம் அல்லவா? அதில் இசைக்கருவிகள் அனைத்தையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது எனது ஆசை. அதிலும் குறிப்பாக பழமையான இசைக்கருவிகளை எல்லாம் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது எனது முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. அதுதான்
1: நமது அரசவை இசை கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து முக்கிய மற்றும் பழமையான இசைக்கருவிகளை தேட கூறிவிடலாம். பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நிறைவாக செய்துவிடப் போகிறார்கள்.
2: அதெல்லாம் பிரச்சனை இல்லை மந்திரியாரே. எப்படியாவது வெளிநாட்டில் உள்ள பழமையான கருவிகள் வரை வாங்கி வந்து விடுவார்கள். ஆனால் எனக்கு நமது தமிழர்கள் பயன்படுத்திய பழமையான இசைக்கருவி இதில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது எனது தீராத ஆவலாக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி விசாரித்த போது அது தற்போது வழக்கத்தில் இல்லை என்றும், அது வழக்கத்தில் இருந்து மறைந்து 2000 ஆண்டுகள் ஆகின்றன என்றும் கூறுகிறார்கள்.
1: அப்படியா? அப்படிப்பட்ட இசைக்கருவி என்ன இசைக்கருவி?
2: குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவரே ஓமையாக பயன்படுத்திய இசைக்கருவி யாழைதான் நான் கூறினேன்.
1: ஓஹோ, நமது சங்ககால இலக்கியங்கள் புகழ்ந்த யாழ் இசைக்கருவியா? அதற்கு ஏன் தாங்கள் இப்படி வருத்தப்படுகிறீர்கள்? அதையும் கொண்டு வந்து விடலாம் அண்ணா.
2: விளையாடாதீர் மந்திரியார், வழக்கத்தில் இல்லாத ஒரு இசைக்கருவி எப்படி கொண்டு வர முடியும்? மாயாஜாலமா செய்ய போகிறேன்.
1: மாயாஜாலம் எல்லாம் தேவையில்லை மன்னா. வழக்கில் இல்லாமல் போன இந்த இசைக்கருவியான யாழை மீள் உருவாக்கம் செய்து விட்டார்கள்.
2: அப்படியா? என்னொரு அதிசயம், என் காதுகளை என்னால் நம்ப முடியவே இல்லை. உண்மையாகவா கூறுகிறீர்?
1: ஆம் மன்னா.
2: எப்படி, யார் அதை மீள் உருவாக்கம் செய்திருக்கிறார்கள்?
1: மன்னா, மதுரையை சேர்ந்த சென்னை வாசியான ஒரு இளைஞர் தான் வழக்கொழிந்து போன யாழ் இசைக்கருவியை மீட்டெடுத்திருக்கிறார்.
2: மறைந்து போன ஒரு இசைக்கருவி மீட்டெடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எப்படி இந்த இளைஞர் இதை சாதித்தார்? அவரது பெயர் தான் என்ன?
1: 28 வயதான தருண்சேகர். இவர் இந்திய கலாச்சாரத்திலிருந்து கிட்டத்தட்ட மறைந்து போன ஒரு இசைக்கருவியின் மரச்சட்டத்தை மிக நுணுக்கமாக செதுக்கி யாழை உருவாக்கி இருக்கிறார். இந்த இசைக்கருவியான யாழ் 2000 ஆண்டுகள் பழமையான வீணை போன்ற சரம் கொண்ட இசைக்கருவி. இது ஒரு காலத்தில் தமிழ் மன்னர்களால் பெரிதும் விரும்பப்பட்டது மற்றும் 3ஆம் சங்ககால இலக்கியத்திலும் கொண்டாடப்பட்டது மன்னா.
2: மந்திரியார், எத்தனையோ இசைக்கருவிகள் இருக்க யாழை மட்டும் மீள் உருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற யோசனை இவருக்கு எப்படி தோன்றியிருக்கும்?
1: மன்னா, மேற்கத்திய இசைக்கருவிகள் பிரபலமாக இருந்தாலும் நமது இசைக்கருவிகள் ஏன் உலகளாவிய பார்வையாளர்களை சென்றடையவில்லை என்ற கேள்வியால் உந்தப்பட்டு

0: யாழ குறித்த ஆராய்ச்சியில் இறங்கி இருக்கிறார் இந்த இளைஞர். இதற்காக பாரம்பரிய இலக்கிய படைப்புகளான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, தொல்காப்பியம், குறுந்தொகை, திருக்குறள், நற்றிணை போன்ற இலக்கிய படைப்புகளை படித்ததில் யாழ் பற்றிய குறிப்புகள் அதிலிருந்து கிடைத்திருக்கின்றன. யாழின் சத்தம் தேன் போல இருந்தது, யாழின் வளைவு 8 மாத கர்ப்பிணியின் வயறு போல இருந்தது போன்ற சொற்றொடர்கள் மற்றும் கிடைத்த கருத்துக்களில் இருந்து இதை உருவாக்க தொடங்கியிருக்கிறார்கள்.
1: மந்திரியாரே, யாழ் கருவியை உருவாக்கி விடலாம், ஆனால் யாழின் ஒளி எவ்வாறு இருந்திருக்கும் என்பது சங்க கால தமிழ் மக்களுக்கு தானே தெரியும். அதை இவர் எப்படி கண்டுபிடித்து எந்த நரம்புகளை பிணைத்து உருவாக்கி இருக்கிறார்?
0: இது ஒரு நல்ல கேள்வி மன்னர். இதுவரை நாம் கேட்டிராத ஒரு ஒலியை கண்டுபிடிக்க இவர்கள் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். விபுலானந்த அடிகளார் எழுதிய யாழ் நூல் 1947 என்ற புத்தகத்தில் யாழின் பாகங்கள் அதர், தண்டு, ஆணி போன்று இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. பாகங்களின் பயன்பாட்டின் அடிப்படையில் இசை கருவி எவ்வாறு ஒலித்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு யாழின் ஒலியை உருவாக்கி இருக்கிறார்கள்.
1: சபாஷ், இந்த இளைஞர்கள் நினைத்ததை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். இப்படிதான் இருக்க வேண்டும். மறைந்து போன ஒரு இசை கருவியை மீட்டுக் கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயமே அல்ல.
0: ஆமண்ணா, ஆனால் கண்டுபிடித்து உருவாக்க தொடங்கி 3 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஒருவேளை கொரோனா காலகட்டம் என்பதால் இது குறித்து வெளியே அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ் முன்னணி இசையமைப்பாளர்கள் இருவர் இந்த யாழை வாங்கி பயன்படுத்தி தமிழ் திரைப்படத்தில் இசையமைத்தும் இருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். மன்னர், தாங்கள் தான் ஏதோ அப்டேட் செய்யாமல்
1: இருந்திருக்கிறீர்கள். போதுமே, உடனே எனது இமேஜை டேமேஜ் செய்வது. முதலில் மீட்டுக் கொண்டு வரப்பட்ட அந்த யாழ் கருவியை தயாரிப்போம், அதை நமது கண்காட்சியில் வைப்போம். முதலில் கண்காட்சியை பார்ப்போம், பிறகு உண்மை கவனித்துக் கொள்கிறேன்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:40 ஆகிட்டு நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249684 0444-9864-58. மின்னஞ்சல் முகவரி கூட இருக்குது, agnchn1@gmail.com. பைசன் திரைப்படத்திலிருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டு அணிஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

மனசு போடு மரப்பு மேல ஒப்பாசு எரிதடி விளையாச துடிக்கிதடி அடிய ஒன்று சொல்லு ஒயில ஓ தவிப்பு போடு தண்டார ஓசை கூட்ட உடைக்கிதடி இல்ல ஓவாசம் உழைக்கிதடி ஓவாசம்

8:47 நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6. நேர்களே, இன்னைக்கு காலையில 9:02 ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருவது பிறரிடம் அன்பை பெறுவதா அல்லது பிறருக்கு அன்பை கொடுப்பதா அப்படிங்கிற பற்றி தான் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறீங்க. ஸோ மறக்காமல் நேரத்தை குறிச்சு கரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.

நம்ம அதிக நேரமாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலே நமக்கு ஞாபகம் வருது கண்டிப்பாக அந்த பழ வகைகள் தான். அப்படி பழம்னு சொன்னாலே முக்கணிகள் நமக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இல்லையா. அந்த முக்கணியில் ஒன்றான வாழைப்பழம், இதில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் கூட வாழைப்பழ வகைகளும் அதன் பயன்களும் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கூடவே சூப்பர் சூப்பரான நம்மளுடைய மனதை மயக்கக்கூடிய பழைய திரைப்பட பாடல்களும் வர காத்திருக்குது. ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இப்போ பாடலும் வந்துட்டே இருக்குது. ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
1: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள். இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்றைக்கு தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையை தான் அவன் வந்து

0: பிடிச்சி காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்திலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்குறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னால் என்னென்னு தெரியாது. நாடகம்னால் அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும், அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானா? இந்த திசிபிஎஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா, நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன்தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வழி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள். அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோடய காலம் வந்து கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது, அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம், இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி, அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க, அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி, அப்புறம் அந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இது தான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டது, திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆகிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான், இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும்பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

8:58 ஆகிட்டு இருக்குது. நிகழ் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களே, பாடலை தொடர்ந்து 9 மணிக்கான சேவிச்சிருக்கோம் நான் கேட்கிறக்கும். அதை தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட்டி நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெற்றோருடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வனக்கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தனமரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பனஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 9:03 ஆயாச்சு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நேகர் வந்து ஒரு விதமான தலைப்பில் தான் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் கூட சூப்பரான ஒரு விஷயத்தை பார்த்து தான் பேச போகிறாங்க. அதாவது பணம் புகழ் எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடலாம், ஆனால் ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் நம்ம அவங்களுக்கு காட்டின உண்மையான அன்பும் அவங்களுக்கு கொடுத்த ஆறுதலும் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனசில் எப்போவுமே நினைச்சிருக்கும் இல்லையா. பிரதிபலன் பார்க்காம அன்பு காட்டுங்க, ஏன்னா அன்பால் மட்டும்தான் மனுஷங்களை வெல்ல முடியும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். வந்ததும் அன்பை பற்றி பொலிரியமாக வரிகள்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம அதை பற்றி தாங்க பேச போகிறோம். எஸ், நிகழ்ச்சியும் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். ஸோ இன்றைக்கி தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனதிற்கு மகிழ்ச்சி தருவது மற்றவங்க கிட்ட அன்பை பெறுறதா இல்லைனா நம்ம அன்பை கொடுக்கறதா. உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்கள். 0462251132 அப்படி இல்லைனா 0462251133 அப்படின்னு எங்களுக்கு. ஸோ நேகளுடைய கருத்துக்களை ஒரு நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு நறுக்குன்னு நச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நேர்கள் நிறைய பேர் பங்கு கொள்வாங்க இல்லையா. நிகழ்ச்சியில் அந்த வகையில் முதல் நேயர் வணக்கம்.
2: அப்ப நம்ம அந்த இடத்துல உட்காரும்போது அவங்க வந்து நம்மகிட்ட கேட்பாங்க அப்ப நம்ம அந்த இடத்துல உட்காரும்போது அவங்க வந்து நம்மகிட்ட கேட்பாங்க ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறது வழியே தெரியுங்களா அப்படின்னு நம்ம அந்த சொல்லி அவங்கள்ட்ட பக்கமா அந்த ரூட்ல போங்க, இந்த ரூட்ல போனா ஆபத்து இருக்கும், இந்த ரூட்ல போங்க போது கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த முடியாத ஆளுகளுக்கு நம்ம ஆஸ்பத்திரியில ஒரு வெண்ணியோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு உதவி செய்யமோ ஆஸ்பத்திரி
1: அனுப்பப்பட்டிருக்கேன்.
2: இல்ல முடியாதவங்க இந்த ஆண்கள் பெண்கள் முடியாதவங்களுக்கு அப்ப சொன்னா அட்டண்டர் கூட இருப்பாங்க, அந்த நேரம் எங்கேயா போயிருப்பாங்க, ரிப்போர்ட் கேட்பாங்க. அந்த நேரம் நம்ம செய்யும்போது அவங்க வாழ்த்துறாங்க பாருங்க, அது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி மேடம்.
1: சோ இதனால் தாங்கள் தெரிவிக்க விரும்புவது அப்படின்னா பிறருக்கு அன்பை கொடுப்பதுதான் அப்படிங்கிறது ரவிக்குமுதா சாருடைய கருத்தா இருக்கு. நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க?
3: ஹலோ, வணக்கம், வாழ்க வளமுடன்.
1: சாந்தி அம்மா சொல்லுங்க.
3: நாம் பிறருக்கு கொடுக்கறதுதான் நாம அன்பா இருக்கணும். பிறக்கன்னு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது, அதனால நாம அன்பா இருக்கணும். பல உயிர்களிடத்துல எல்லாத்தையுமே நம்ம அன்பு செலுத்தணும், அப்பதான் நல்லா இருக்கும்.
1: அப்பதான் நிஜமா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா.
3: ஆமா, ஒரு அன்பான வார்த்தைகள் அப்படி பேசணும்.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி, அருமையா சொன்னீங்க,
3: மகிழ்ச்சி சார்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
4: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை அழ்வார் குறித்து பிரமிச்சுக்கலாம். நலம் நலம்
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலம் இருக்கமா.
1: சொல்லுங்க சார்.
4: அதான் நம்ம எல்லாமே சொல்லிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம பெறுவதுதான்
1: மகிழ்ச்சி.
4: எல்லாமே நம்ம அன்பை கொடுப்போம், பொருளை கொடுப்போம், எல்லாமே கொடுத்தாலும் அவங்க வந்து நம்மகிட்ட நேருக்கு நேர் சொல்லணும்னாலும் அவங்களுடைய ஒரு வாழ்த்து இருக்கு பாரு, அதை பெறும்போது நமக்கு மகிழ்ச்சி
1: இருக்கும்.
4: எவ்வளவோ பேசுறோம், ஒரு ஆளு போன் பண்ணுவாரு நமக்கு, ஐயா நல்லா இருக்கு நீங்க பேசுறது அப்படின்னு, அதை பெறும்போது எனக்கு மகிழ்ச்சியா
1: இருக்கும்.
4: அதே மாதிரி நீங்க உங்க நிகழ்ச்சியை வந்து நாங்க அன்பின் வரிகளா சொல்லும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும்.
1: போடுங்க லைவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டீங்க.
4: ஆமா, எதுவுமே அந்த பெறுவது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் சொல்லிக்கலாம். நமக்கு எதுவுமே கொடுக்கறது வைக்கிறது எல்லாமே நமக்கு மகிழ்ச்சி தான்.
1: நிச்சயமா நிச்சயமா,
4: பெறுவது வந்து இதை விட அதிக மகிழ்ச்சியா இருக்கும்.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நன்றி.
4: நன்றிமா, நன்றி, மகிழ்ச்சி.
1: நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பேசின ரெண்டு நேர்களுமே கொடுக்கறது தான் அப்படின்னாங்க. நம்ம பரமசிவன் சார் மட்டும் நான் அன்பு வந்து நமக்கு கிடைச்சாதாங்க ஒரு பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து

கால் பண்ணி சொல்லுங்கள். அக்மணி நிகழ்ச்சியோட முதல் பாடலையும் கேட்டு வந்தெல்லாம் ஹரிணி ஹரிஷ் ராகவேந்தருடைய குரலில், ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில், தாமரையுடைய பாடல் வரிகளில் அன்புன்னு சொல்லிட்டோம். அன்பை பற்றி பாட்டை கேட்காம இருந்தால் எப்படிங்க? நீ ஃபுல்லாக நிகழ்ச்சியில் அன்பே அன்பே தான் பாட்டு கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேட்டு நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு ஆதரவான வார்த்தை, அப்படி இல்லைன்னா மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வந்து அவங்களுக்காக காது கொடுத்து கேட்குறது எல்லாமே அன்போட வெளிப்பாடு தான். ஆனால் இந்த அன்போட வெளிப்பாடை நம்ம காட்டுறது சந்தோஷமாக இருக்கா, இல்லை மற்றவங்க நமக்கு காட்டுறது சந்தோஷமாக இருக்கா? பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில். தலைப்பு பார்த்தீங்கன்னா, மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருது பிறரிடம் அன்பை பெறுவதா, இல்லை நமக்கு அன்பை மற்றவங்க கொடுக்கறதா அப்படின்னு. நேரம் 9:15 ஆகிட்டு இருக்குது. நேர்கள் பேசிட்டே இருக்காங்க, அடுத்த நேரம் பேசலாம். வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவைவல ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெயசனுமா. இதுல தான் இருக்குது மகிழ்ச்சி
0: கொடுக்கறதுதான்.
1: என்னுடைய கொள்கைய எங்க அப்பா அப்படி வளர்த்தினாரு, பிறருக்கு நாம உதவக்கூடிய அளவுல இருக்கணும், ஆனா அடுத்தவங்களுக்கு பெரிய அளவுல நாம தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்கள ரொம்ப கஷ்டமும் படுத்தக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன மலையா மறைச்சு கொண்டு வான்னு
0: கேட்க போறாங்க. கொடுக்கறதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க அந்த அன்பை காட்டுறதுதான்.
1: கண்டிப்பா
0: நிச்சயமா. ரொம்ப நன்றி, நன்றி, அழகா சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க.
2: குமரி மாவட்டம்.
0: உங்களுக்கு என்னவா இருக்கு சார்?
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள்,
0: நன்றி.
2: ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் கோடி கோடி பணம் சொத்து கிட்டு எந்த சுகமா இருந்தாலும் கூட எல்லாமே கைவிட்டு போனாலும் கூட மாறாதது வந்து உலகத்துல அன்பு சொல்லி, அன்பு ஒன்றுதான் சொல்லி கொண்டு வாழ்க்கை பெரிய. நன்றியே, நன்றியே, நன்றியே. வணக்கம் சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறமா.
0: சங்கர் சார் சொல்லுங்க.
3: பெரியவங்க சிறியவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க பாகுபாடே கிடையாது. அதத்தான் கவிஞர் கூட சொல்லிருக்காரு, கொடுத்து பார் பார் உண்மை அன்பை, கிடைக்கும் பார் பார் அதன் தெம்பை, உயர்வு தாழ்விலும் வேதத்தை போக்கும் இருவர் வாழ்விலும் இன்பத்தை சேர்க்கும். நாங்க
0: சுப்ரண பாடலை ஞாபகப்படுத்திட்டீங்க.
3: ஆமாமா, அதுக்காக சொல்றேன், அன்பை கொடுத்தா நமக்கு அன்பு கிடைக்கும், மேல் மேல் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி சார், நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சி பேசினதுக்கு நன்றி. இது வரைக்கும் பேசின நிறைய நேர்கள், அதாவது பேசின மெஜாரிட்டியான நேர்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கறது தாங்க அதுதான் உண்மையான சந்தோஷம். அப்படி அன்பை வந்து கொடுத்தா மட்டும்தான் மனசுக்கும் நிறைவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம். தாம் தூம் திரைப்படத்துலேருந்தான் பாடல் வந்துட்டுருக்கு. நாமுத்துக்குமாருடைய பாடல் வரிகளில்

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஒன்பது மணி 24 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா, மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருது பிறர்கிட்ட அன்பை பெறுவதா இல்லை நாம பிறருக்கு அன்பை கொடுப்பதா அப்படின்னு நிகழ்ச்சியில அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். பீமாமா, ரொம்ப நாளா காணமே நினைச்சேன், அட்டன்ஸ் போட்டாங்க. நல்லா இருக்குமா? நீங்க எப்படி
2: இருக்கீங்க
1: சொல்லுங்கம்மா. அப்படியே படபடப்பட உற்சாகமா? நானும் சூப்பரா உற்சாகமா இருக்கிறமா. இருக்க முடியல, போன் தானா கை
2: போயிருதுன்னு
1: சொல்லுங்கம்மா. ஆமா,
2: அதனால நம்ம பிறருக்கு அன்பு அவங்க தாராங்களோ இல்லையானா நம்ம குடுக்கும் போது தன்னாலே நமக்கு வரும்.
1: ஒரு பந்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி
2: நன்றி.
1: தேங்க்யூ. நிகழ்ச்சியில அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கல்வி தகுமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறமா.
1: சொல்லுங்க சார்.
3: தலைப்புக்கு ஒரு தபாஸ் போடலாமா?
1: நன்றி நன்றி.
3: கேட்டீங்கன்னா, மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருவது பிறரிடம் அன்பை பெறுவதா அல்லது நம்ம பிறரிடம் அன்பை கொடுப்பதா? ஒரு உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு நம்ம அன்பை செலுத்துறாங்க, நம்ம கொடுத்துதாமா அவங்கள்ட்ட அன்பை வாங்க, அதுக்குதான் ஒரு அதிகமான மதிப்பு. அதாவது நம்ம ஒரு பிறர்த்த எப்படி பழகிறோம், எப்படி நம்ம நடந்துக்கிறோங்கிறத வச்சுதான் அவங்க நம்மள்ட்ட அன்பா இருப்பாங்க. அதனால மக்கள்கிட்ட நம்ம கனிவா பேசி, இன்பமா பேசி, அருமையா, அதாவது ஒரு இனிமையான பேச்சுக்கும் கனிவான பேச்சுகள்லயுமே எந்த இதுமே உண்மையிலேயே ஒரு ஆள் மயங்கிடுவாங்க. ஒரு ஒரு யாசகம் கேட்டு வர்றவங்கள்ட்ட கூட நம்ம ஒரு கனிவான ஒரு வார்த்தை சொல்லி ஒரு 5 காசம் 10 காசம், அதாவது 1 ரூபாயோ 2 ரூபாயோ கொடுங்க, அங்க அந்த கனிவான பேச்சுலயே மயங்க. 1 ரூபா பெருசு இல்லம்மா, நம்ம பேசுற பேச்சுலயே அவங்களுடைய மனசு குளிந்துரும். பரவாயில்ல, நல்ல நல்ல அருமையா சொன்னாரு, மனசு கழிச்சு போவாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பாராட்டு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. எந்த அன்பு ஏதோ எதுனாலும் நம்ம கொடுத்து வாங்குறதுல தான் அதுல பெருமை இருக்கு, அன்பும் இருக்கு, ஒரு உயர்வும் இருக்கிறதா என்னுடைய கருத்து. வாய்ப்பளிக்க நன்றி
1: நன்றி நன்றி சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்மா, சங்கரங்கூர்ல இருந்து கோட்டியப்பன் பேசுறேன்.
1: கோட்டியப்பன் நலமா இருக்கேன். கோட்டியப்பன் சார், நீங்க
4: நல்லா இருக்கீங்க?
1: சொல்லுங்க சார்.
4: சொல்லுங்க.
1: ஆ, கண்டிப்பா சொல்லிடலாம்.
4: அதாவதுமா, அன்பு செலுத்துறதுதான் எல்லா உயிருமே மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒருத்தர் அன்பு செலுத்தும் போது அவருடைய முகத்தை பார்க்கும் போது, அப்படி அவர் புன்னகிக்கும் போது நமக்கு அவர் அவர் மகிழ்ந்ததோட நம்மளும் சேர்ந்து அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க. அதுதான் ஒரு பெரிய மிகப்பெரிய அன்பு. அதனால அன்பு செலுத்துறத வந்து நம்ம எல்லாரிடமும் ஒன்னோட செலுத்தணும். அதுதான் வாழ்க்கையில சிறப்பா இருக்குமா. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. பீமாமா, கலீல் ரகுமான், கோட்டியப்பன் சார், இப்போ வரைக்கும் பேசினாலே எதுவுமே அன்பை வந்து கொடுக்கணும், அதுதான் மனசுக்கு வந்து மகிழ்ச்சி தரும். நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு ரிட்டர்ன் வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பந்து அடிச்சு ரிட்டர்ன் வரமா தான். ஆக்சுவலாக வேதத்தில் கூட வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம எந்த அளவையினால் மற்றவங்களுக்கு அழக்கிறோமோ அதே அளவையினால் நமக்கு அழக்கப்படும். ஸோ மற்றவங்களுக்கு அன்பை கொடுத்தோன்னா அது நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நேகள் உங்களுடைய கருத்துக்களையும் கூட கால் பண்ணி சொல்லலாம். 0462256113 அப்படிங்கிற எங்களுக்கு, அப்படி இல்லா 0462256113 அப்படிங்கிற எங்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு, அன்பே பேரன்பே அப்படிங்கிற பாடல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி

0: வரை, பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
0: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
4: இது 102.6.
5: 9:34 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நிகழ் கேட்டுருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இது எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருது, பிறர்கிட்ட அன்பை பெறுறதா இல்லைனா பிறருக்கு அன்பை கொடுப்பதா அப்படின்னு நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
6: காலை வணக்கம்.
5: காலை வணக்கம். சசிகலாமா?
6: சசிகலா பேசுறீங்களா?
5: சொல்லுங்கம்மா.
6: பிறருக்கு அன்பை கொடுத்து அன்பை பெறுவது அப்ப மகிழ்ச்சி. காலை 9 இருந்து நெல்லை பண்பலை அன்புங்கிற பாட்ட போட்டு அத கொடுத்ததுனால நாங்க வந்து பெற்றுக் கொள்கிறப்பா, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இல்லையாப்பா?
5: நிச்சயமா நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்க, எங்களுக்கு ஹாப்பி தான்.
6: பிறரை மகிழ்வித்து மகிழ்வது அப்ப உண்மையான மகிழ்ச்சி. ஒரு குழந்தை வந்து நம்ம அன்பால வந்து நம்ம வந்து ஒரு முத்தம் கொடுத்தா அது நல்ல பூடி படிஞ்ச நாய்க்குட்டி மாதிரி நம்ம சுத்தி வரும்ப்பா. மனசுங்கிற ஒரு பூந்தொட்டிப்பா, அதுக்கு அன்புங்கிற நீரை ஊற்றுனா மகிழ்ச்சி என்ற பூ பூக்கும்பா. அந்த பூ பூப்பதுனால அந்த இடமே வந்து நல்ல வாசனையோட இருக்கும்பா. முதியவர்களுக்குப்பா அன்பின் மிகுதியால பராமரிச்சமா அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்பா. ஏழையின் சிரிப்பில் இறைவனே காண்போம்னு சொல்லுவாங்க. சும்மா சிரிப்பாங்களாப்பா ஏழை? அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சா அவங்க மனசு வந்து மகிழ்ந்து சிரிப்பாங்க, அதாவது மகிழ்வாங்கப்பா. மகிழ்கின்ற போது அது நம்மளுக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு பரிசாத்தப்ப நினைக்கிறோம்.
7: தனித்தன்மையா பாராட்டணும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த தலைப்புக்கு ஏற்ற அந்த பாடல அந்த முன்னுரிய சொல்ற மாதிரி பாடலாம் தேர்வு பண்ணி போடுறீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி சார், நன்றி நன்றி.
7: அதுக்கப்புறம் அற்புதமான தலைப்பு தான் இது. அதிகம்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்க, அதிக மகிழ்ச்சியை தருவது அப்படிங்கிறது. அதுக்கு வள்ளுவன் சொல்றாரு, நீங்க சொன்ன சொல்லுக்கு வள்ளுவன் ஒரு குரல் போடுறாரு. அன்பு ஏனும் ஆர்வ உடைமை, அது ஏனும் நண்பனும் நாளா சிறப்புன்னு போடுறாருமா. அது சொல்லிட்டா இருப்பாருங்க. அன்பு ஈனும் அப்படிங்கிற வார்த்தை எதுல எதை வச்சு சொல்றோமா? அதாவது பெறுவது, தன்று ஈன்றது தான் நம்ம சொல்லுவோம். நம்ம தாய் ஒரு குழந்தைய ஈண்டெடுத்தாங்கன்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது அன்பை வந்து உணர்வு பூர்வமாக நம்ம வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம். அது மாதிரி அன்பை நம்ம வெளிப்படுத்திட்டோம்னா அந்த அன்பு நாளா சிறப்பு, நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறாருமா.
5: கண்டிப்பா கண்டிப்பா.
7: அதனால அன்பு கொடுப்பதுல வந்து ஒரு வகையான இன்பம், கொடுத்து பெறுவதுல மற்றொரு வகையான இன்பம்.
5: ரெண்டுமே சந்தோஷம் தருதுதான்.
7: ஆமா, ரெண்டு சந்தோஷத்துல நீ அதிகம்ங்கிற வார்த்தை
5: போட்டிருக்கீங்களா?
7: அந்த அதிகம்ங்கிற வார்த்தை எதுன்னா கொடுத்து பெறுவதுலதான் இருக்கு. அதுதான் நம்ம சாதாரணமா பார்த்தா மக தன்னோட பிள்ளைகளை பெற்று மகிழ்ச்சியா இருப்பது இன்பம், பேர பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்து மகிழ்ச்சியா இருப்பது பேரின்பம். அது மாதிரி அன்பு கொடுப்பது, கொடுத்ததுனால பிள்ளைகள் பெற்றாச்சு இன்பமா இருக்கும். அந்த அன்பு என்ன பண்ணிருக்கு, நம்ம கொடுத்த அன்பு இன்னொரு அன்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த குழந்தை நம்ம கொஞ்சம் போது பேரின்பம் வருது.
5: கொடுக்கிறது மட்டும்தான்,
7: கொடுத்து பெறுவதுதான் பேரின்பம் இருக்குங்கிறத வள்ளுவன் வகையிலாவும் நீங்க சொன்ன அந்த பேரு அதிகம்ங்கிற வார்த்தைக்கும் ஒப்பிட்டு சொன்னதுக்கு வாய்ப்பு கொடுத்து
5: நன்றி சார. நன்றி நன்றி. சோவா, அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இதுதாங்க அதிக மகிழ்ச்சி தரது, கொடுக்கறது மட்டும்தான், அன்பை கொடுத்து பாருங்க இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்
5: வணக்கம். யார், எங்க இருந்து?
8: பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
5: காமராஜ் சார் சொல்லுங்க.

0: திரையிடம் செலுத்தக்கூடிய அன்புதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அதுல கள்ளம் இருக்காது, கபடம் இருக்காது, பழி வாங்கக்கூடிய என்ன இருக்காது அப்படிங்கிறதுல மனதில் நிறைவா இருக்கும். அது திருப்பி அவங்க அன்பு செலுத்தாங்களும் செலுத்தலையோ அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை.
1: நம்ம பங்குல வந்து அன்பை கொடுத்துட்டே இருக்கணும்.
0: ஆமா, நம்ம அன்பு கொடுத்து கொடுத்து அதை திருப்பி திருப்பி அன்பு நம்மளுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும்.
1: கண்டிப்பா சார்,
0: அது நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். மன மகிழ்ச்சிக்கு இதை வேற எதுவும் கிடையாது.
1: அருமையா சொன்னீங்க சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. கொடுக்கறது மட்டும்தாங்க அதிக மகிழ்ச்சியை தரும், அன்பை வந்து அதனால அதிகமாக கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நேர்கள் எங்ககிட்ட பேசுறதுக்கு மாதிரி. அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. டார்லிங் திரைப்படத்துல இருந்து அன்பே அன்பேன்ற மாதிரி தான் பாடல். நான் முத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையிலையும் குரலையும் பாடல் இதோ கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. ஒன்பது மணி 46 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியா நாம பேசிட்டு இருக்கிறோம். மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தரது பிறர்கிட்ட அன்பை பெறுவதா, இல்லைன்னா பிறருக்கு அன்பை கொடுப்பதா அப்படின்னு நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடுல இருந்து பாபு.
2: ஆமாங்க மேடம்,
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது அன்பு வந்து பிறருக்கு கொடுக்கறதுல தாங்க இருக்கு மேடம். அதாவது மகிழ்வித்து மகிழ்,
1: மகிழ்வித்து மகிழ், சூப்பர்.
2: ஆமா, அதாவது மேடம் அடுத்தவங்க பெரும் அவங்க சந்தோஷத்தை நம்ம வந்து பார்க்கும் போது அந்த அன்பு உண்மையான அன்பு முழுமையடை மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
3: அதாவது நம்ம வந்து அன்பை கொடுத்து நம்ம வந்து அதிக மகிழ்ச்சி அறை வந்து கொடுத்து நம்ம வந்து நம்ம வாங்கினாதான் நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. கர்ணன் வந்து எல்லாத்தையுமே கொடுத்தா கடைசி காலம் வரைக்கும் கூட இதை கொடுத்தாரு, அவரோட கவசத்தை கொடுத்தாரு இல்லையா,
1: தர்ம வணங்கதே சிறப்பா இருந்தாரு.
3: அவருக்கான ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து கர்ணன் மாதிரி வழங்க முடியாட்டியும் நம்மளால முடிஞ்சது அன்பு, ஒரு பாசம், ஒரு ஒரு நல்ல பொருள் கொடுக்கலாம், நல்ல ஒரு இதை கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்து நம்ம இருந்தோம்னாக்க நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். நாலு பேர் நம்மளை வாழ்த்துவாங்க. இருந்தாலும் மறைஞ்சாலும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆள் உண்டா அப்படின்னு கேட்கற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா வாங்குறது நம்மளுக்கு பெருசு, அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கணும்னாக்க நல்ல ஒரு செயலெல்லாம் வாங்கலாம், நேர்மையான ஒரு குழப்பம் வாங்கலாம், அவங்க கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அவங்க கிட்ட வாங்கிக்கணும். அவங்க என்ன நல்ல செயல்களை செய்யறாங்களோ, எப்படி செய்யறீங்க, எப்படி இது பண்றீங்க அப்படிலாம் கேட்டு நம்ம அதை வாங்கிக்கணுமே தவிர பணம் காசுக்கு நம்ம ஆசைப்பட்டு யாரையும் துரோகம் பண்ணக்கூடாது. நம்ம எது வேணாலும் அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நம்ம போய் கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு மகிழ்ச்சி.
1: நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகா அந்த விஷயத்த சொன்னீங்க. அன்பை பத்தி தான்

0: பேசிகிட்ருக்குறோம். அதாவது மற்றவங்க கிட்ட அன்பை வந்து கொடுக்கறது அதிக சந்தோஷம் தருதா, இல்லை நம்ம வந்து அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது மற்றவங்க நமக்கு அன்பு வந்து ரிட்டர்ன் தருவாங்கள்ல, அது அதிக சந்தோஷத்தை தருதான்னு பேசிகிட்ருக்குறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: இனிய நற்காலை வணக்கங்கள். நலம் நலமதே ஆவல். இன்றே பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: மந்திரமூர்த்தி சார் சொல்லுங்க.
1: அதாவது கொடுக்க கொடுக்க இன்பம் பிறக்குமே, அது அன்புதான் பாருங்க. அதாவது கொடுத்து வாங்க வேண்டும், பி ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா.
0: சொல்லுங்க, அதை எங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க.
1: அதே மாதிரி அன்பை வந்து நாம கொடுத்து பரமாறும் போது அந்த அன்பை நாம விதைக்கிறோம், அப்புறம் நம்ம அதை அறுவடை தானே செய்வோம்.
0: கண்டிப்பா.
1: தலைமுறையும் சரி, பழகிறவங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்களும் சரி, குடும்பத்திலையும் சரி, நாம வந்து அன்பை வந்து நம்ம பரமாறத்தை வந்து அந்த அன்பு வந்து நமக்கு வந்து அதாவது கொட்டும் மழையாட்டு நம்ம மேல வந்து பூமழை பொழியுதுன்னு சொல்லிட்டு பூ மாதிரி தூவும். அதனால வந்து அன்பு அன்பு மட்டும்தான் வந்து பணம் இல்லாதது, அப்புறம் வந்து யாரிடத்திலும் காண்பிக்கலாம். அதனால அன்பை நாம கொட்டுவோம், அன்பை அள்ளி நாம பறக்க வேண்டாம், நம்ம மேலே அன்பு வந்து பூமழையாக பொழியும்.
0: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி. அது ஃபீல் பண்ணி ரைமிங்காக ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் நேர்கள் எல்லாமே சொன்னது யாருமே வந்து அன்பு வந்து நமக்கு கிடைக்கிறதாங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், அது தாங்க சந்தோஷம், அதை நம்ம கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும் அப்படிங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. சத்தியம் திரைப்படத்திலேருந்து என் நண்பி அப்படின்னு பாடலும் வந்துட்டுருக்கு. யோகபாதியுடைய பாடல் வரிகள்லாம் சாதனா சர்க்கம் பெனிதயால் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் பாடினது. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பான்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஒன்பது மணி 57 நிமிடம் ஆயாச்சு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேரா, யார் இங்கிருந்து? வணக்கம்.
4: எனக்கு வணக்கம்ங்க.
3: வணக்கம்.
4: கணேசன்
3: சார் சூப்பரா இருக்கேன். நேரம் குறைவா இருக்கிறதுனால மன்னிச்சுக்கிடுங்க, டக்குன்னு சொல்லிருங்க.
4: குடுக்கறதுல ஒண்ணு நமக்கு குடுக்கறது ஒரு, ஏன்னா நம்ம குடுக்கறோம் சொல்லி அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. அவங்க அதனால முகம் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நம்ம உரிமை எடுத்து நம்ம உரிமையோட குடுக்கும்போது அவங்க ரொம்ப முகம் சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது.
3: நிறைவான நேரா வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஒரு பொன் விதி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழ்க்கையில் ஒரு பொன் விதி என்னன்னா, மற்றவங்க உங்களுக்கு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மற்ற நமக்கு வந்து மனசுக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா யாராவது எனக்கு செய்வாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம அதுக்கு முதல் படி எடுத்துட்டோம்னு வைங்களேன், அதில் கிடைக்கிற மன நிறைவு கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. அதனால் மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்கறதுல எப்போவுமே பெரிய விஷயம், அதாவது உங்கள் கை வந்த விதத்தில் அகலமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி நேர்கள் கேட்டுருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கோல் வச்சுக்கோங்க. இன்றைய நாளுக்குள்ளே நிறைய பேருக்கு நம்மளுடைய அன்பை அதிகமாக கொடுப்போம், அதனால் ரிட்டர்ன் ஆகிறது எவ்வளோ அப்படிங்கிறத இன்றைக்குள்ளே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக பேசினா எல்லா நேர்களுக்குமே அப்படின்னு ஒரு கிளாப்ஸை கொடுத்துட்டு நிகழ்ச்சியில் வரைக்கும் உங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா.

பஸ்டியன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்தி இருக்கும். அதைத் தொடர்ந்து 10:02 மனம் விரும்பிய நிகழ்ச்சி தான் காத்துட்டு இருக்கோம். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க இதே போல இதே எங்களுக்கு கால் பண்ணிடுங்க. இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் ஒப்பற்ற கலைமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா சிகாக் தாய்லாந்தின் பூசனனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் மீண்டும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரில் இது உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அளித்தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்பமான பாடலை, உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 0462256113 மற்றும் 3 2 அப்படின்ற

0: இந்த எண்களுக்கு. நேர்லே இப்போ நம்ம கூட பேச போற முதல் நேயர் யாரு அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். என்ன பேருமா?
1: இவாஞ்சலின் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
0: இவாஞ்சலின், நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எங்களுக்கு பிகில் படத்துல இருந்து வெறித்தனம் பாட்டு போடுங்க.
0: வெறித்தனம் பாடலா? வீட்டான பாட்டு முதல் பாட்டு கேட்டுருவோமா? நன்றிம்மா நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு. நேரில் நாம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு நடுவே இந்த ஜிகே கேள்வியெல்லாம் கேட்போம் இல்லையா. இன்னைக்கு கூட சூப்பரான ஜிகே க்வெஸ்டின்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முதல் கேள்வி என்னன்னு சொல்லிடுவோமா? யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கலையான கல்பீலியா நடனம் எந்த மாநிலத்துடைய நாட்டுப்புற நடனம் அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கல்பீலியா நடனம் எந்த ஊரோட நாட்டுப்புற நடனம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான பிகில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா பதிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்லாம் சூப்பரான பாடல் கேட்டோம். 10:08 ஆகுது. மனம் வருமதை நிகழ்ச்சியில் நம்ம கூட அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் யாருன்றதை கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்திரா நகர்ல இருந்து காந்திமதி மாரியப்பன் மேடம்.
0: கோவில்பட்டி காந்திமதி மாரியப்பன், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்மா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஜெகமே தந்திரன் படத்துல இருந்து ரகிதா ரகிதா அந்த பாடல் சேர்ந்தா அந்த பாடல்
0: சூப்பரான பாட்டு, நிச்சயமா நம்ம கேட்டுடலாம். உங்களுக்கு பொது அறிவு கேள்விக்கு பதில் தெரியுமா? மறுபடி கேக்கட்டா? சரி, யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட கலைகள்ல ஒன்றான கல்பீலியா அப்படின்ற இந்த நடனம் எந்த மாநிலத்துடைய நாட்டுப்புற நடனம்? ஆப்ஷன் வந்து ஒன்னு ராஜஸ்தான், இன்னொன்னு கேரளா.
1: ராஜஸ்தான்.
0: ராஜஸ்தான், சரியான பதில சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றிம்மா, நன்றி நன்றி. இந்த ராஜஸ்தான் மாநிலத்துக்கான ஒரு உலக அடையாளமாகவே இந்த நடனம் இருக்குது. 2010 யுனெஸ்கோ வந்து இதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இது எப்படி தெரியுமா, பாம்போட அசைவுகளை மாதிரியே உடம்பை அசைச்சு வளைச்சு ஆடுவாங்களாம். கல்பீலியா வந்து சமூக மக்கள், அந்த கல்பீலியா சமூக மக்களுடைய பாரம்பரிய தொழிலே பாம்பு பிடிக்கிறது தான். அதை வச்சு இந்த நடனத்தை அவங்க ஆடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையில் இருந்து இந்த நடனம் வந்து உருவானதாக சொல்கிறாங்க. இப்போது இந்த மக்கள் அவங்களோட தொழிலை மாற்றிக்கிட்டாங்க, ஆனால் இந்த நடனத்தை மட்டும் மாற்றாமல் இப்போவும் தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவின் ஒரே படிக்கட்டு கிணறு எங்கே இருக்கிறது? யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவின் ஒரே படிக்கட்டு கிணறு எங்கே இருக்கிறது? அந்த கிணறோட பேர் கூட ராணி கி வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படிக்கட்டு நம்ம இந்தியாவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். ஜெகமே தந்திரம் திரைப்படத்தில் இருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களே, 10:16 நிமிடம் ஆயாச்சு. மனம் வரும்போதே நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். என்ன பாடலை நேயர் கேட்க போறாங்க கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: என்ன
2: பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க? காட்டுமல்லி பாடலை நம்ம கேட்டுருவோம். அதுக்கு முன்னால பொது அறிவு கேள்வி தெரிஞ்சுக்கிடுவோமா?
3: சொல்லுங்கம்மா.
2: யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவின் ஒரே படிக்கட்டு கிணறு எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் சொல்லிடுவோமா? ஒன்னு வந்து குஜராத், இன்னொன்னு ராஜஸ்தான். குஜராத். சரியான பதில் அதுதான். சூப்பரா
3: சொல்லிட்டீங்க.
2: எல்லாம் இருக்குதுல்ல, அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? சரி, குஜராத்னு சரியான பதில் சொல்லிட்டீங்கயா, வாழ்த்துக்கள். குஜராத்லயும் இருக்கு, ராஜஸ்தான்லயும் படிக்கட்டு கிணறுகள்லாம் இருக்கு. ஆனால் நம்ம கேட்ட ராணிக்கு வாவ் அப்படின்ற அந்த படிக்கட்டு கிணறு குஜராத்ல தான் அமைஞ்சிருக்குது. இந்த படான் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அந்த படிக்கட்டு கிணறு இருக்குது. இதை வந்து ராணி உதயமதி அவங்க வந்து அவங்களுடைய கணவர் நினைவாக 11வது நூற்றாண்டில் கட்டியிருக்கிறாங்க. இது யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய தலமாகவும் இருக்கு. ராஜஸ்தானில் அபநேரி அப்படின்ற இடத்துல அழகான படிக்கட்டு கிணறு இருக்குது. இந்த படிக்கட்டு கிணறுல வந்து கிட்டத்தட்ட 3500 குறுகிய படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்குதான். இந்திய கட்டிடக்கலையை பொறுத்தவரை மாளிகைகள், கோட்டைகள், கோயில்கள் மட்டும் இல்லை, தண்ணியை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த கிணறுகளை கூட ரொம்ப ரசனையோடு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு கட்டி இருக்கிறாங்கன்னா நிச்சயம் நம்மளுடைய பழங்கால கட்டிடக்கலையை நிச்சயம் பாராட்டியே ஆகணும். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? யுனெஸ்கோ அங்கீகரித்த இந்தியாவின் முதல் மலை ரயில் எது? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் மலை ரயில் எது? இதை வந்து யுனெஸ்கோ அங்கீகரிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கான பதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் பாடல் வந்துட்டே இருக்குது. விடுதலை திரைப்படத்தில் இருந்து

0: நேர்களை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நேர்களை மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னாலோ, இல்லை நம்ம கேட்கக்கூடிய இந்த பொது அறிவு கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு விரும்புனீங்கனாலோ அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு இப்போ நம்ம கூட பேச இருக்கும் நேயர் யார், சரியான பதில் அவங்க சொல்லிடுவாங்களா நம்ம கேட்கலாம். வணக்கம். சொல்லுங்க சுதா, என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க?
1: எனக்கு
0: இந்திய

0: இந்தியாவின் முதல் மலை ரயில் எது? இதை வந்து யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, இதான் கேள்வி. ஆப்ஷன் சொல்லட்டா உங்களுக்கு?
1: சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
0: ஓகே, டார்ஜிலிங்கில் இருக்கக்கூடிய மலை ரயிலா இல்லை நீலகிரியில் இருக்கக்கூடிய மலை ரயிலா இது?
1: நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களா, டார்ஜில் இருக்க மலை ரயிலா?
0: டார்ஜிலிங் அதைத்தான் நீங்கள் நினைக்கிறீங்களா?
1: ஆமாம்,
0: அதான் சரியான பதில். நன்றிமா, நன்றிமா. இது வந்து 1881 திறந்திருக்காங்க. இதுதான் முதல் மலை ரயில். இதை வந்து டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரடு முரடான மலை பாதையில் பயன்படுத்தப்பட்ட சிறந்த பொறியியல் நுட்பத்துக்காக 1999 இந்த ரயிலை யுனெஸ்கோ அங்கீகரித்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகிற நீலகிரி ரயில் மலை பாதையை 1908 கட்டி முடித்து ரயிலை தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் மலை ரயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்ஜிலிங் மலை ரயில் தான். சரி, நம்ம ரயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அடுத்ததும் ஒரு கேள்வி நம்ம ரயிலை பற்றியே சொல்லிடலாமா? நம்ம இந்தியாவில் பழமையான ரயில் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? இதுதான் நம்மளுடைய அடுத்த பொது அறிவு கேள்வி. நம்ம இந்தியாவில் பழமையான ரயில் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? உங்களுக்காக சூப்பரான பாடல்களும் நம்ம நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டுட்ருக்கிறாங்க. அட்டகாசமான பொது அறிவு கேள்விகளையும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு 1/2 இருக்குது, 11 மணி வரைக்கும். உங்கள் விருப்பமான பாடலை கேட்குறதுக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0462-256-1133 மற்றும் 3-2. இப்போ கேட்டுடலாம் தங்கலான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லையே நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் யாரு அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: அன்பு சகோதரி ரியோவுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாத்தி கடற்கரை விஜயன் பேசுறேன் மேடம்.
0: காலை வணக்கம் விஜயன் சார், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
1: படம் ஜெயம். பாடல் வந்து வண்டி வண்டி ரயில் வண்டி வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ரயில் வண்டி, அந்த பாடல் கொடுங்க மேடம். அனைத்து நேர்களுக்கும் இந்த பாடல் கொடுங்க. உங்களுக்கும் சேர்த்தி
0: எனக்கும் சேர்த்தே பாடல் நான் ஒன்று கேட்டு ரசிக்கிறேன். ஏன்னா நம்ம ரயில் கேள்வி தானே கேட்டோம் இல்லையா? அருங்காட்சியகம் எங்க இருக்கு? புது டெல்லி. அதான் சரியான பதில். வாழ்த்துக்கள் சார். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. இதை வந்து 1977 கட்டியிருக்கிறாங்க. புது டெல்லியில் தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் முதன் முதலாக தொடங்கப்பட்ட தேசிய ரயில் அருங்காட்சியகம் புது டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியபுரி அப்படின்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. மிகப்பெரிய ரயில் அருங்காட்சியகமும் இது தான். கிட்டத்தட்ட 11 ஏக்கர் பரப்பளவில் இது இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தில் பார்க்க வேண்டிய பல அதிசயங்கள் இருக்குது. குறிப்பாக 1855களில் தயாரிக்கப்பட்ட உலகின் மிக பழமையான இன்றும் இயங்கக்கூடிய நீராவி என்ஜினை கொண்ட ஃபேரி குயின் ட்ரெயின் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். இந்த அருங்காட்சியகத்தில் ரயில்களை சுற்றி பார்க்க நம்மளை ரயில்லையே கூட்டிகிட்டு போவாங்க. சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணி எல்லா ரயில்களையும் சுற்றி பார்க்க முடியும். சரி, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, போய் சாப்பிட்லாமே அப்படின்னு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உணவகத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கேயும் ட்ரெயின்லேயே உணவு கொண்டு வந்து பரிமாறுவாங்களாம். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? சரி, அடுத்த கேள்வி நம்ம ட்ரெயின் பற்றியே கேட்டுருவோமா? 100க்கும் மேற்பட்ட மலை சுரங்கங்களில் பயணிக்கக்கூடிய ரயில் வந்து எது? இந்த ட்ரெயினில் நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கணக்கான மலைகளுக்கு நடுவில் அந்த சுரங்கங்களுக்குள்ளே அந்த ட்ரெயின் பயணிக்குமா? அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் எது அப்படின்றதா நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்கக்கூடிய கேள்வி. அப்படியே பாடலும் கேட்டுட்டு வந்துங்க. ரயில் சம்மந்தமான சூப்பரான பாடல் உங்களுக்காக ஜெயம் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது.

0: பட்நாயக் மியூசிக்கில் சூப்பரான பாடல் கேட்டோம். ட்ரெயினை வச்சு அட்டகாசமாக பாடல் நம்ம வந்து கேட்டுட்டு வந்தாச்சு. 10:38 ஆகுது. அடுத்ததாக நம்ம கேட்டிருக்கக்கூடிய ரயில் சம்மந்தமான அந்த ஜிகே கேள்விக்கு சரியான பதிலை சொல்கிறாங்களா வர்ற நேயர் கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் முகவர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
0: ஜோதிமா வாங்க, வணக்கம். என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க? மேற்பட்ட மலை சுரங்கங்கள்ல பயணிக்க கூடிய ரயில் எது? இதுதான் நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்வி. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன். ஓகே, கட்லா சிம்லா ரயில், இன்னொன்னு மாதேரன் மலை ரயில். எதுவா இருக்கும்?

0: மாதேரன் மலை ரயிலா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அதுவா இருக்குமா? ஏதோ ஆமா, ஆனா அது இல்ல. சரியா?
1: சரி மேடம்.
0: ஆமா, கல்லா சிம்லா அப்படின்ற அந்த ட்ரெயின் தான் அதுக்கான சரியான பதில். நன்றிம்மா, நன்றி. மாதேரன் மலை ரயிலும் ஒரு மலை சம்மந்தமான ரயில் தான். இது வந்து மகாராஷ்டிராவில் போகுது. இதுலேயும் சில குகைகள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம கேட்ட மாதிரி 100க்கும் மேற்பட்ட மலை சுரங்கங்கள் வழியாக பயணிக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்கா சிம்லா அப்படின்ற இந்த ரயில் தான். ஹரியானாவில் இருந்து ஹிமாச்சல் பிரதேசம் வரைக்கும் போகிற இந்த மலை ரயில் வந்து 1903 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 96 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மலை பாதையில் 100க்கும் மேற்பட்ட சுரங்கங்களும் கண்கவர் வளைவுகளும் இருக்குமா. 10:40 ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய ஜிகே கேள்வி என்ன அப்படின்னா, நன்னீர் டால்ஃபின்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் எது? டால்ஃபின் அப்படின்னாலே நம்ம கடலில் தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது, நதிகள்லையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி அதிகமாக இந்த நன்னீர் டால்ஃபின்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்றதான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்குறோம். இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். 0462256133 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு.

போடுற அதிரடி சர வெட்டி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட்ட இல்ல உட்ட இல்ல கொல்ல கொல்ல மாசு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரிலே 10:46 நம்மிடம் ஆயாச்சு. மனம் வரும்போதே நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க இருக்கும் நேயர் யாரு அப்படின்றத நம்ம கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் நாங்குநேரில இருந்து கணேசன் பேசுறேன்.
1: வணக்கம் கணேசன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: வீரம் படத்துல இருந்து கண்ணும் கண்ணுங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
1: நாம கேட்டுடலாம் சரிங்களா? அதுக்கு முன்னால ஜிகே கேள்வி போயிடுமா?
2: கேளுங்க.
1: நன்னீர் டால்பின்கள் அதிகமா வாழக்கூடிய இடம் எது?
2: சரிங்க, இந்த ஆப்ஷன் கொடுங்க.
1: ஆப்ஷன் வந்து ஒன்னு இந்தியா, இன்னொன்னு தென் அமெரிக்கா.
2: இந்தியா.
1: ஆமா, இந்தியா தான் சரியான பதில். கங்கை நதி தான். சரிங்களா?
2: நன்றி
1: நன்றி, சரியான பதில சொன்னே இருக்கு. வாழ்த்துக்கள். கங்கை, பிரம்மபுத்திரா, சம்பல் இந்த மாதிரியான ஆறுகளில் தான் இந்த டால்ஃபின் வந்து அதிகமாக வாழுது. உலக நன்னீர் டால்ஃபின்கள்லேயே 90% நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்த டால்ஃபின்களுக்கு பிறக்கிறப்பவே மங்களான பார்வையோடு தான் அது பிறக்குமா. இந்த டால்ஃபின்கள் வந்து நம்ம இந்தியாவுடைய தேசிய நீர் விலங்காக 2009 அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவுடைய தேசிய நீர் விலங்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நன்னீர் டால்ஃபின் தான். இந்த நன்னீர் டால்ஃபின்கள் வந்து அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் இருக்குது. இந்த டால்ஃபின்களை இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் சூசு ஷிகு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆசியாவிலேயே டால்ஃபின்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரே பாதுகாக்கப்பட்ட சரணாலயம் கங்கை டால்ஃபின் சரணாலயம் தான். நீங்களே சூப்பரான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அடுத்ததான் நாம் கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, நடமாடும் மான், நடனமாடும் மான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷாங்காய் மான் இந்தியாவில் எங்கே வாழுது? இந்தியாவில் தான் இந்த ஷாங்காய் மான் இருக்குது. இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஷாங்காய் மான் வந்து நம்ம இந்தியாவில் எங்கே வசிக்குது அப்படின்றதான் நிகழ்ச்சியில் அடுத்ததா கேள்வி. இதுக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உடனே கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ கேட்டுடலாம் வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நிர்லய், நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம கூட பேச போற நிறைவான நேயர் யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. ரஞ்சிதமே பாட்டை போட்டுருவோமா? ஆமா, நல்ல ஒரு குத்து பாடல், நடனமாடக்கூடிய ஒரு அட்டகாசமான பாடலை கேட்டிருக்கீங்க. அப்படி நம்ம பொது அறிவு கேள்வி கேட்டுருவோமா? சரி, நடனமாடும் மான் அப்படின்னு அழைக்கப்படுற ஷாங்காய் மான் வந்து இந்தியாவில் எங்க வசிக்கி? ஆப்ஷன் வந்து ஒன்று மணிப்பூர், இன்னொன்று குஜராத். மணிப்பூர் தான் சரியான பதில், அதுதான். நன்றி, நன்றி. இந்தியாவில் மட்டுமே காணப்படக்கூடிய இந்த அரிய வகை மான் வந்து மணிப்பூர் மாநிலத்தோடைய லோக்டாக் அப்படின்ற ஏரியில் வசிக்குது. இந்த ஏரியை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்லட்டுமா? உலகத்திலேயே ஒரே மிதக்கும் ஏரி அப்படின்னு இந்த லோக்டாக் ஏரியை சொல்லுவாங்க. இந்த ஏரிக்கு மேலே உள்ளூர் மீனவர்கள்லாம் அந்த பாரம்பரியமான முறையில் வட்ட வடிவில் குடிசைகளை அமைக்கிறாங்க. இந்த ஏரியில் மிதக்கிற பச்சை பசேல் புல்வெளிகள்லாம் இருக்குது. புல்வெளி வந்து இங்கே மிதக்கும், சரிங்களா? இது வந்து தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே மட்டுமே வாழக்கூடிய இந்த மான்கள் அங்கே ஓடுறப்போ அப்படி தட்டு தடுமாறி பேலன்ஸ் பண்ணும் இல்லையா, இதை பார்க்குறதுக்கு நமக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுமா? இந்த ஷாங்காய் மானினம் அழிந்து வரும் உயிரினங்களோட பட்டியலில் இருக்குது. இந்த மணிப்பூர் மாநிலத்துடைய மாநில விலங்கும் இந்த ஷாங்காய் மான் தான். என்ன நேரில், இன்றைக்கி நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான பொது அறிவு கேள்விகளெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த நிகழ்ச்சியில் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, விவசாயிகளின் நலனுக்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் கூறியதாக தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெற்றோருடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றாட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா ஷிஹாக் தாய்லாந்தின் புஜானனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். 11:03 நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்ககிட்ட இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். சுழண்டடிக்கிற ஆடிக்காட்டில் உங்களுடைய கவலைகள் எல்லாம் பறக்கட்டும், ஆடிப்பட்டத்தில் தூவக்கூடிய விதையால் உங்களுடைய நம்பிக்கைகள் முளைக்கட்டும், அம்மியும் நகரும் அப்படிங்கிற தைரியத்தில் உங்களுடைய தடைகள் யாவுமே தகர்த்தெறிஞ்சு முன்னேறிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி கைவசம் இருக்கும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மணித்திருநாடு அப்படின்னாலே நம்ம வந்து இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்குவோம். அப்படி அழகழகான இடங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஆறு அருவி அப்படிங்கிறது பிடிக்கும் இல்லையா. ஆறு அருவின்னு சொல்லும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரதான் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு அருவி பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்க போகிறோம். குற்றாலம் மாதிரியான தெரிஞ்ச இடம் இல்லாமல் இது ஒரு தெரியாத ஒரு அருவியாக இருக்குது. அதாவது இது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவில் இருக்குது. அடிலாபாத் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. சரியாக சொல்லணும் அப்படின்னா சௌஹ்யாத்ரி அப்படிங்கிற மலைத்தொடரில் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் கடம் அப்படிங்கிற நதியிலேருந்து உருவாக்குற

ஒரு பிரம்மாண்டமான அருவி தான் குந்தலா அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி. இதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துட்டே இருக்குது. செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சொர்ணலதா அவர்கள் இணைந்து பாடினது எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜாவுடைய இசையில். ஸோ நிகழ்ச்சியை கேட்குறதுக்கு தொடர்ந்து நினைச்சிருங்க, ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரமும் சொர்ணலதாவுடைய குரலில் தான் பாடல்கள் அடுத்தடுத்து ஒழிக்க காத்திருக்குது. சூப்பரான தகவல்களும் காத்துட்ருக்கு. ஸ்டேட்யூண்டாக இருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: மாமா என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பதினோரு மணி 12 நிமிடம் ஆகிட்டு இருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மனிதநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில குந்தலா நீர்வீழ்ச்சி பத்தி தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த பேருக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் இருக்குதுங்க. அதாவது மன்னர் துஷ்யந்தன் சகுந்தலையுடைய கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல சகுந்தலை அப்படிங்கிறவங்க இந்த காட்டு பகுதியில வாழ்ந்தப்போ இந்த அருவியில தான் அடிக்கடி குளிப்பாங்களாம். அதனால தான் சகுந்தலை அப்படிங்கிற அந்த பேரு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சு அந்த ஊர் மக்களால குந்தலா அப்படின்னு அது அழைக்கப்படுறதா நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த அருவியோட ஸ்பெஷல் என்ன, தெலுங்கானாவிலவே ரொம்ப மிகப்பெரிய அருவி இதுதான். தெலுங்கானா மாநிலத்தில் ரொம்ப உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சுமார் 147 உயரத்துலேருந்து தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டுறதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். தண்ணி அதையும் நேராக விழாமல் ஒரே அடியாக அப்படி கீழே விழாமல் 2-3 பிரம்மாண்டமான அந்த பாறைகளில் பட்டு ஒரு படிநிலையாக அப்படி கொட்டுறதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த அருவி ஏதோ நம்ம மற்ற அருவிகளில் போகிற மாதிரி ரோட்டு ஓரத்தில் பார்த்ததுமே டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. இந்த அருவி நம்ம பார்க்கணும் அப்படின்னா வண்டியில் அதை ஒரு இடத்த நிறுத்திட்டு காட்டுக்குள்ளே 400 படிகள் கீழே இறங்கி போய் தான் அந்த அருவியை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி அந்த 400 படிக்கட்டில் இறங்கி போகும்போதே மரங்களுடைய வாசனை, பறவைகளோட சத்தம், தூரத்தில் தண்ணி கொட்டுற சத்தம் அப்படின்னு அதை கேட்கும் போதே மனசும் சில்லுன்னு ஆகிடும். அந்த இடத்த பார்க்கும்போதும் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். சொல்லப்போனால் ஒரு ட்ரெக்கிங் போன அனுபவம் இந்த அருவிக்கு போகிறப்ப நமக்கு கிடைக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் வந்துட்டே இருக்கு. சுனலத்தோடைய அழகான அந்த குரலில் ரொம்ப பீட்டான ஒரு சாங் தான் சொல்லணும். 80s நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங் கூட. கங்கை அமரன் பெரியசுரனுடைய பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

கோவிலுக்கு அங்கே சுற்றுப்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அருவியில் குளிச்சுட்டு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி பார்க்கறதுக்கு எந்த சமயத்தில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலமாக இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் இந்த அருவியை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் தான் தண்ணி ரொம்ப அதிகமாக கொட்டும். ஆனால் கோடைக்காலத்தில் தண்ணி குறைஞ்சி சில சமயம் பாறைகள் மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கே போகணும் அப்படின்ட்டு சுற்றி பார்க்கணும்னு பிளான் பண்ணுறவங்க இந்த மழைக்காலமாக இருக்கக்கூடிய ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே பிளான் பண்ணுறது சரியாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. சுவர்ணலதாவுடைய பாடல் தான் கேட்டுட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலாம் புலமை பீதனுடைய பாடல் வரிகளில் இளையராஜா இசையில் பெரிய மருது திரைப்படத்திலேருந்தான் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: குந்தலா நீர்வீழ்ச்சி பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மனிதர் நாடு நிகழ்ச்சியில நேரடைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 11:20 ஆகிட்டு இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்திலேயே சோமேஸ்வர சுவாமியுடைய கோவில்னு ரொம்ப பழமையான சிவன் கோவில் ஒன்று இருக்குதான். மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த காட்டுக்குள்ள

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இதமான எண்ணிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 11:27 ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில குந்தலா நீர்வீழ்ச்சி பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த அருவியுடைய பிரம்மாண்டத்தையும் அழகையுமே நிறைய படங்கள், அதுவும் குறிப்பாக தெலுங்கு சினிமாவில் வர நிறைய பாட்டு சீன்களையும் படக்காட்சிகளையும் பார்க்க முடியும். இந்த பிரம்மாண்ட படங்களில் வரக்கூடிய காட்டு பகுதியில் எடுக்கப்பட்ட காட்சிகளை இந்த குந்தலா நீர்வீழ்ச்சி சுற்றி இருக்கிற காடுகளில் தான் படமாக்கியிருக்கிறாங்க. இந்த அருவியில் கொட்டுற அந்த தண்ணி கடம் அப்படிங்கிற நதியிலிருந்து வருது. ஸோ இந்த கடம் அப்படிங்கிற அந்த நதி வந்து சும்மா ஏதோ சாதாரணமான ஒரு நதி கிடையாது. தென்னிந்தியாவுடைய ரொம்ப பெரிய நதியாக இருக்கக்கூடிய கோதாவரி நதியுடைய ஒரு முக்கியமான கிளை நதி. அருவியா கொட்டி ஓடுற அந்த தண்ணி கடைசியில போய் அந்த பிரம்மாண்டமான கோதாவரியில தான் கலக்குது. இந்த குந்தலா நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்திலே இன்னொரு அழகான இடங்களும் இருக்குது, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடலும் வந்துட்டே இருக்குது. வள்ளி திரைப்படத்திலிருந்து சொன்னலத்தாவுடைய குரல்ல, இளையராஜாவுடைய இசையில பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

11:35 ஆகிட்டு மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குந்தலா நீர்வீழ்ச்சி பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில். இந்த குந்தலா அருவிக்கு போகிறவங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற போச்சேரா அப்படின்னு நீர்வீழ்ச்சிக்கும் போகிறாங்க. இந்த அருவியில் வந்து வெறும் 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் குந்தலா அப்படிங்கிற அருவியும் இருக்குது. அதனால் ஒரே நாளில் 2 சூப்பரான அருவிகளை பார்த்து ரசிச்சுட்டு வர்றதுக்கு பிளான் பண்ண முடியும் ட்ரிப் போகிறவங்க. தெலுங்கானாவுடைய தலைநகரமாக இருக்கிற ஹைதராபாத்லேருந்து ஏறக்குறைய 260 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த குந்தலா நீர்வீழ்ச்சி இருக்குது. அதனால் சனி ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டால் போதும், ஹைதராபாத்தில் இந்த ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்க இளைஞர்கள் எல்லாருமே பைக்லேயும் கார்லேயும் ஒரு மினி ட்ரிப் மாதிரி இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்களாம். இந்த அருவி பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்கோ அதே அளவுக்கு கொஞ்சம் ஆபத்தானதும் கூட. ஸோ மழைக்காலத்தில் இங்கே சுற்றி பார்க்க போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே தண்ணி ரொம்ப வேகமாக வரும்போது பாறைகள் எல்லாம் ரொம்ப வழுக்கும். தண்ணிக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாத சுழல்கள், பெரிய குழிகள் எல்லாமே இருக்குது. அதனால் ரொம்ப ஆழத்துக்கு போய் என்ஜாய் பண்ணாமல் ஓரத்தில் நின்று இயற்கையை ரசிக்கிறது தான் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. சின்ன தம்பி திரைப்படத்துலேருந்து சுனலதாவுடைய குரலில் தான் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். இவ்வளோ நேரமும் அடுத்ததாக கூட சுனலதா எஸ்பிவி இருவரும் இணைந்து பாடின பாடல் இளையராஜா இசையில் கங்கை அம்மனுடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. நிலைப்பான்பலை 102.6

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 11:43 ஆகிட்டிருக்குது, கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடி நிகழ்ச்சி. இவ்வளோ நேரமும் மணித்திருநாடி நிகழ்ச்சியில் குந்தலா நீர்வீழ்ச்சி பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ரியோவும் வந்துட்டாங்க. ஸோ ரியோ
1: சொல்லுங்கள்,
0: இன்றைக்கி என்ன செய்திகளாக நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக?
1: ஆமாம், உங்களுக்காக சில தகவல்கள்லாம் ரெடியாக இருக்குது. முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மருத்துவமனைகளில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆதார் பதிவு செய்கிறது வந்து இப்போது ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஆதார் பதிவு பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்.
0: ஆமாம், நீங்கள் சொன்னது எனக்கும் தோணுச்சு, ஹாஸ்பிட்டலில் ஆதாரா அப்படின்னு.
1: ஆமாம், இங்கேயும் ஆதாரா அப்படின்ற மாதிரி தான். அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறப்போ ஆதார் எண் கேட்க அப்படின்னா நீங்கள் தயங்காமல் கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து ஆபா அப்படின்ற ஐடி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான சிகிச்சை இப்போ பெற்றுட்ருக்கீங்க, இதுக்கு முன்னால் என்ன மாதிரியான சிகிச்சை பெற்றிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஐடியில் வந்துடும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு இடத்துல இருந்து சிகிச்சை பெறுறீங்க, அடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வேறு ஒரு இடம் போக வேண்டியது இருக்குது, அங்கே போய் நம்ம ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, என்ன மாதிரி டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். அதனால் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆதார் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தயங்காமல் கொடுங்க, கொடுத்து உங்களுடைய ஆபா ஐடியை இப்போவே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க.
0: அதனால் இனி நோட்டு

0: மறந்துட்டமே, ஐயோ மாத்திரையை மறந்துட்டமே, இதை சொல்லணுமேங்கிற பதட்டம் வேண்டாம். அவங்களே அங்கே அந்த ஆதாரம் வச்சு பார்த்துக்குவாங்க இல்லையா.
1: சரியா.
0: ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. சுவர்ணலதாவுடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னாலே சில பாடல்கள் டக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற திரைப்படத்தில் வைரமுத்துடைய பாடல் வரிகளில் தேவாவுடைய இசையில் பாடலும் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: மனித நாடு நிகழ்ச்சியும் நிறைய பகுதிக்கு நம்மளும் வந்துட்டோம். சோரியோ, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில வந்து சொல்லிட்டே இருக்கீங்க செய்திகள் இல்லையா, அடுத்ததான் என்ன தகவல் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்?
4: நிறைவான தகவலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, சுங்கச்சாவடியில் உள்ளூர் பாஸை இனி நேரில் போய் தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஈஸியாக நம்ம ஃபோனில் ஆப் டவுன்லோட் பண்ணி அது மூலமாக கூட நம்ம வாங்கிக்கலாம்.
3: அவ்வளோ ஈஸியாக ஆகிடுச்சு எல்லாம் ஃபோன்லேயே பண்ணுற மாதிரி.
4: நம்ம டோல்கேட் பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே வசிக்கக்கூடிய அந்த உள்ளூர் வாசிகள் வந்து அவங்களுடைய மாதாந்திர உள்ளூர் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம நேரில் போய் நமக்கு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் கையில் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க டிக் பண்ணி நமக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க. ஆனால் இனிமேல் அப்படி இல்லை, நீங்கள் ஈஸியாக ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேயே நீங்கள் டிஜிட்டல் முறையில் ஈஸியாக நீங்கள் உள்ளூர் பாஸை வாங்கிக்கலாம்.
3: ஸோ இந்த தகவலோட இன்னைக்கு நிகழ்ச்சியும் நிறைய பேர் நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி ஆஜய் ஜெயமா செபாஸ்டியன் மற்றும்
4: நான் உங்கள் அன்பு அருவி பலரியோ.
3: நிகழ்ச்சியும் நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. சொன்னலத்தா எஸ்பிபி அவர்கள் இணைந்து பாடின பாடல் தேவாவுடைய இசையில காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியுடைய பாடல் வரிகள்ல பாடலை கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. பாடலை தொடர்ந்து 12 மணிக்கு செய்யிச்சிருக்கோம்னா கேட்கவிருக்கிறோம். ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க.

சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இளையோரின் நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 MW நீர்மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவ சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,55,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய நண்பர்கள் வணக்கம். நேர்களை நேரம் 12:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி இணையம் ரெயின்போ 102.6 நம்ம நிலைப்பான் பலை 102.6 இனி உங்களுக்காக என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் அதிகம் கற்றுத்தந்தது கல்வியா அனுபவமா, இது பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி வாழைப்பழ வகைகளும் அதன் பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் 3:00 திரையறிவு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி இடம்பெறும். 4:40 பொதிகை தும்பி நேரலை நிகழ்ச்சி, 5:30 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் 2019 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களும் கேட்க இருக்கிறோம். 6:00 பக்தி மாலை கேட்கலாம். 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரைசை கேட்டு மகிழலாம். 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அன்றாட நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேர்களை இன்றிரவு 7:32 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். இரவேட்ட இந்த குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடா இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆசார

0: கோவை குறிப்பிடும் அன்றாட நிகழ்வுகளும் அறிவியலும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:05 திரை இசை. நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக, அதனால எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.

0: நேரம் 12:12. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். தோழிகளே, நிகழ்ச்சிக்கு உங்களை ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசுறதுக்காக ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: ஜெமிமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் லிசி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஜெமிமா, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு.
1: ஆமா, சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா?
0: ஆமா, ஏன்னா தலைப்புமே பார்த்தீங்கன்னா தோழிகளுக்குன்னே கொடுத்த ஒரு தலைப்பு மாதிரி இருக்கு எனக்கு. என்ன அப்படின்னா, அதிகம் கற்று தந்தது கல்வியா அனுபவமா அப்படிங்கிறது.
1: அதாவது என்ன மாதிரியே தோழிகளும் வந்து இந்த விஷயத்துல கண்டிப்பா அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஸ்டார்டிங்லயும் ஒரு விஷயத்த சொல்லி வச்சிடுறேன் இல்லையா?
0: ஓ, அப்ப ஜெமிமா சொல்லிட்டீங்க, எனக்கு அனுபவம் தான் நிறைய கற்றுத்தந்திருக்கு.
1: இப்ப நீங்க இடையில கேப்பீங்க, இடையில இருக்கு நம்ம தோழிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமே அப்படின்னு ஸ்டார்டிங்லயே நான் சொல்லிட்டேன்.
0: ஓ, நீங்க சொல்லிட்டீங்க. தோழிகள் வந்து என்ன சொல்றாங்க, கல்வியும் தேவை தான் நிறைய சொல்லி தந்திருக்கு, அனுபவமும் நிறைய சொல்லி தந்திருக்கு. எந்த இடத்துல எது எது எந்த என்ன மாதிரியான பாடங்கள் சொல்லி தந்திருக்கு அப்படின்னு தோழிகள் வந்து இன்னைக்கு லைவ்ல நம்ம கிட்ட ஷேர் பண்ண இருக்கிறாங்க. தோழிகளை நீங்கள் அழைக்கலாம்.
1: 0462251132 அப்படின்னா 0462251133 அப்படிங்கிற எண்களுக்கு. ஸோ என்னதான் பார்த்தீங்கன்னா புக் பார்த்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செய்யும் போது தான் எவ்வளோ அளவு உப்பு போடணும், எவ்வளோ காரம் போடணும்
0: அப்படிங்கிற மாதிரி.
1: அது நம்ம ஏரியா பார்த்தீங்களா, அதனால டக்குன்னு நமக்கு அதான் ஞாபகம் வரும்.
0: அதே மாதிரி இந்த பெண்கள் வந்து இந்த டெலிவரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபஸ்ட்டு ஒரு பேபியை வந்து பெற்றெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அப்படி யோசிக்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்கும்.
1: யாராக இருந்தாலும் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, வீரமாக இருக்கக்கூடிய அந்த டைம் வந்து நடுங்கி நடுங்கி இதை போவாங்கல்ல.
0: ஆமாம், ஆனால் நம்மளுக்கு நிறைய பேர், நம்ம அம்மா அப்பாவாக இருக்கட்டும் இல்லைனா அங்கே டாக்டராக இருக்கட்டும், நிறைய வந்து இப்படி இந்த மாதிரியெல்லாம் வளர்க்கணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை ப்ராக்டிக்கலாக அந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நிறைய நிறைய கற்றுப்போம் இல்லையா?
1: ஆமாம், அது வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வளர்க்குற அந்த விஷயங்கள்ல புதுசு புதுசாக நமக்கு இருக்குமே தவிர இது நம்ம படித்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடங்கள்ல தோணும்.
0: இது வந்து எந்த புக்லேயுமே நம்ம படிக்க முடியாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான்.
1: ஆமாம்,
0: சரி, தோழிகள் வந்து இணைப்பில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வாங்க, வணக்கம்.
2: பெருமாள் பக்தர்ல கோமதி நமச்சி வாயந்து பேசுறேன்.
0: கோமதிமா சொல்லுங்க.
2: அனுபவம் தாங்க, அனுபவம் தான் எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரியே சொல்றேன். கல்விங்கிறது என்ன, ஒரு டம்ளர் அரிசி வைங்க, அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்துங்க, 3 விசில் வைங்க, சாதம் ஆயிரும்னு கல்வி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா அரிசியில பல ரகங்கள் உண்டு. பச்சரிசின்னு எடுத்துக்கிட்டாலுமே சாப்பாட்டு அரிசி தனி, மாவு பச்சரிசி தனி, அப்படின்னு வேற விதமா இருக்கு. அப்ப எந்த அரிசி எவ்வளவு தண்ணி வைக்கணும், எவ்வளவு நேரம் வேக விடணும், நமக்கு

0: அதே நேரம் புழுங்கல் அரிசிக்கு வெந்துரும் வித விதையா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அனுபவம் சொல்லி கொடுத்தது என்னன்னா, அத கொஞ்ச நேரம் ஊற வச்சு வேக வைங்கன்னு. ஒரு சாதாரண சாதம் பொங்குறதுக்கே இவ்வளவு அனுபவம் தேவைப்படும் போது நம்ம நிலவுக்கு போகணும்னா எவ்வளவு அனுபவத்தை படிக்கணும்.
1: சோறுக்கு அக்க போறாங்கிற மாதிரிதான் ஆயிடுச்சு இல்லைங்க. அதனால நம்ம பார்த்து கத்துக்கிறதுதான் கரெக்டா இருக்குங்கிறீங்க.
0: அனுபவிச்சு கத்துக்கணும், அதான் பார்த்து. ஆமா, அனு பார்த்து அனுபவிச்சு கத்துக்கணும். பாட்டு படின்னு அதானே அந்த காலத்துல சொன்னாங்க, பாட்டு படிடி. இப்ப பாட்டி எல்லாம் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க.
2: சூப்பர்மா, நல்ல ஒரு உதாரணம் சொன்னாங்க. நன்றிமா, நன்றி.
0: எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்.
2: சூப்பருங்கம்மா, நன்றிமா.
1: இனியப்போ டம்ளர் குக்கர் எடுத்தால் கண்டிப்பாக கோமதி அம்மா ஞாபகம் வந்துடும் இல்லை?
2: ஆமாம், அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே சாப்பாடு அரிசி வைக்கணும், அந்த தண்ணி வைக்கணும், அரிசி போடணும். அது மாதிரி நல்ல தண்ணி வந்து தலையே தலையாக கொதிக்கணும். நம்ம வந்து

0: சொன்னாங்க. நன்றிமா, நன்றி.
1: எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்.
0: சூப்பருங்கம்மா, நன்றிமா.
2: இனியப்பா டம்ளர் குக்கர் எடுத்தா கண்டிப்பா கோமதி அம்மா ஞாபகம் வந்துடும் இல்ல?
0: ஆமா, அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே சாப்பாடு அரிசி வைக்கணும், அந்த தண்ணி வைக்கணும், அரிசி போடணும். அதே மாதிரி நல்ல தண்ணி வந்து தலையே தலையா கொதிக்கணும். நம்ம வந்து என்ன நினைப்போம், முதல் ஸ்டார்டிங்ல எல்லாம் எனக்கு இருந்த அனுபவம் என்னன்னா, சாப்பாட்டுல தண்ணி இருக்கணும், ஆனா அதை வடிச்சு எடுக்கும்போது நல்லா தலையே தலையா கொதிச்சாதானே சோறு நல்ல பழப்பலாம்
2: வரும். ஆனா அதை நம்ம வந்து செஞ்சு பார்க்கும்போது அனுபவத்துலதான் கத்துக்கிறோம்ல.
0: கண்டிப்பா. அது இன்னொன்னு சொல்லி ஆகணுங்க, இந்த சோறு வந்து வடிக்கும் போது ஒரு அந்த பாத்திரத்தை வைக்கிறதே ஒரு டெக்னிக் தான், அதுவே ஒரு அனுபவம் தான், அதுவும் பழக பழகதான் வரும் அப்படிங்கறது சொல்லிக்கிறோம். அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் நிச்சயமா. எப்படி இருக்கீங்க ஜெனிமா? எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். ஆறு மட்டும் சாந்தி பேசுறேன்.
2: சாந்திமா
0: சொல்லுங்க.
3: சொல்லாத பாட்டு சூப்பரா பாட்டிய.
0: சரி,
3: நிகழ்ச்சி பூரா சூப்பரா இருக்கு. இதே ஒரு அனுபவம் தானே?
0: இது ஒரு அனுபவம் தான். ஆனா உங்க வாழ்க்கையில
3: அனுபவம் தான் சொல்லுவேன். ஏன்னா படிப்பும் வேணும், படிப்பு இல்லாம ஒளிஞ்சிய முடியாது. படிப்பும் வேணும், ஆனா அனுபவம் தான் இது. ஏன்னு கேட்டீங்க, அவங்க சோறு செய்யிருக்காங்க, நான் குழம்பு செய்வேங்களுங்க. பருப்பு போட்டா தான் கரெக்டா இருக்கும். நம்ம ஒரு அனுபவம்
0: தானே,
3: அதனால இவ்வளவு பேருக்கு இவ்வளவு குழம்பு வேணுங்கிறது அந்த அனுபவத்தை தான் சொல்ல முடியும். அதனால அனுபவம் தான் உண்டு.
2: என்னுடைய கருத்து அனுபவமே அப்படின்னு சொல்லி இருக்காங்க சாந்திமா.
3: ஆமா,
2: நன்றிமா, நன்றி.
3: ஆமா, இப்ப உங்ககிட்ட கேட்டேன், படிச்சவங்கிட்ட கேட்டா செல்ல பார்த்து
0: அதெல்லாம் எல்லா இடத்துலயும் கை கொடுக்காதுமா.
2: சோறு பருப்பாவி போயிட்டு
0: இருக்கு. இதையும் தாண்டி உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நான் நிறைய படிச்சேன்ப்பா, ஆனா அனுபவம் வந்து இந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இல்ல, நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், ஆனா கல்விதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இப்படி உங்களோட அனுபவங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்கு, வானத்தை போல திரைப்படத்திலிருந்து.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 12:23 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதிகம் கற்று தந்தது கல்வியா அனுபவமா? இந்த கேள்வியை கேட்டதுமே எல்லாருக்கும் கொஞ்சம் யோசிக்க தான் தோணும் இல்லையா ஜெமிமா?
1: ஆமாம், அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே சுற்றி யோசிச்சுட்ருக்கோம்.
0: அதை தாண்டி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போது பெண்கள்னு எடுத்துக்கோங்களேன், அவங்க ஸ்கூலு, காலேஜு, டிகிரி, சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு, அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா லைஃபு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, வேலை,
1: எல்லாத்தையும் அவங்க வந்து கரெக்டாக கொண்டு போகிறது வந்து ஒரு திறமை வேணும் இல்லையா?
0: இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற மாதிரி பெண்களும் அவங்க ஆணுக்கு ஈக்குவலாக வேலைக்கு போகிற ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே எந்திரிச்சு வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பார்த்துட்டு
1: சமைச்சு
0: எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டு தானும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா டின்னருக்குள்ளதை யோசிச்சு அந்த நாள் அப்படான முடிக்கிறதுக்கு எந்த கல்வியும் வேண்டாம். அது வந்து அனுபவத்தில் தான் வரும். எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த வேலைகள் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல.
1: அதாவது நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்கன்னா மாமா மாதிரிலாம் நம்ம ஃபோனில் சில விஷயங்கள் டைப் பண்ணுவோம், ஆனால் மறந்துடுவோம். ஆனால் இதே மளிகை சாமான் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லுமானதும் கம்ப்யூட்டர் தோத்துரும். அந்த அளவுக்கு மெமரி ஞாபகம் வச்சு இது இங்கே வாங்கணும் இந்த அஞ்சு மசாலா சொல்லும் போது நமக்கு தலை சுற்றிடும்.
0: அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மளிகை ஜாமான்னு சொல்லும் போது ஞாபகம் இருக்குது, பருப்புன்னு சொல்லிடுவாங்க. அது என்ன பருப்பு, அது எப்படி இருக்கோ, என்ன கலரில் இருக்கோ, எல்லாமே வந்து
1: நம்ம டக்குங்க ஃபோனில் அடிச்சு என்ன கலர் இருக்குது என்ன பருப்புன்னு பார்ப்போம். ஆனால் அவங்க அந்த இது இந்த மாதிரி இருக்கும் இப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்கிறதுக்கே ஒரு அனுபவம் தான் இல்லையா?
0: கண்டிப்பாக வடைக்கு என்ன மாதிரி பருப்பு வாங்கணும், சாம்பாருக்கு என்ன மாதிரி பருப்பு வாங்கணும், பொங்கலுக்கு என்ன மாதிரி பருப்பு வாங்கணும், இதெல்லாம் நம்மளுமே சமையல் கட்டுக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த தோழி இதை தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சிவகாமி சேர்ந்த மேடம்.
0: சிவகாமிமா சொல்லுங்கள்.
2: அனுபவம்
0: தான் அப்படின்னு ஒரு சிரிப்பு வேற வருது உங்களுக்கு.
2: ஏன்னா நம்ம இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இங்கிலீஷ் மீடியம் அப்படி இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க கிட்ட ஒரு இருக்கிற அனுபவம் அவங்க கிட்ட நம்ம கத்துக்கிட்டது, நம்ம பிள்ளைங்க கிட்ட கத்துக் கொடுக்கறது வேற. நிறைய வந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அனுபவத்து மூலமா தான் கத்துக்கிட்டோம். எங்க எங்க வீட்டுக்காரங்க எட்டுதான் அஞ்சு மொழியில பேசுவாங்க
0: பாத்தீங்களா, சூப்பர்.
2: ஏன்னா அவங்க வந்து டிரைவரு, அவங்க வேலை பார்த்தது ஃபுல்லாவே பெரிய பெரிய அவங்கள்ட்ட வேலை
1: பார்த்தாங்க. அவங்கள்ட்ட பேசி பேசி அந்த மொழி கத்துக்கிறாங்க.
2: நம்ம நான் சொல்லிட்டு போச்சு நம்ம வேஸ்ட், அவங்க பேசுற அளவுக்கு எனக்கு ஒண்ணுமே வராது. பேசி வந்து அந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன். எல்லா இதுவும் அது பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறதுதான், ஓரளவு அவங்க பேசுறத வச்சு நம்ம கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான். கல்வி, அதாவது கல்வியும் தேவைதான்.
0: கண்டிப்பா
2: கல்வி

0: ஹலோ.
1: சொல்லுங்க, கேக்குது.
0: கல்வியும் வந்து அவசியம்தான், ஆனா இப்ப வருங்காலத்துக்கு கல்விதான் ரொம்ப இதா இருக்கு. கல்வியும் நமக்கு தேவைதான், அதை வந்து நம்ம அனுபவம் மூலமாவும் கத்துக்கிடுவதுதான் ரொம்ப இதா இருக்கு, நல்லதாவும் இருக்கும். ஏதாவது பண்றோம் அப்படின்னா இதுல வந்து இவ்வளவுதான் பண்ணணும், இவ்வளவு நீங்க இதை எடுத்துருங்க, இதை பண்றோம் அப்படின்னா நம்ம அதை கண்ணால பார்த்து சொல்றோம். ஒரு வேலை கத்துக்கிட்டோம்னா அதை கண்ணால பார்த்தோம், கையால செய்யறோம் அப்படின்றதான் பண்றோம். நீங்க என்னதான் நம்ம யூடியூப்ல போயிட்டு இதுல போட்டு செல்ல பார்த்து சர்ச் பண்ணாலும் சரி, அது கொஞ்ச நேரத்துல அதை ஆஃப் பண்ண உடனே அது மறந்துடும்.
2: அதுலதான் நம்ம மெமரி இல்லையா,
0: அதை பாத்துக்கிட்டேதான் நம்ம செய்யற மாதிரி ஒரு சூழல் வரும். அதே நம்ம மைண்ட் செட் வேலை செய்யாது, மூளைக்கு வேலை கொடுத்து நம்ம செய்யும் போது, அனுபவமா செய்யும் போது அது மறக்கவும் செய்யாது நம்மளோட. நம்ம கூடவே அது இருக்கும் அனுபவம்.
1: உண்மாமா, உண்மை. நன்றிமா.
2: என்ன
1: சொல்றாங்க அப்படின்னா, ஏட்டு சுரைக்காய் வந்து கை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கல்வியும் தேவைதாங்க, ஆனா வந்து எல்லா இடத்துலயும் கல்வி வந்து கை கொடுக்குமானா தெரியல. ஆனா கல்வியையே அனுபவமா எடுத்துக்கலாம், கற்ற கல்வியை நம்ம வந்து வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தொழில் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். வழங்கிக் கொண்டிருக்கும் பிசி ஜீவன் அவர்களுக்கும் உலகத்தனமாக பேசும் தினமான இடத்துக்கும் வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேர் பார்ப்பேன். வசந்த, நல்லா இருக்கீங்களா?
2: வசந்தமா, நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அதே உற்சாகத்தோட அதிகம் கற்று தந்தது கல்வியா அனுபவமா சொல்லுங்களேன்.
3: அனுபவம் தான் மேடம், எனக்கு நிறைய அனுபவம் அதிகமா படிக்கல, அங்க எல்லாம் படிக்கல. ஆனா என்ன வந்து ஒரு இடத்துல கிடைக்கும் போது கல்விதான் முக்கியமா தேடுறாங்க. படிப்பாங்க முக்கியமா இருக்குது. இப்ப ஒரு வண்டி ஓட்டுனா கூட சர்டிபிகேட் வாங்கினா கூட அங்க படிப்புதான் முக்கியமா இருக்குது.
1: இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது அது வந்து இடத்துக்கு இட தகுந்த மாதிரி மாறுபடும். நீங்க அதிகம் கத்துக்கிட்டது உங்க வாழ்க்கையில அனுபவத்திலயா? அனுபவத்துல
3: இப்ப எந்த வேலையை நான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த நானே செஞ்சிருவேன். நிறைய வேலையை அப்படி கத்துக்கிட்டேன். இப்ப கூட நான் ஒரு சேனல் கூட வந்து தொங்கி நானே இப்ப மாட்டிக்கிட்டு இருந்தேன்.
1: பாத்தீங்களா, இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க
2: இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லிருக்கணும் வசந்தாமா. அனுபவம் தான் சொல்லி இதை நீங்க முதல்ல சொல்லிருக்கணும்.
3: அதிகமா
2: உங்களுக்கு கத்து கொடுத்தது இல்லையா?
3: நன்றிமா,
2: நன்றி. அது வசனமா பொடுபொடுன்னு பேசுறாங்க. அனுபவத்தினால எவ்வளவு விஷயங்கள் கத்து வச்சிருக்காங்க இல்லையா?
1: பிளம்பிங் வேலை வரைக்கும் நான் வந்து தானவே பார்த்து கத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க.
2: சிக்ஸ்ல இந்த ஒயரா அந்த ஒயரா நம்ம யோசிச்சு படிக்கிறது, படம் எல்லாம் பார்த்தாலும் ஒண்ணு புரியாது. அதான பாருங்க, இதெல்லாம் ஈஸியா பண்ணி பார்த்தா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: உண்மையிலே அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் இல்லையா? சில வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்கள் நம்ம வீட்டில் ஆண்கள் வந்தால் தான் இதை செய்ய முடியும்னு ஒதுக்கி வச்சுருப்பான். அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கல பாருங்க. உண்மையில இது செம்மதான். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது 1, 2, 3 ஏபிசிடி எல்லாம் படிச்சிருவோம். அதெல்லாம் ஸ்கூலுக்கு போய் தான் படிப்போம். ஆனால் வீட்டிலையாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், அவங்க சொல்றத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் வந்து சொல்றது
2: அனுபவம்.
1: இது எந்த டெக்ஸ்ட் புக்கும் நம்மளுக்கு சொல்லியே தராது. சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தப்பா பேசியிருப்போம், அப்புறம் யோசிச்சிருப்போம், இல்லை இப்படி இந்த இடத்துல பேசக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தோணிருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் கிடைக்கும். தொடர்ந்து தோழிகள் கிட்ட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு, ஒன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலேருந்து. ரவி சங்கர் வரிகளுக்கு, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், உன்னி கிருஷ்ணன், கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:36. சிநேகிதி நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம், அதிகம் கற்று தந்தது கல்வியா அனுபவமா? இது பற்றி தோழிகள் நேரலையில் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்க பேசுறீங்க?
1: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: அனுபவம் தான் மேடம் முக்கியம்.
0: ம்,
1: அதாவது இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம்,
0: ம்,
1: ஆனா அதுல ஒரே ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்வியில வந்து படிச்சு அவங்க பதவியில இருந்து சம்பாதிக்கிறவங்களை விட படிப்பே இல்லாம அனுபவம் இருந்து சம்பாதிக்கவும் முடியும் நம்மளால.
0: கண்டிப்பா.
1: அதாவது மதுரைக்கு வேலி வாயில அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அனுபவம் நிறைய இருந்ததுன்னு வைங்களேன், எந்த ஒரு செயலும் நம்ம வந்து யாரோட இது இல்லாம, எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அனுபவத்தை பத்தி தான். இப்ப என்னைய வந்து உதாரணம் எடுத்தீங்கன்னா, இப்ப நாங்க வந்து ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க முதல்ல. அப்ப எங்க அப்பா சொல்லி கொடுத்தது எனக்கு வந்து அந்த ஒரு பாடம் வந்து என்னோட மனசுல இருந்தது, முடியுங்கிற தன்னம்பிக்கைய நான் என்னுடைய மனசுல எடுத்தேன்.
0: சூப்பர்.
1: எடுத்து அதை வந்து இன்னைக்கு நான் நிறைஞ்ச அளவுல செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மேடம்.
0: சூப்பர்மா, நீங்க சொன்னதே எங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. அனுபவம் மூலமா அப்பா சொல்லி
2: நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா?
1: அதே மாதிரி எங்க நாளுமே மேடம் செலவுங்க வந்து ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா கூச்சப்படுவாங்க. இப்ப வந்து நான் அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு இடத்துக்கே நம்ம போறோம், அந்த இடம் தெரியாது நமக்கு அப்படின்னா அங்க நிக்கிறவங்கள்ட்ட, இப்ப அந்த முக்கியமா உள்ளவங்கள்ட்ட அதான் எல்லாத்தையும் கேட்க மாட்டோம், போலீஸ்காரங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு கடை வச்சுக்கவங்கள்ட்ட இது எப்படி எப்படி கூடி போகணும் அப்படிங்கிறத கேட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து வாயாலே கேட்டு அனுபவத்துல போயிட்டு வந்துடும் மேடம்.
0: சூப்பருங்கம்மா, நன்றிம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: எப்படின்னா வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு தொழில் சொல்லி கொடுத்தாங்க, அதை வச்சு இன்றைக்கி நான் சூப்பராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு கோமதிமா சொன்னாங்க. நிறைய தோழிகளுக்கு வந்து இது உத்வேகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகவா வேண்டாமா அப்படின்னு ரிட்ட மனசில் இருப்பாங்க. நம்மளை அந்த ஓனாக பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட்
2: இருக்கும்,
0: ஐயோ லாஸ் வந்துருமா, இல்லை இல்லை வராது அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். இன்னொரு மனசு, உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, குடும்பத்தையும் குழந்தைகளையும் வேலையும் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லும். ஆனால் இவங்க சொன்ன பார்த்தீங்களா, நான் எடுத்து பார்த்தேங்க ஒரு முயற்சி, இப்போ நல்லா போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. தோழிகள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு அப்படி யோசிச்சுட்டே இருக்காம
2: அடுத்த முயற்சி எடுத்துருங்க, நம்மளால முடியும்னு ட்ரை பண்ணி இறங்கிருங்க. செய்யல இல்லையா?
0: கண்டிப்பாக இது வந்து எப்படியுமே அது நம்மளுக்கு ஒரு அனுபவமாக தான் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போயிருப்போம், எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் செலக்ட் ஆக முடியாது இல்லையா? ஆனால் அது ஒரு நம்மளுக்கு அனுபவம் தான் தானே இருக்கும். அதுல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் இன்டர்வியூல பண்ண மாட்டோம்.
2: ஆமா, அதுல இருந்து கத்துக்குவோம் இல்ல?
0: கத்துக்குவோம். இதுதாங்க வாழ்க்கையும். ஒரு ஒரு இடத்துல இப்போ வந்து நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்ணும்போது, நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்னதா ஒரு தப்பு பண்ணும்போது வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, நீ எல்லாம் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன், வளரும் போது வாழ்க்கை உனக்கு சொல்லி தரும் பாரு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு சமயம் கோபம் வரும் பாருங்க,
2: நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே. ஆனா அவங்க உண்மைதான், வளர்ந்த பிறகு அனுபவத்தின் மூலமா தான் நம்ம நிறைய கத்துக்குவோம்.
0: கண்டிப்பா. வளரும் போது ஐயோ அம்மா அன்னைக்கு அப்படி சொன்னாங்கல்ல, உண்மைதான் போல இருக்கு, பாத்தீங்களா வாழ்க்கை நம்மளுக்கு பாடம் கத்து தந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த தொழில் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: சொல்லுங்கம்மா. யார் இங்க?
3: அனுபவம் தான்.
0: சரி, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
3: ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சொல்லுங்க. என்
2: கருத்தை சொல்லிரும், அதுக்கு அப்புறம் தான் பேரை சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க சுல்தானி அம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
3: அனுபவம் தான் மேடம். நம்ம எத்தனை டிகிரி படிச்சாலும், எம்எஸ் எம்எட் பிஎட் படிச்சாலும், எங்கயாவது நீ அவங்க இங்கிலீஷ்ல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது முன் அனுபவம், எந்த ஸ்கூல்ல வேலை பார்த்திருக்க அப்படி கேட்காத எந்த தொழிலாவது இருக்கா?
0: சரி,
3: முன் அனுபவம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த இதுல போவாங்க. அதனால முன் அனுபவம் தான், கல்வி எவ்வளவு இருந்தாலும் கற்றது கையளவுனாலும் அவன இது வந்து முன் அனுபவம் தான். அந்த காலத்துல இருந்தே எங்க அம்மா எப்படி சமைச்சு சொல்லிருந்தாங்களோ அதே மாதிரி தான் நான் சமைச்சேன். என்னைய மாதிரிதான் என் முழு கொடுத்தேன், அவ நாளைக்கு அவ பிள்ளைகளுக்கு கொடுப்பா.
0: அனுபவம்
3: தான் வந்து கொண்டே இருக்கிறது.
0: சூப்பருங்கம்மா, நன்றி.
2: நன்றிம்மா. நன்றி.
3: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: அவங்க சொன்னது உண்மைதான் இல்லையா? அதை நம்ம வந்து என்னதான் டிகிரி முடிச்சு ஒரு வேலைக்குன்னு போனாலும் அங்கேயும் அனுபவம் அப்படிங்கிறது கேட்க தான் செய்கிறாங்க.
1: ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா கல்வியிலையுமே நீங்கள் கல்வி கற்றாலும் அனுபவம் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சுல்தானிமா. தோழிகளை, இது பற்றி உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் எங்கள் கூட உங்கள் அனுபவங்களையும், கல்வியில் உங்களுக்கு அனுபவம் இருந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா அதையும் கூட நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டுருக்கு. பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடியிருக்காங்க அருண்மொழி, அனுராதா, ஸ்ரீராம், சுஜாதா.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2:48 ஆகிட்டிருக்குது. ஸ்நேகிதி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. எனக்கு ஸ்நேகிதியில் தோழிகள்கிட்ட வந்து முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், அதாவது உங்களுக்கு அதிகம் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தது அனுபவமா கல்வியா அப்படின்னு. தோழிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனுபவம் தாங்க, கல்வி முக்கியம்தான், ஆனால் அனுபவம் வந்து நிறைய இடங்களை கை கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க இல்லையா. இப்போ இந்த விஷயத்தில் வந்து அடுத்த தோழி பேசுறதுக்காக வந்துட்டாங்க.
1: வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வெளிநாடு போனேன், ஏர்போர்ட்ல ஒத்தியோகம் போனோம். போன உடனே பயமே இல்ல, அந்தந்த இடத்துல இங்கிலீஷ் போட்டிருக்கு, அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாச்சு, யாரு பிளேன் வந்துச்சு கூட்டிட்டு போயாச்சுன்னு
1: வைங்களேன்.
2: ஒரு 10 நாள் அந்த வீட்டுல போய் வேலை பார்த்தேன். 11 நாள் ஏசி எல்லாம் கிளீன் பண்ண சொல்றாங்க. எப்படி தெரியாதுல்ல, இங்க கத்துக்கிட்டது இல்ல.
1: ஆமா,
2: இறைவா நீதான் வழியுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடி இல்லாத அலுமினியம் ஏணி எவ்வளவு உயரம் இருக்கும் தெரியுமா? வீட்டுல கீழே 5 ஏசி, மேல மாடியில 5 ஏசி கலட்டி கிளீன் பண்ணேன். அப்ப பார்த்த யோசனை பண்ண, ஆண்கள் பண்ற வேலையெல்லாம் பெண்கள் பார்க்கறதுக்கு இறைவன் வச்சிருக்கான், இறைவன் தான் பாதுகாக்கணும் எல்லா மக்களையும் அப்படின்ட்டு அப்படியே எல்லா வேலையும் நான் பார்த்தேன்.
1: தெரியாத ஒரு வேலைய புதுசா, அதுவும் புது நாட்டுல போய் செஞ்சிருக்கீங்க.
2: ஆமா, படிப்பு 5 தான் படிச்சிருக்கேன், இருந்தாலும் கை கை பிடிமானம் கிடையாது. அலுமினியம் அவ்வளவு உயரம் இருக்கும், அவ்வளவு உயரத்துல விளக்கு, அலங்கார விளக்கு நிறைய இருக்கும் அவங்க வீட்டுல, அரபு நாட்டுல. அதுக்கு ஸ்ப்ரே அடிச்சு ஒவ்வொரு கல்லா அந்த வெல்வெட் துணியை வச்சு தொடக்கணும்.
1: சரி, இப்போ
2: புடிமானம் இல்லாம
1: இப்ப வந்து நீங்க வீட்டுலனாலும் எந்த உயரத்துல ஏத்தி விட்டாலும் நீங்க அனுபவத்துல
0: கரெக்டா நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு மாதிரி, ஏன்னா அது கத்து தந்த அனுபவம் தான் இல்ல.
2: ஆமா ஆமா, இறைவன் அவ்வளவு பாதுகாப்பா 3 வருஷமாக என்ன கீழே விழுந்தா கட்டினிதான்.
1: சூப்பர்மா, நீங்க இவ்வளவு பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி இன்னைக்கு வந்து எங்ககிட்ட இவ்வளவு போல்டா சொல்றீங்க பாத்தீங்களா. எனக்கு தெரியாத ஒரு வேலைய
2: சிக்கனமாக
0: இருப்பது எப்படி பெண்கள் அப்படின்னு அந்த டைம் நீங்க கண்டிப்பா கால் பண்ணிடுங்க.
1: நன்றி.

0: என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை, ஒரு வேலையை நம்ம வந்து முதல் முறை செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது எல்லாருக்குமே உள்ளதுதான் இல்லையா?
1: ஆமாம்.
0: ஆனால் வந்து செஞ்சதுக்கப்புறம் இதுக்காக பயப்பட்டோம்.
1: ஆமாம், இது இது இதுக்காக ரொம்ப யோசிச்சுட்டு வேற இருந்தோம் அப்படின்னு நினச்சிருந்துருப்போம்.
0: அதே வேலையை ரெண்டாவது முறை செய்யும்போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு?
1: அது நம்ம அதை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆகிடும். இது இப்படி தான் பண்ணணும், நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி.
0: இதெல்லாம் நான் பார்த்துட்டேன்ப்பா, இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியும்பா அப்படின்னு அசால்ட்டாக அப்படி ஒரு பதில் சொல்லிட்டு நம்ம ரொம்ப நம்ம மைண்டுக்குள்ளே இதை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்துடும் இல்லையா? அதனால தோழிகளே, இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து அனுபவம் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடாது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணி பார்க்கும்போதோ, இல்லை இப்போ ஒரு திருமண வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன், எல்லாத்துக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கும் போது நிறைய எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணுறது, விட்டு கொடுக்கறது, புரிஞ்சுக்கிறது, குழந்தை வளர்க்குறது, எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறதே ஒரு அனுபவம்.
1: அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம யோசிப்போம், இதெல்லாம் நம்ம வந்து யாரும் சொல்லி கொடுக்கல ஆனால் கற்றுக்கிட்டமே பரவாயில்ல அப்படின்னு நம்ம நமக்கே சொல்லிக்குவோம்ல.
0: ஆமாம், தோழிகளுக்கு இது வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை சொல்கிறதுக்கு தயக்கப்படுவாங்களே தவிர, எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே இது வந்து பொதுவான ஒன்று தான். அடுத்த தோழி என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அனுஷியா.
0: அனுஷியா சொல்லுங்கள். அனுஷியா,
2: நான் தையல் படிக்கிறதுக்கு ரொம்ப பயந்தேன் மேடம். அதான் நம்மளால முடியாதுன்னு
0: நினைச்சேன்.
2: அதான் நான் படிச்சுட்டேன்.
0: படிச்சிட்டீங்க, இப்போ நல்ல அப்படியே தூள் கிளப்பிடுவீங்க போல இருக்கே ஸ்டிச்சிங்ல இல்லையா?
2: ஆமா, தைச்சிருவேன் மேடம்.
0: எப்படி உங்க ட்ரெஸ் எல்லாம் நீங்க தைக்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்களா?
1: நல்லா கரெக்டாக இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாம் அப்படின்ன மாதிரி அம்மா அப்பா ஆயிட்டாங்க. அனுஷமா
0: அனுபவம் தான், அதுவும் டெய்லரிங்ல கண்டிப்பாக அது வேணும். ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும் போதே அது
1: உள்ளுக்குள்ள எவ்வளோ பயமா இருக்கும்ல, இது தப்பா தைச்சிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு.
0: ஆமா அனுஷியாமா, செமையா வந்து ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, நன்றி. தோழிகளே, இன்றைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஒரு தோழியும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. பெண்கள் அப்படிங்கும்போது நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அனுபவம் மூலமாக கற்றுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லை ஜமீமா?
1: கண்டிப்பாக. அந்த டைம்லலாம் ஏன் இதை பண்ணணுமா, ஏன் அப்படின்ற மாதிரி யோசிக்காமல், இதை பற்றி கற்றுக்கவில்லையே, படிக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, அந்த முதல் ஸ்டெப் எடுங்க. முயற்சி பண்ணா இப்போ நிறைய தோழி சொன்னாங்களே, அதுக்கப்புறம் பார்த்தேன் நானே செஞ்சுட்டு அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நிறைய தோழிகள் சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த தைரியம் கிடைச்சிரும் இல்லையா?
0: கண்டிப்பாக தோழிகளே, கல்வி அப்படிங்கிறது உலகத்தை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துது, அனுபவம் அப்படிங்கிறது நம்மளையே நம்மளுக்கு அறிமுகப்படுத்துது. படித்ததை எல்லாம் நினைவில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் நம்ம கற்றுக்கிட்ட பாடங்களை நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றுறது அப்படிங்கிறது நம்ம எல்லாராலேயும் முடியும். படிப்பு தான் ஒரு இடத்துல முக்கியம் அப்படின்னு எந்த இடத்துலையும் நம்ம சொல்லிட முடியாது. படிப்பும் முக்கியம், ஆனால் கூடவே அனுபவ கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பெண்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம எந்த விஷயத்திலும் இறங்கும் போது நம்மளால் ஜெயிக்க முடியும். பெண்கள் ஐயோ ஆண்கள் செய்கிற வேலை பெண்கள் செய்கிறோம் அப்படின்லாம் கிடையாது.
1: எதுவும் இல்லைங்க, அப்படி நினச்சிங்கன்னா அப்படியே தூக்கி ஓரமாக போட்டுருங்க.
0: ஆமாம், அதனால் எந்த எல்லாத்தையுமே நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு நாம் ஃபஸ்ட்டு நம்பணும், அப்போ தான் அடுத்தவங்க நம்புவாங்க அப்படிங்கிற சிந்தனையோட இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். அந்நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.
2: பெண்களுக்கு வந்து ஒண்ணுக்கு போகும்போது இந்த சூடு புடி வர்றது, இந்த சம்மர் மந்த்ஸ்லயும் சரி இல்லாட்ட இந்த மழைக்காலம் ஆரம்பிச்ச உடனே கிளைமேட் மாறுற நேரத்திலயும் சரி அடிக்கடி வரும். இதோட முக்கியமான அறிகுறி என்னன்னா, ஒண்ணுக்கு அடக்க முடியாத அளவுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே நனைஞ்சிரும், அவங்க ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும் அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றுக்கு லீக் ஆயிரும். இல்லைனா அடிக்கடி பாத்ரூம் போகணுன்னு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒன் பாத்ரூம் போகணும், போயிருப்பாங்க ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி எனக்கு வந்து ஒன்றுக்கு வருது. சுற்றி இருக்கவங்கெல்லாம் ரொம்ப எரிச்சலாகிற அளவுக்கு அவங்களுக்கு பாத்ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கணும்னு ஒரு ஃபீலிங். இல்லைனா என்னென்னா, அவங்க மூத்திரம் போகும்போது அடிவயிறில் ஒரு வலி, அதுவும் அந்த கடைசி ட்ராப் போச்சுமே அடிவயிறில் ஒரு ரொம்ப இழுத்து பிடிச்ச ஒரு வலி, சில நேரம் நீரில் ரத்தம் போகிறது, இது எல்லாமே வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது தமிழில் வந்து நம்ம சூடுபுடின்னு சொல்லுவோம், அதோட அறிகுறியாகும். பெண்களுக்கு இது ஏன் நிறைய வருதுன்னா, ஒன்று வந்து அந்த யூரின் போகிற இடம், மலம் கழிக்கிற இடம், அப்புறம் பிறப்பிடம் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால மாறி மாறி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு டைப்பில் வந்து அதிகமாக வரலாம். ஒன்று வந்து நம்ம கல்யாணம் ஆன புதுசில் முதல்லாக உடலுறவில் ஈடுபடும் போது இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சமயம் மாசமாக இருக்கும்போது இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு ரிஸ்க் அதிகம். சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகம். சில நேரம் பெண்கள் வந்து மாதவிடாய் நின்ற பிறகு இந்த 50 வயசு தாண்டும் போதும் ஒரு வெஜைனல் ட்ரைனஸ் பிறப்பிடம் காந்திட்டே இருக்கிற ஸ்டேஜில் நீர்க்கடுப்புகளும் சூடுபிடியும் அடிக்கடி வரலாம். நம்ம நீர்க்கடுப்பு வர்ற ஒரு பெண்ணுக்கு திரும்ப திரும்ப இது வரலாம், அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நீர்க்கடுப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? முதல் இது வந்து தண்ணி நிறையா அருந்துறது தான் முதல் மருந்து. ஸோ நீர் உங்கள் மூத்திரம் போகும்போது அடிவயிறில் ஒரு வலி, அதுவும் அந்த கடைசி ட்ராப் போச்சுமே அடிவயிறில் ஒரு ரொம்ப இழுத்து பிடிச்ச ஒரு வலி, சில நேரம் நீரில் ரத்தம் போகிறது, இது எல்லாமே வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது தமிழில் வந்து நம்ம சூடுபுடின்னு சொல்லுவோம், அதோட அறிகுறியாகும். பெண்களுக்கு இது ஏன் நிறைய வருதுன்னா, ஒன்று வந்து அந்த யூரின் போகிற இடம், மலம் கழிக்கிற இடம், அப்புறம் பிறப்பிடம் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால மாறி மாறி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு டைப்பில் வந்து அதிகமாக வரலாம். ஒன்று வந்து நம்ம கல்யாணம் ஆன புதுசில் முதல்லாக உடலுறவில் ஈடுபடும் போது இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சமயம் மாசமாக இருக்கும்போது இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு ரிஸ்க் அதிகம். சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகம். சில நேரம் பெண்கள் வந்து மாதவிடாய் நின்ற பிறகு இந்த 50 வயசு தாண்டும் போதும் ஒரு வெஜைனல் ட்ரைனஸ் பிறப்பிடம் காந்திட்டே இருக்கிற ஸ்டேஜில் நீர்க்கடுப்புகளும் சூடுபிடியும் அடிக்கடி வரலாம். நம்ம நீர்க்கடுப்பு வர்ற ஒரு பெண்ணுக்கு திரும்ப திரும்ப இது வரலாம், அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நீர்க்கடுப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? முதல் இது வந்து தண்ணி நிறையா அருந்துறது தான் முதல் மருந்து. ஸோ நீர் தெரியலாம். சூடுபுடி இன்ஃபெக்ஷன் எப்படி வராமல் இருக்கணும்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடம்பை கூலிங்காக வைக்கிறதும் யூரின் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறதும் அவசியம்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.

0: நேயர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 1:06 ஆயிட்டிருக்கு. இது நிலம் தானா நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு ஒரு விஷயங்களை நிலம் தானா நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா வேலை, குடும்பம், பொறுப்புகள் இப்படி ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம உடம்புக்கும் மனசுக்காகவும் தினமும் சில நிமிடங்களாச்சும் ஒதுக்குறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணுங்க. சத்தான உணவு, போதுமான தூக்கம், தினசரி உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைக்கிற நல்ல பழக்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே ஆரோக்கியமான வாழ்க்கையில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் பொருள். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழ வகைகளும் அதோட பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற விலை மலிவான, ஆண்டு முழுக்க கிடைக்கிற ஒரு அற்புதமான பழம் தான் இந்த வாழைப்பழம். அதோட வகைகளும் பயன்களும் பற்றி இன்றைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இடையிடையே சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே.வி. மகாதேவன் இசையில T.M. சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல்.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனது. நான் என்ன செய்தேன்?

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 1:14 நலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாழைப்பழ வகைகளும் அதன் பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியானது தான் இந்த வாழைப்பழம். இதை சாப்பிட்டதால் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஆற்றல், அதாவது ஒரு எனர்ஜி கிடைச்ச ஒரு ஃபீல் வந்திருக்கும். அதே மாதிரி பசியை அடக்கும், வயிற்றுக்கும் இதயத்துக்கும் நண்பன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா வாழைப்பழங்களும் ஒரே மாதிரியானது இல்லை. ஒவ்வொரு வகையான வாழைப்பழத்துக்கும் தனித்தனியான சுவையும் ஊட்டச்சத்துக்களும் பயன்களும் இருக்குது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னெல்லாம், வகை வகையான வாழைப்பழ வகைகள் என்னெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு வாழைப்பழ வகைகளோட பயன்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எப்போ வாழைப்பழத்தை சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடலாம், இதெல்லாம் இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பாடல் வந்துட்ருக்கு, உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக வாலி வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் P சுஷீலா பாடியிருக்காங்க.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது நலம் தானா நிகழ்ச்சி. நேரம் ஒரு மணி 20 நிமிடம் ஆயிட்டுருக்கு. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாழைப்பழ வகைகளும் அதோட பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாழைப்பழத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய பயன்கள் சத்துக்கள் அப்படின்னா என்னெல்லாம்னா, பொட்டாசியம், விட்டமின் B6, விட்டமின் சி, நார்ச்சத்து, மெக்னீஷியம், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ், இப்படி நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது. இதோட வகைகள் அப்படின்னா, நிறைய வாழைப்பழங்கள் நம்ம கலர் கலராக பார்த்துருப்போம் இல்லையா, பூவன் வாழைப்பழம், ரஸ்தாளி, மலை வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம், செவ்வாழை, கற்பூரவல்லி, நேந்திரம், மொந்தன், மட்டிப்பழம், மோரிஸ், பச்சை வாழைப்பழம், இப்படி நிறைய வாழைப்பழ வகைகள் நம்ம பார்த்துருப்போம், சாப்பிட்ருப்போம். ஆனால் அதில் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படின்னு யோசிச்சுருக்கோமா? நம்மளோட முன்னோர்கள் வந்து உணவையே மருந்தாகத்தான் பார்த்தாங்க. அதனால்தான் தினமும் உணவில் வந்து பழங்களும் காய்கறிகளும் முக்கிய இடம் கொடுத்தாங்க. அதில் வாழைப்பழத்துக்குன்னு தனி இடம் இருக்குங்க. அதனால தான் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுற முதல் திட உணவு பட்டியலில் கூட இந்த வாழைப்பழம் இடம்பெற்றிருக்கு. அதே போல் முதியவர்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுறனால வயசானவங்களும் கூட சாப்பிட்ற பழமாக இந்த வாழைப்பழம் எப்போவும் அந்த லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. சரி, இந்த வாழைப்பழத்தில் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது, நாம் அதை எப்படிலாம் சாப்பிடலாம், எந்தெந்த வகையான வாழைப்பழத்தை என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டுருக்கு புதிய பறவை

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரம் 1:27 நலம் தனா நிகழ்ச்சியில் இன்றைக்கி வாழைப்பழ வகைகளும் அதோடய பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்திலேயே அதிகம் உற்பத்தி செய்யப்படுற பழங்களில் இந்த வாழைப்பழம் ஒன்றுங்க. அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, இந்தியா வாழைப்பழ உற்பத்தியில் முன்னணி நாடுகளில் ஒன்றா இருக்குது. அதிலும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல வகையான வாழைப்பழங்கள் விளையுது. அதில் முதல் வந்து பூவன் வாழைப்பழம். பெரும்பாலான வீடுகளில் அடிக்கடி வாங்கப்படுற இந்த வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த பூவன் வாழைப்பழம் சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு வாழைப்பழம்னு கூட சொல்லலாம். காலையிலே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கூடவே ஒரு வாழைப்பழமும் எடுத்துக்கப்போ நம்மளால் நீண்ட நேரம் பசியும் தாங்கிட்டு சுறுசுறுப்பாகவும் இருக்க இந்த வாழைப்பழம் சாப்பிட்றது ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக என்ன வாழைப்பழம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்துட்ருக்கு. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு, MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 1:35 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்த நலம் தானா நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம வாழைப்பழ வகைகளும் அதோட பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த வகை பார்த்திங்கன்னா ரஸ்தாளி வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தோட மணமும் இனிப்பும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வாழைப்பழங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ இந்த வாழைப்பழத்தில் ஒன்று எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல எனர்ஜியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்ததாக செவ்வாழைப்பழம் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. செவ்வாழைப்பழத்தில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போது பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் P. சுஷிலா, T. M. சௌந்தரராஜன் பாடிய பாடல் உங்களுக்காக.

ஆரோக்கியம் தாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை. அந்த வகையில் இன்றைக்கி நலம் தர நிகழ்ச்சியில் வாழைப்பழ வகைகளும் அதோடய பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். செவ்வாழைப்பழம் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளவு பயன்கள் நிறைஞ்ச வாழைப்பழம் இந்த செவ்வாழைப்பழம். பார்க்குறதுக்கு நல்ல சிவப்பு கலரில் இருக்கிறதால இதுக்கு இந்த பெயரும் கிடச்சிருக்கு. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க கூட நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, செவ்வாழைப்பழம் ரொம்ப நல்லது சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மைதாங்க, இதில் வந்து இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்னா நிறைய இருக்குது. விட்டமின் சி, இது வந்து நோய் எதிர்ப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் தருது. பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொட்டாசியம் இருக்கிறது, இது வந்து இதய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைபர் இருக்குது, இது வந்து செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் B6 வந்து இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செரட்டோனின் அப்படிங்கிறது வந்து இந்த சத்துமே இந்த செவ்வாழைப்பழத்தில் இருக்குது. நரம்பு கடத்தி வேதிப்பொருள் உருவாகிறதால மனநிலையை சீராக வைக்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிற ஆயு அடிப்படையில் தகவலுமே கிடச்சிருக்கு. அதனால் அடிக்கடி இந்த செவ்வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஆனால் அளவுக்கு அதிகமாக எதையுமே எடுத்துக்கக்கூடாது இல்லையா. அதனால் நம்ம வந்து அளவோட எந்த விஷயமாக அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே அளவோடு சாப்பிடும்போது கண்டிப்பாக அது நம்ம ஆரோக்கியத்தில் துணை புரியும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக என்ன வகை வாழைப்பழத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய வாழைப்பழம். அது என்ன அப்படிங்கிறத பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டுருக்கு பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன், இசையில் TM சௌந்தரராஜன், P சுஷீலா பாடியிருக்காங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: வாழைப்பழ வகைகளும் அதோட பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மறுபடி 46 நிமிடம் நலம் தானா நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொன்னோம் இல்லையா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய பாரம்பரிய வாழைப்பழம் இது. இதுதான் மட்டி வாழைப்பழங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே ஒரு தனி அடையாளம் கொடுக்குற பழங்களில் இந்த மட்டி வாழைப்பழமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன

0: அளவில் இருந்தாலும் அதோட சுவையும் ஒரு விதமான ஒரு மணமும் சத்தும் வந்து அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். எப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதத்தில் வந்து இந்த திட உணவுகள் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ கூட ஃபஸ்ட்டு இந்த மட்டி வாழைப்பழம் கொடுக்குற அளவுக்கு சத்தான வாழைப்பழம் அப்படின்னு இதை சொல்லலாம். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் கூட ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு வாழைப்பழம். சாயங்கால நேரத்தில் ஒரு டீ பிஸ்கட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த வாழைப்பழத்தில் ஒன்று எடுத்து சாப்பிட்டோன்னா அதன் மூலமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கிற ஆரோக்கியமும் பசியும் அப்படியே அடங்கி போயிடும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்தை ஹெல்ப் பண்ணுது. அதோடு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதால வாழைப்பழத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மட்டி வாழைப்பழம் கிடைக்கிறப்ப வந்து வாங்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வாழைப்பழமாக நல்ல வளைஞ்சு அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்க்குறப்ப இந்த மட்டி வாழைப்பழம் எப்போ சீசனில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது இந்த மட்டி வாழைப்பழம். அடுத்ததாக அன்னேந்திரம் வாழைப்பழம். இதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, நம்ம எப்படிலாம் சாப்பிடலாம் இதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு, பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்காங்க.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 1:52. நேர்களின் நலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாழைப்பழ வகைகளும் அதோட பயன்களும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேந்திரம் வாழைப்பழம் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது கேரளா தான் இல்லையா? ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் எல்லா இடங்கள்லையுமே மோஸ்ட்லி இந்த பழம் வந்து கிடைக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண வாழைப்பழத்தை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால இதோட சத்துக்களுமே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம வெறுமனை பழமாகவும் சாப்பிட்லாம், ஆவியில் வேக வச்சும் சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு பல வீடுகளில் வேக வச்ச நேந்திரம் பழத்தை நம்ம கொடுத்துருப்போம், கொடுக்கறத பார்த்துருப்போம் இல்லையா? அதை மசித்து குழந்தைகளுக்கு ஆவியில் வேக வச்சு சத்தான ஒரு மாலை சிற்றுண்டியாக கூட இதை நம்ம கொடுக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த நேந்திர பழத்தை கொஞ்சமாக நெய்யில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு சூடு பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே இன்னும் ஸ்வீட்டாக குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரியான இதில் இருக்கும். இந்த மாதிரி சத்தான உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்க. வாழைப்பழம் அப்படிங்கிறது ஈஸியாக எப்போவுமே சீசனில் இருக்கக்கூடிய பழம், அதனால் அடிக்கடி இந்த வாழைப்பழங்களை உணவில் சேர்த்துக்கோங்க. நீர்களே ஆரோக்கியம் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது காஸ்ட்லியான சாப்பாட்டில் கிடைக்கிறது இல்லை, நம்மளை சுற்றி ஈஸியாக கிடைக்கிற இயற்கை உணவுகளில் கிடைக்கக்கூடியது. டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, நல்ல பழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்தியாக ஹாப்பியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நலம் தர நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பழைய திரைப்பட பாடல், இன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாளில் அவங்க நடித்த பாடல் படங்கள் இருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு தங்க பதக்கம் திரைப்படத்திலேருந்து பி சுஷிலா மற்றும் டி என் சவுந்தரராஜன் சேர்ந்து பாடிய இந்த பாடல் உங்களுக்காக.

0: அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ்கே வாழ்கே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
7: மேகம் பூவாய் தூவும்.
6: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
7: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
6: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
8: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
6: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
9: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
6: என்ன இசைமலையா?
10: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
6: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
9: இது 102.6.

அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக பாட்டு கேட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற ஒருதே ஒரு தனி சந்தோஷம் தான் சொல்லணும் இல்லைங்களா. அப்படி உங்களுக்கும் கூட பாடல்கள் கேட்க பிடிக்கும், அதுவும் வந்து எனக்கு பிடிச்ச பாடலை ரேடியோவில் கேட்க பிடிக்கும் அப்படின்னா, நீங்களும் கூட உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம ரேடியோவில் கேட்டு ரசிக்கன்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஃபோன் எடுத்து 9443330794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பேர், ஒரு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க.

உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்குறதுக்காக நானும் வந்துட்டேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். அந்த வகையில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எஜமான் படத்துலேருந்தா பாடல் கேட்டிருக்கிறாங்க. ராஜபாளையம் ராகப்பன், பிச்சையம்மாள் ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன் அவங்களுடைய பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது நிலை பண்பலை 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேயர்கள் அவங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம ரேடியோவில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. எஸ் குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா நேயர்கள் அவங்களை விருப்பப்பாடலாம் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் முன்னீர் பள்ளம் பேபி அவங்க தான் கேட்டிருக்கிறாங்க. விருப்பப்பாடலாம் சாமி திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடலும் வந்துட்டே இருக்கு. நேரம் சரியாக 2:08.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

குக்கு விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். வாட்ஸ்அப் வழியாக அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுகிட்டே இருக்காங்க நேயர்கள். நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 2:15 ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் அடுத்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. ராமநாதபுரம் பாலமுருகன் பருவராகம் திரைப்படத்தில் தான் அவங்களுடைய விருப்ப பாடல் இருந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6
1: 2:21 ஆகிட்டு இருக்குது. குக்கு நெய்ருப்பு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. அடுத்த விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நெல்லையிலேருந்து ராஜி. சமுத்திரம் திரைப்படத்துலேருந்து பாடலும் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை இதே போல் நீங்களும் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. 9443364 பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டே இருக்கிறோம். நேர்களுடைய விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் வழியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நேரம் 2:28 ஆகிட்டு இருக்குது. அடுத்த விருப்ப பாடலை குஷி திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஆரியங்காவூர்ல இருந்து லக்ஷ்மி, ஜானகி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்க எல்லாருக்காகவும் அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ரெண்டு மணி 36 நிமிடமாக இருக்குது. குக்கு நேருப்ப பாடல் தான் கேட்டிருக்கிறோம். வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்ருக்குறாங்க. அந்த வகையில் அடுத்த விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சுரண்டையிலேருந்து முகமது அன்வர், கண்ணும் கண்ணும் திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:42 ஆகிட்டு இருக்குதுன்னு குக்கு நேர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்டுட்டே இருக்கிறாங்க. நீங்களும் கூட உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும்னு வச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வழியாக 9443360794 அப்படிங்க எங்களுக்கு. அடுத்த விருப்ப பாடலை சுந்தரபாண்டியபுரத்துலேருந்து முத்துலட்சுமி பாலசுப்ரமணியன் அவங்க விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வெற்றிவேல் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: குக்கோ நேர்விருப்பு பாடல்கள் தான் கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க கழுகுமலையிலேருந்து ஜான்சி மேரி. நேரம் 2:47 ஆயிட்டிருக்கு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6. பாடல் வந்துட்டு கேட்டேன்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. ரெண்டு மணி 53 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. குக்கு நேர்விருப்பு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு நம்மளும் வந்துட்டோம். நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. முத்து புதுக்கோட்டையிலிருந்து மீசை முறுக்கு திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். நீங்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வாட்ஸ்அப்லேயே அவங்களுடைய பாடலை விருப்பம் தெரிவிச்சிருந்துறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரன், நாசித், ஏசுபாலன், வசந்தா பார்க்கனேரி, த்ரிஷிதா, யுனா வீரபாண்டியப்பட்டனம், அதிரூபா, ரத்னதீபா, மம்சாபுரம், பால் தினகரன், ஆகாஷ், உடையாம்புலி, ஜெயக்குமார், புன்னைநகர், சே குத்தாலிங்கம், தென்காசி, பத்மா அருள்ராஜ், அபிஷேக், அனிஸ் உடையாம்புலி, கிளாட்ஸ்டோன், வீரபாண்டியப்பட்டனம், லோகேஸ்வரன், பொன்னுத்தாய், ரெட்டைக்குளம், பாலகிருஷ்ணன், மகேஸ்வரி, வெங்கடேஸ்வரபுரம், முருகன், தீபன், குருவன்கோட்டை, ரூபன், பாளையங்கோட்டை, உஷா, லோகநாதன், சரண்யாநகர், மணி, முன்னீர்பழம், ராஜாத்தி, சுப்பையாபுரம், ஆயக்குடி, சுப்பிரமணியன், தாளையத்து, லக்ஷ்மணன், ஆரியங்காவூர், இந்திரா, பாக்யலட்சுமி, மணருமுட்டி, நம்பிராஜ், தென்காசி, பிரவீனா, அபி, செல்வராணி, கழுகுமலை, பூளாங்குளம், முத்து, பாளையங்கோட்டை, முருகன், தாமஸ், வேணுபாலு, சுந்தரபாண்டியபுரம், சுரண்டை, பிரேமா, இவங்க எல்லாருமே உங்களுடைய விருப்பப்பாடலை தெரிவிச்சிருந்தீங்க. நன்றி. நீங்கள் வந்து ரொம்ப அவலாக கேட்டதுக்காக. ஆனால் நீங்கள் வந்து டயர்டாகி சோர்வாகிட வேண்டாம். கண்டிப்பாக குக்கு விருப்பப்பாடல்கள் 8:00 இருக்குது. இன்று இரவு தொடர்ந்து உங்களுடைய விருப்பப்பாடலை அனுப்பிட்டே இருங்க. கண்டிப்பாக ரேடியோவில் உங்கள் விருப்பப்பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போ நிறைவான பாடலும் வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து 3:02 திரையர நிகழ்ச்சி தான் காத்துட்ருக்குது. இணைஞ்சிருங்க FM ரெயின்போ 102.6 ஓட. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு இனி நாளை சந்திக்கலாம் நேர்களே. பை பை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெரம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப பூங்காவை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா பள்ளி மாணவர்களுடன் பார்வையிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான சூழல் நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களை நேரம் 3 மணி 3 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இது திரையருவி நிகழ்ச்சி. நேர்களே, திரையரவு நிகழ்ச்சியில் ஒரு ஒரு நாள் வந்து நம்ம சினிக்யூஸ் விளையாடிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன கான்செப்டோட நிகழ்ச்சி உங்களுக்காக வந்திருக்கு அப்படின்னா, பூக்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதாங்க. ஒவ்வொரு வகையான பூக்களும் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், அதுக்கு ஒரு தன்மை இருக்கும். அது கலராக இருக்கலாம், இல்லை அதோடய மனமாக இருக்கலாம். இப்படி இப்போ ரோஜா பூ பார்த்தாச்சு அப்படின்னாலே நம்ம மனசு வந்து லேஸ் ஆகிடும். அதே மாதிரி மல்லிகை பூவோட மனம் வந்து வீடு முழுக்க பரவும்போது ஒரு புத்துணர்ச்சி. அதே மாதிரி முல்லை, செம்பருத்தி, கனகாமரம், தாமரை, இப்படி பூவுக்குன்னு தனி அழகும் கதையும் இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, நிறைய முக்கியமான தருணங்களில் பூக்களுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்துருப்போம். கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம பூவை எடுத்துகிட்டு போவோம், பூ இருக்கும், அங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி திருமண விழா, பிறந்தநாள் கொண்டாட்டம், விருந்தினர்கள் வருகை, இப்படி எங்கேயா அது போகும்போது பெண்களுக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு திரையரவு நிகழ்ச்சியில் பூ அப்படிங்கிற வார்த்தை வர பாடல்களை தான் கேட்க இருக்கிறோம். அது எந்த பாடல் என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது, இது வந்து நேயர்கள் நேரலையில் பார்த்திலாம் சொல்லலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 256-111-32 மற்றும் 256-111-333 நம்ம நிலையோட இணைப்பெண், 0462. நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நெய்யர் யார் அப்படின்னு கேட்டுடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்
1: சுந்தர்.
0: சுந்தர் சார், ரெடியாக வந்துருச்சுங்க நிகழ்ச்சிக்கு?
1: என்ன மேடம்,
0: ரெடியாக வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு?
1: ஆ மேடம்.
0: சரி, முதல் நேராக வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியான பாட்டு, அதுவும் சூப்பரான பாட்டாக கொடுத்துடலாம். சரிங்களா?
1: ஓகே மேடம். ஓகே மேடம்.

0: என்ன சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பூ பூக்கும் ஓசை.
0: பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை இல்லையா?
1: கண்டிப்பா
0: சூப்பரான ஒரு பாடல், அதுவும்
1: மின்சார கனவு.
0: மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றிங்கய்யா.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: முதல் நேரா வந்து அட்டகாசமா பதிலும் சொல்லிட்டு என்ன படம் அப்படின்னு நம்மளுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: டவுன் கலைஞர் நடராஜன்.
0: நடராஜன் சார், திரையரவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க, அது என்ன படம் அப்படின்னு சொல்லுங்க.

0: ஹலோ.
1: என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: பூவெல்லாம் கேட்டு பாருல இருந்து பூவ பூவ பூவே
1: பூவ பூவே. சூப்பர்.
0: விஜயஸ்ரீ அவங்க பாடினது.
1: டீட்டெயிலும் சொல்லிட்டீங்க, நன்றிங்கய்யா.
0: நன்றி மேடம், நன்றி மேடம்.
1: பூ அப்படின்னு சொன்னால் எப்படிங்க நம்ம நேயர்கள் விடை சொல்லாமல் இருப்பாங்க? போங்க, இதுதாங்க பதில் அப்படின்னு அட்டகாசமாக ரெண்டு நேயர்களுமே வந்து நம்மளுக்கு பதில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ பூ பற்றி கான்செப்ட் கொடுத்துட்டு பூ பற்றி பாடல் நம்ம கேட்காம இருந்தால் எப்படி? அதனால் பூ பூக்கும் ஓசை மின்சார கனவு திரைப்படத்துலேருந்து அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. அடுத்த நேயர் யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம்.

0: பார்க்குறப்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியையும் மரியாதையும் வெளிப்படுத்துகிற ஒரு அழகான மொழி தாங்க பூக்கள். பூக்கள் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இன்றைக்கு நம்ம திரையரவு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. நேரம் 3:13 ஆகிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இனிரா அடுத்த நேயர் யார்? வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், நான் வீராங்கத்திலிருந்து முருகன் பேசுறேன். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்கும் முருகன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் உங்க நேஜை கேட்டு நல்லா இருக்கேன். குப்பு சாயம் சூப்பரா இருக்கு. நேரக்கு நேஜை கேட்டேன், சூப்பரா இருக்கு. பாட்டு நல்லா வருது மேடம், சூப்பரா இருக்கு.
0: நன்றிங்கய்யா. இப்போ நம்ம திரையரவு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். உங்களுக்கான பாடல் கேளுங்க, அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிங்க. சரிங்களா?
1: ஆ, சரி மேடம்.
0: இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களே?
1: இது அஜித் சிந்தரன், அஜித் சார் நடிச்ச
0: சொல்லிட்டீங்க. சிட்டிசன் திரைப்படத்துல இருந்து பூக்காரா அப்படிங்கிற பாடல். நன்றிங்கய்யா. என்னதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாலும் சரியான பதிலை சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு முருகன் சார் வந்து சரியான பதிலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த நெய்யர் வாங்க. வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: பத்மா பேசுறேன்.
0: பத்மாமா, உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம், கேளுங்க.

0: ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் மாதிரி அந்த படம்.
1: சரி, என்ன படம்? ஜீன்ஸ் திரைப்படம் இல்லையா?
0: ஆமா.
1: சூப்பரா சொல்லிட்டீங்கம்மா, நன்றிம்மா. எப்படிங்க நீங்கள் இவ்வளோ ஈஸியாலாம் கொஸ்டின் கொடுத்தா நாங்கள் எப்படிமா சொல்லாமல் போவோம்? இதுக்கெல்லாம் நாங்கள் பட்டு பட்டுன்னு ஆன்சர் சொல்லிட்டு தாங்க போவோம் அப்படின்னு முருகன் சாரும் பத்மாமாவும் கூட சூப்பராக பதில் சொல்லிட்டாங்க. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம சிட்டிசன் திரைப்படத்துலேருந்து பூக்கார அந்த பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்களை இப்போது ஆகாஷ்வாணியில நீங்கள் விளம்பர நிறுவனமா பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 2498-6458, இணைப்பு எண் 044. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 3:21. திரையறிவு நிகழ்ச்சியில் இன்னைக்கு பூக்கள் பற்றிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்கள் நேரலையில பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: நல்லா இருக்குமா? யாரு இங்க பேசுறீங்க? மகாலட்சுமிமா, இன்னைக்கு திரையரவு நிகழ்ச்சிக்கே வந்தாச்சு. சரி, இன்னைக்கு பாடல் கேளுங்க. என்ன பாடல் அப்படின்னு சொல்லுங்க, சரிங்களா?

0: பாடல்மா?
1: இன்னொருக்கு போடுங்களேன், அப்பட போட்டையெல்லாம் தெரிஞ்சது.
0: இதுவும் தெரிஞ்ச பாடல் தான்.
1: இன்னொருக்க இன்னொருக்க போடுங்க.
0: கேட்டுட்டீங்களா? சரிம்மா, எந்த படத்து? வந்து விட்டால். அதே பாடல் பாடல் தான். இது எந்த படத்துல இடம்பெற்ற பாடல்? ஐ திரைப்படத்துல இல்லையா? சரிம்மா, சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க, நன்றி. நேர்களே, இந்த மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கா நம்ம நிகழ்ச்சியில் இப்போ நிறைவான நேரை சந்திக்க இருக்கிறோம். யார் அப்படின்னு கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கள், யார் இங்கே பேசுகிறீங்க?

0: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சுப்பிரமணியன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரி, உங்களுக்கு பாடல் கொடுத்துடலாம், கேளுங்க.

0: என்ன பாடலைங்கய்யா?
1: மேடம்
0: இது வந்து இன்னொரு கா போடவா?

0: என்ன பாடல் கண்டுபிடிச்சிங்களா?
1: தெரியல மேடம், சரி எனக்கு
0: தெரியலையா? சரிங்க, அது என்ன பாடல்? இது வந்து கமல்ஹாசன் அவங்க நடித்த படம்.
1: புதுப்படமா?
0: புதுப்படம் இல்லை, கொஞ்சம் பழைய படம் தான், ரொம்ப புதுப்படம்லாம் இல்லை. சரி, அடுத்த நேயர் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? வணக்கம்,
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மகாலட்சுமி.
0: என்ன ஊருமா?
2: சிவந்திப்பட்டி.
0: சிவந்திப்பட்டி. மகாலட்சுமி, நீங்க வந்து பதில தெரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்க. அப்படிதானே? ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா பேசுறீங்க. சரி, சொல்லுங்க பதில் சொல்லுங்க.
2: இன்னொருக்கா
0: போடுமா?
2: ஆமா.
0: சரி.

0: என்ன பாடல்?
1: மேடம் அண்ணா கமல் பாட்டு மேடம்.
0: ஆ அது நாங்க சொல்லிட்டோமே, க்ளூலயே சொல்லிட்டோம்.
1: இன்னொரு போடுங்க.
0: ஐயோ கேளுங்க.
1: சரி.
0: லைன் கட் ஆயிருச்சு. நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் படத்தில் உள்ள பாடல் தான். பூவாசம் புறப்படும் பெண்ணி அப்படின்னு தொடங்குற பாடல். அந்த பாடலை நிறைவாக நாம் கேட்கலாம் நிகழ்ச்சியில். இதுவரைக்கும் திரையரவு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ்லி சீஜகன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:30. நேர்களை இப்போது NCRT விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்களே, இலக்கிய தகவல்களை உங்களுக்கு எடுத்து சொல்கிற இலக்கிய சாரல் நிகழ்ச்சி இன்னைக்கு இரவு 9:30 உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் ஆசாரக்கோவை குறிப்பிடும் அன்றாட நிகழ்வுகளும் அறிவியலையும் பற்றிய தகவல்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில். அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 2561132 மற்றொரு 2561133 இணைப்பெண் 0462.

0: தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
2: உற்சாகமா ஆரம்பமாயாச்சு நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோ. இந்த ஷோல உங்க கூட பேசுறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
3: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
2: சித்ராக்கா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் லிசி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சித்ராக்கா. என்ன இன்னைக்கு நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன் தெரியுமா?
3: ஏன்?
2: உங்க கூட சேர்ந்து முதல் முறையா நிகழ்ச்சி பண்றோம் இல்லையா, அதனால.
3: கண்டிப்பா கண்டிப்பா, எனக்குமே கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பண்ண போறேன்.
2: ஆமா.
3: சரி, நம்ம நேயர்கள்லாம் என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நேயர்கள் நம்ம கிட்ட க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு நீங்க
2: சொல்லியிருக்கீங்க. நம்மளும் க்வெஸ்சன் பேட்டர்ல நம்ம வந்து நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா தாய் முருட்டி நம்ம விளையாடும் போது பாத்தீங்கன்னா நேயர்களுக்கு வந்து ஐயோ நம்மளால க்வெஸ்சன் கேட்க முடியலையே அப்படின்னு ஒரு வரத்தம் வந்துருது. இப்ப நம்ம அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க லைன்ல வந்தீங்களா, நீங்க ஒரு க்வெஸ்சன், நாங்க ஒரு க்வெஸ்சன்.

0: அப்படியும் கால் பண்ணியாச்சு.
1: நேயர்களும் நம்ம கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, நம்மளும் நேயர்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்.
0: ஆமா, அதனால ரொம்ப ஜாலியா நேயர்கள் வந்து நம்மளை லைவ்ல வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சூப்பராகவும் நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
1: சரி, நேயர்கள்ட்ட இப்ப முதலே சொல்லிடலாம், கொஞ்சம் ஈஸியா க்வெஸ்சன் பார்த்து கேளுங்கப்பா, நாங்கெல்லாம் அப்பாவிகள்
0: அப்படின்னு சித்ராக்கா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஐஸ் கொடுத்தாச்சு. நேர்களே பாருங்க, ஆனால் உண்மை தானே, நாங்கள் கொஞ்சம் பாவம் தானே, அதனால நீங்கள் ஈஸியான க்வெஸ்டினா ரொம்ப ஜிகேலாம் டீப்பாக போகாமல் கொஞ்சம் எளிமையான கொஞ்சம் நல்ல ஜாலியான க்வெஸ்டினாக கொடுக்கலாம் இல்லையா?
1: ஃபன் பேஸ்டு க்வெஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
0: ஆமாம், நேர்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். உடனே கால் பண்ணுங்கள் 256-1132 மற்றும் 256-1133. நம்ம நிலையோட இணைப்பெண் 0-4-6-2. நேயர்கள் வந்து இணைப்புல கடகடன்னு வர ஆரம்பிச்சாச்சு. முதல் நேயர் வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
2: பரமன்குச்சில சுகன்யா.
0: சுகன்யா?
2: ஆமா
0: சுகன்யாமா. என்ன டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ரெடியா பொதுகி தும்பிக்கு வந்தாச்சா?
2: ஆமா.
0: சரி, இப்ப நீங்க முதல்ல கேக்குறீங்களா நான் கேக்கவா?
2: நான் கேக்குறேன்,
0: நீங்க கேளுங்க. சரி, கேளுங்க
1: சுகன்யா. லைன்ல இருக்கீங்களா?
0: அவங்க இப்பதான் க்வெஸ்சன் யோசிச்சுட்டு
1: இருக்காங்க. பாஸ் ஆகி நிக்கிதே.
2: என்ன
1: கேள்வி அப்படி வாசிக்கிறீங்களா?
0: என்ன க்வெஸ்சன் கேக்குறேன்னு தெரியலையே. இது வேண்டாம், வேற
2: நீங்களே கேக்குறீங்களா?
1: நீங்களே கேக்குறீங்களா? முதல்ல நீங்களே கேட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, சுகன்யாக்கு யார் கேள்வி கேட்கலாம்? லிசி கேக்குறீங்களா?
0: நான் கேக்குறேன் சுகன்யா. உங்களுக்கு வந்து நீங்க முதல் நேரா வந்திருக்கீங்க இல்லையா, அதனால ஈஸியான ஒரு விடுக்கதை சரிங்களா? எல்லாரும் உடைக்கிறாங்க, ஆனா யாருமே ஒட்ட வைக்க மாட்டேன்றாங்க. அது என்ன?
2: தேங்காய்.
0: தேங்காய். தேங்காயா?
1: தேங்காயை உடைக்கிறாங்க, அதை ஒட்ட வைக்கிறது இல்லையா? சுகன்யா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க, இருந்தாலும்
0: சொல்லிட்டாங்க. ஆனா நான் யோசிச்சு வச்சிருந்த பதில் வந்து வேற.
1: நீங்க ஃபன் பேஸ்டா யோசிச்சு வச்சிருக்கீங்களா?
0: இல்ல, ஃபன் பேஸ்டா இல்ல, இது விடுகதை தான்.
1: விடுகதை தான்.
0: ஆனா சுகன்யா டக்குன்னு சொன்னதும் அதுவும் ஆன்சர் கரெக்ட் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
1: இன்னொரு விஷயம் எனக்கு கூட ஒண்ணு தோணுச்சு.
0: என்ன?
1: அது என்னதான்? எக்கு, முட்டை.
0: எக்கு
1: கரெக்ட் தானா?
0: நானும் இதான் யோசிச்சேன் சுகன்யா.
1: நம்ம ரெண்டு பேரோட வேவ்ல இருந்து ஒண்ணு போல இருக்குல.
0: ஆமா சுகன்யா, நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரி, நீங்க கேக்குற க்வெஸ்சன் இப்போ
2: நான் கேக்குறேன்.
0: கேளுங்க
1: கேளுங்க.
2: பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற முதல் இந்தியர்.
1: பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற முதல் இந்தியர். சொல்லுங்க பாலிசி.
0: என்னம்மா இப்படி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டீங்களே.
1: பாடிடுங்க. பாட்டு பாடுங்க.
0: போலாமா ஊர்கோலம். அவ்வளவுதான்.
1: போலாமா ஊர்கோலமா? அது போவோமா ஊர்கோலம்? எப்படி எல்லாம் பாடுறாங்க சுகன்யா.
0: போவோமா ஊர்கோலம் சுகன்யா.
1: சுகன்யா, என்ன லிசிக்கு மார்க் கொடுத்துடலாமா கொடுக்க வேண்டாமா?
0: சுகன்யா ஏற்கனவே ஒரு
2: மார்க் மட்டும் மார்க் தாங்க. இல்ல, ரெண்டு பேருக்குமே மார்க் மார்க் தான்.
0: அப்படியா? அப்ப பெருந்தன்மையா?
2: எனக்கு மூணு பேருக்குமே மார்க் மார்க் தான்.
1: மூணு பேருக்குமே மார்க்கா? நான் கேள்வி கேட்கவும் இல்ல, பதில் சொல்லவும் இல்ல.
0: நீங்க வந்து எனக்கு பாட்ட கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்களா, அதனால சொல்றாங்க.
1: ஓ சரி
0: சுகன்யா, தேங்க் யூ மா.
2: நன்றி
0: நன்றி. எப்படின்னா பாட்டு கூட குழம்புது பாத்தீங்களா?
1: அதான் நேயர்கள் கேட்கவும், நேயர்களுக்கு மட்டும் பரபரப்பு தொத்திக்கலாம், நமக்கும் தொத்திக்குது இல்லையா?
0: போவோமாவா இல்ல போலாமாவான்னு கூட நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பயமா இருக்குதுங்க.
1: இந்த டென்ஷனை தவிர்க்கிறதுக்கு ஒரு பாட்டு போட்டுறீங்களா?
0: ஆமா ஆமா, ஒரு பாட்டை கேட்டுட்டு நீங்க வந்துருங்க. குஷி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க, கேட்டுட்டே நினைஞ்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: உற்சாகமான கேள்விகளோடும் தொழிலிசை பாடல்களோடும் இது பொதுகை தும்பை கேம் ஷோ. நேரம் 4:14 நிமிடம் ஆயிட்டுருக்கு. நேயர்கள் வந்த நேரலையில் நம்ம கூட கொஸ்டின் கேட்டு பதில் சொல்லி சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம கேம். சித்ராக்கா, அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து.
3: சுப்புலாபுரம்.
1: சுப்புலாபுரத்துலேருந்து ராஜாத்தி.
4: ராஜாத்தி.
1: ஆமா, அவங்களோட இணைப்பு தெளிவா இல்ல, கொஞ்சம் வந்து டவர் இருக்கிற இடத்துமா பார்த்து நில்லுங்களேன், நின்று பேசுங்களேன். வானொலி பெட்டிய பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதோட வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா எங்களுக்கு கரெக்டா காதல விழும். கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்டுட்டு
3: இருக்கு.
1: இப்ப சொன்ன சரியா இருக்கு. சொல்லுங்க, நீங்க கேள்வி கேக்குறீங்களா முதல்ல, இல்ல நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கட்டுமா? நான் கேட்டுருவா உங்களுக்கு ஈஸியா கேட்டலாமா? ராசாத்தி அம்மாக்கு. சரி, விலங்குகளோட பெயர்கள் வரக்கூடிய ஒரு 5 ஊர் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா, விலங்குகளோட பெயர் வரக்கூடிய ஒரு 5 ஊர் சொல்லுங்க. விலங்குகள் அந்த ஊரோட பெயர்ல விலங்குகள் வரணும், அந்த மாதிரி ஒரு 5 ஊர் சொல்லுங்க. உடையா புலியில, அது புலி இல்லையே, புலி புலி புலி அது. நான் புலின்னு வந்துச்சுன்னா பரவாயில்ல, சிங்கம்பட்டி ஓகே அது கரெக்ட். இன்னும் 4.
4: டைமுங்க,
1: அவங்க டைம் அப்படி போட்டுட்டாங்க. இத்தனை செகண்டுக்குள்ள சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம லிசி வந்து ரொம்ப ஆர்வமா உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க.
4: 40 செகண்டுக்குள்ள.
1: நீங்க ராசாத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? 40 செகண்டுக்குள்ள சொல்லணுமாமே.
3: ஆனமலை.
1: ஆனைமலை. கரெக்ட். ரெண்டு சொல்லிட்டீங்க, அப்படிதான் சும்மா கட கட கட கடன்னு யோசிங்க பாப்போம். ராசாத்தி, சிங்கம்பட்டி, ஆனைமலை, வேற நம்ம பக்கத்துலயே நிறைய ஊர் இருக்கு திருநெல்வேலியிலேயே.
3: குருவிகுளம்.
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். குருவிகுளம் சங்கரன் கோயில் பக்கத்துல இருக்குது. கரெக்ட். நானா, நான் விலங்குகள் மட்டும் தான்
4: சொன்னேன்,
1: நீங்க பறவை
3: குழப்பிட்டீங்க.
1: அதுவும் வந்து என்னது, விலங்கு இல்லையா, பறவை இல்லையா? விலங்குகள்ல பறவைகள் சேராது இல்லையா, திடீர்னு குருவி குளம். நானே மாறிட்டேன் பாருங்க.
4: இவங்க டைம் முடிஞ்சிருச்சு.
1: டைம் பறவைகளை சொல்லக்கூடாது, நான் விலங்குகள் மட்டும்தான் கேட்டேன். நேரம் முடிஞ்சிச்சா? சரி, நானே சொல்லிடட்டுமா ராசாத்தி அம்மா?
4: அவங்க எத்தனை சொன்னாங்க?
1: அவங்க ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க, சிங்கம்பட்டி, ஆனைமலை, ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நானே சொல்லிடட்டுமா ராசாத்தி அம்மா உங்களுக்காக? குருவிகுளம் வந்து அது பறவையோட பேர்னு
3: சொன்னல,
1: குருவி அப்படிங்கிறது பறவை.
4: அவங்க ஒன்லி வந்து விலங்குகள்,
1: விலங்குகள் சொன்னேன், அனிமல்ஸோட பேர் மட்டும் சொல்லவா? நம்ம இதுல ஒருத்தன் அடிக்கடி பசு வந்தனையிலேருந்து பேசுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கே அந்த பேர் வந்து அந்த ஊரோட பேர் அந்த பசு வந்தனைங்கிற பேரை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த
4: கொஸ்டினே
1: கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி கரடி குளம்னு ஒரு ஊர்,
4: கரடி குளம்,
1: கரடி குளம்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க இப்ப நம்ம பக்கத்திலேயே சிங்கம்புணரின்னு ஒரு ஊர் இருக்கு.

0: ஓ சரி, அவங்க ரெண்டு சொன்னாங்க, நம்ம மூணு சொல்லிட்டோம் சரியா.
1: மாதிரி இந்த வீரபாண்டிய புலிக்குளமா?
0: ஆ, வீரபாண்டிய புலிக்குளம்,
1: புலிக்குளம்
0: அப்படி ஒரு ஊர் இருக்குது சரியா. அதாவது நம்ம டவுன் பக்கத்தில் மானூர் இருக்கு, மானூர் சரியா. இப்படி நிறைய ஊர் இருக்குது. சரி ராசாத்தியம்மா, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். கேள்வி கேளுங்க. ஹலோ
1: அம்மா, உங்களோட இணைப்பு தெளிவாவே இல்லை, நீங்க பேசுறது கேட்கவே இல்லம்மா,
0: விட்டு விட்டே கேக்குறது.
1: சிவாஜி கணேசன்
0: விட்டு விட்டு தான் கேக்குறது. சொல்லுங்கம்மா. இப்ப கேக்குது, சொல்லுங்க. சிவாஜி கணேசன் ரெண்டு வரி, ரெண்டு வரி பாட்டு பாடணுமா சிவாஜி கணேசனை பத்தி?
1: அவங்க ரெண்டு பேரும் பாடுவாங்க, என்ன படம்னு சொல்லணும்,
0: படம் சொல்லணுமா?

0: சிவாஜி கணேசன் ரெண்டு வரி, ரெண்டு வரி பாட்டு பாடணுமா சிவாஜி கணேசனை பத்தி?
1: அவங்க ரெண்டு பேரும் பாடுவாங்க, என்ன படம்னு சொல்லணும்?
0: படம் சொல்லணுமா? சொல்லுங்கம்மா, சரி பாடுங்க பாடுங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். பாட்டு மறந்துச்சா? ஹலோ, மறந்து போச்சு, அச்சோ மறந்து போச்சேயா? ஆண்டவன் பிழையோ யார் பிழையோவா? நீங்க சொல்ற பாட்டே எனக்கு விளங்கலையே.
2: பட்டம் மட்டும்
0: சரி, என்ன படம் நீங்களே சொல்லிடுறீங்களா? நீங்க பாடுறது எனக்கு சரியாகவே காதுல விழல. ஆண்டவன் பிழையோ யார் பிழையோ அப்படின்னு கேக்குறீங்க, அந்த பாட்டு வந்து அப்படிதான் எனக்கு காதுல விழுறது. நீங்க வந்து நீங்களே சொல்லிடுங்களேன் என்ன படம் அப்படிங்கறத. நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இந்த அடுத்து ஒரு பாட்டு கேட்கறதுக்கு போயிடுவோம் இல்லையா? சொல்லுங்க ராசாத்தியம்மா, நீங்களே
1: இணைப்பு கட் ஆயிருச்சு.
0: சரி,
1: தெளிவா அவங்க பேச,
0: அவங்களோட இணைப்பு தெளிவாக இல்லை.
1: ஆமா, நேர்களை நீங்கள் வந்து ஃபோன் ட்ரை பண்ணும்போது நல்ல கவரேஜ் உள்ள இடத்துல வச்சு பேசுகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கும் எல்லா நேர்களுக்கும் தெளிவாக கேட்கும். அதே மாதிரி நீங்கள் லைவில் இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றீங்க அப்படின்னா கையில் ஒரு சூப்பர் க்வெஸ்டினோட வாங்க, அதுவும் கலக்கல் க்வெஸ்டினோட வாங்க. அப்போ தான் நம்ம ப்ரோக்ராமும் ரொம்ப உற்சாகமாக போகும். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு வீரம் திரைப்படத்துலேருந்து.

0: விறுவிறு கடகடன்னு டைமும் ஓடிட்டு இருக்கு. நேரம் 4:26 ஆயிட்டு இருக்கு. பொதிகை தும்பி கேம் ஷோல இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில இன்னும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்மா. மண்ணையும் பொன்னாக்கூர்ல இருந்து கார்த்தி கிருஷ்ணன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம் கிருஷ்ணன்.
0: கிருஷ்ணன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா.
0: சரி, இப்ப யார் இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேக்குறது?
2: நல்ல தகவலுக்கு நன்றி. நன்றி கிருஷ்ணன்.
0: சரி சார், உங்களுக்கு என்ன டாஸ்க் இன்னைக்கு அப்படின்னா, கிணறு இருக்குல்ல, கிணறு.
1: ஆமா,
0: கிணறு பாத்திருக்கீங்களா?
1: ஆமா, கிணறு குச்சி குச்சி விளாண்டு இருக்கோம்.
0: அப்ப சரியான ஆல்ட்ட தான் क्वेश्चन வந்திருக்கும். சரி, கிணறு பத்தி நீங்க வந்து இந்த 40 செகண்ட்ஸ்க்கு நீங்க சும்மா கேஷுவலா பேசணும். ஆனா அந்த கிணறு அப்படிங்கற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ண கூடாது.
1: ஓ, கிணறு மட்டும் சொல்ல கூடாது.
0: ஆமா, அந்த ஆனா கிணறு பத்தி தான் பேசணும்.
2: கிணறுங்கற வார்த்தை வர கூடாது, ஆனா கிணறு பத்தி பேசணும்.
1: இது வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இதுல இருந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி அடிப்பாங்க. தண்ணி எடுக்கிறது மாத்திரமல்ல, வயக்காட்டுக்கு மத்த மாதிரி எதுக்கு போறா பாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து தண்ணி எடுப்பாங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணி வந்து எடுத்து குடிக்கும் போது பாத்தீங்கன்னா மித்த வாய்க்கா குளமாவது ஹீட்டா இருக்கும். இந்த இதுல உள்ள தண்ணி பாத்தீங்கன்னா எப்போதுமே கீழே பாறை இருக்கிறதுனால புழுந்தாலே இருக்கும். நம்ம குடிக்கும் போது
0: பாத்தீங்கன்னா
1: புழுந்தாலும் இருக்கும். மத்தவங்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை குடிச்சா குளிர்ந்தாலே பேசலாம்.
2: எந்த தண்ணியை குடிச்சீங்க?
0: எந்த தண்ணி சார்?
2: எந்த தண்ணி நீங்க சொல்லவே இல்லையா அப்படின்றாங்க. ரசம் எப்படி வைக்கணும்? இந்த நிகழ்ச்சியிலேயே நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. சரி, இப்ப கிருஷ்ணன் நீங்க தான் லிசி, உங்களுக்கு கேள்வி கேட்கணும்.
1: நான் கேட்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்க கேள்விக்கு நீங்க சம்மந்தம் இல்லாம சொல்லணும்.
0: ஓ சரி,
1: ஒரே கேள்வி ரெண்டு திருப்பு வந்துச்சுன்னா அவுட்டு.

0: சம்பந்தம் இல்லாத பதில் சொல்லணுமா?
1: ஆமா,
2: நீங்க கேக்குற கேள்விக்கு அவங்க சம்பந்தம் இல்ல.
1: நம்ம வீட்டு சம்பந்தக்காரங்க வந்தா கூட சம்பந்தம் இல்லாம தான் பேசணும்.
2: சரி, சம்பந்தம் இல்லாம பேசணும்.
0: நான் ரொம்ப நல்லா
1: இருக்கேன். எந்த ஊரு போயிட்டு வந்து நல்லா இருக்கியா?
0: எனக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும்.
1: ஆப்பம் சாப்பிட வேலாமா?
0: எனக்கு விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன விளையாட்டு பிடிக்கும்?
0: நான் எப்போ காலையில எழுந்திருச்சிருவேங்க.
1: காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பிய?
0: என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க.
1: ரிவல்ஸில் ஓடுவாங்களா, மின்னக்குட்டி ஓடுவாங்களா?
0: எனக்கு பறவைகள், விலங்குகள் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும்.
1: அந்த சித்திரமாட்ட கேளுங்க, எனக்கு எனக்குன்னு எத்தனை பேர் சொன்னேன்னு கேளுங்க.
2: அந்த எனக்குங்கிற வார்த்தை நிறைய தடவை வரக்கூடாது அப்படிங்கிறது.
0: சரி பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்து கம்முன்னு இருந்துக்கிட்டு அந்த டைம் முடிகிற வரைக்கும் இருந்துக்கிட்டு லாஸ்ட்டில் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான்
1: ஓட்ட பந்தயத்தில் வரும்போது கோடை தொடுவே யாரு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்.
0: சரி சரி சரி சரி சார், பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துடலாம். நன்றி
2: நன்றி நன்றி.
1: உங்களுக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு ஒரு பாயிண்ட். நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சார். பார்த்தீங்களா, செம்மையா விளையாடினாங்க இல்லையா? நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு எனக்கு நீங்கள் எத்தனை வேலைட்டி சொன்னீங்க அப்படின்னு நிகழ்ச்சியில் நிறைவாக வந்து அப்படி ஒரு பஞ்ச் வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் நம்ம நேயர்கள்கிட்ட எதிர்பார்க்குறதுமே, இதுதான் நல்ல கலகலன்னு உள்ள மாதிரி நீங்கள் டாஸ்க்கு கொடுங்க, நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். அப்போ தான் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம.
2: கண்டிப்பாக அவங்க கேட்குற கேள்விகள் வந்து நம்மளும் பதில் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் ஃபன் ஃபீல்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டுமாக நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டு
0: இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு பாயும் பொலி திரைப்படத்துலேருந்து.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோல சித்ராக்கா நல்ல பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்த நேயர் உங்களுக்காக தான் என்ன கேள்வியோட வரப்போறாங்க அப்படின்னு கேட்டுலாம்
2: கேட்டுடலாம் கேட்டுடலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? அம்புஜம் அம்பலவாணன். ஆமா, நீங்க கேள்வி கேக்குறீங்களா? கேளுங்க. ஆனா கொஞ்சம் செல்லுல பேசுறப்போ கொஞ்சம் கரெக்டா வச்சு பேசுங்க, எனக்கு காதுல விட்டு விட்டு கேக்குது. என்னமா கிட்ட இருக்குது? தாம்பூலம் கிட்ட இருக்குது, தாம்பூலம் தொட்டு பார்க்க முடியல. தாம்பூலம் பக்கத்துல இருக்கு ஆனா தொட்டு பார்க்க முடியலையாமே.
1: டைம் போட்டாச்சு.
2: இப்படிலாம் நீங்க இருக்க கூடாது லிசி, நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல, அதுக்குள்ள டைம் போட்டாச்சு. இப்படி சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ இருக்குதா? அம்புஜம் அம்பலவாணனம்மா
3: நம்ம உடம்புல உள்ளதுதான்.
2: நம்ம உடம்புல உள்ளதுதானா? தாம்பூலம் நம்ம உடம்புல உள்ளதுன்னு வேற சொல்றாங்களே. நம்முடைய முதுகா? முதுகுப்புறமா? கரெக்டா?
1: கரெக்டா அடிச்சாங்க. போங்க.
2: உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நான் சொல்லிடுறேன்.
3: என்ன
2: நான் சொல்றத நீங்க திருப்பி சொல்லணும். ஒரு 5 times சொன்னா போறோம். ஒரு 5 தடவைகள் நான் சொல்றத நீங்க அப்படி திருப்பி ரிப்பீட் பண்ணா போறோம். வேற எதுவும் ரொம்ப கஷ்டமா எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா? அப்பழம், இப்பழம், எப்பழம், பலாப்பழம்.
3: அப்பழம், இப்பழம், எப்பழம், பலாப்பழம்.
2: ஒரு 5 times சொல்லுங்க.
3: அப்பழம், எப்பழம், பலாப்பழம். அப்பழம், இப்பழம், எப்பழம், பலாப்பழம். அப்பழம், இப்பழம், எப்பழம், பலாப்பழம். அப்பழம், இப்பழம், எப்பழம், பலாப்பழம்.
2: சே, கரெக்டா சொல்லிட்டீங்க
1: அம்புஜம்மா.
2: அப்படி சும்மா ஃபாஸ்டா
1: சொல்லுங்க. அப்படினா ஈஸியான क्वेश्चन கொடுத்து ஈஸியான क्वेश्चन வாங்கி இருக்கீங்க. சூப்பர்மா.
2: நன்றி நன்றிமா. நன்றி
3: நன்றி
1: சித்ராக்கா. நீங்க வந்து எப்படி அவங்க க்ளூ கொடுத்த உடனே ஈஸியான ஒரு க்வெஸ்சனை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இல்லையா?
2: அவங்க ரொம்ப ஈஸியா நம்மகிட்ட கேக்குறப்ப நம்மள ஈஸியா கேட்டுட்டு
1: போயிடுவோம். நம்ம நேயர்கள்,
2: நம்ம நேயர்கள், நம்ம ஈஸியா கேட்காம போயிடும். யார் கேட்க போறோம்
1: இப்போ? அந்த சந்தோஷத்தோட ஒரு பாட்டு கேட்கலாம். இப்ப வந்துட்டு இருக்கு உங்களுக்காக ஆடுகளம் திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz. இது பொதியை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:43 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில நேர அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம். என்றென்று அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன்.
1: அம்பலவாணன் சார், கேள்வி கேட்க போறீங்களா முதல்ல நீங்க, இல்ல கேள்வி உங்களுக்கு அவங்க
2: நீங்க கேட்றீங்க? நீங்க கேட்றீங்க,
1: நீங்க முதல்ல
0: கேள்வி கேட்றீங்க அப்படினு சொல்றீங்க. சரி,
2: நீங்களே கேட்றீங்க. உங்களுக்கு அதாவது லேடிஸ் ஃபர்ஸ்ட்.
1: லேடிஸ் ஃபர்ஸ்ட்.
0: சரி,
1: எல்லாத்துல லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படினு சொல்றீங்க.
0: அம்பலவாணன் சார், நான் தான் உங்களுக்கு क्वेश्चन கேக்குறேன், சரிங்களா?
2: கேளுங்கம்மா, கேளுங்க.
0: சரி, நீங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு தொப்பி விக்கறீங்க. அந்த 40 செகண்ட்ல என்னைய தொப்பிய வாங்க வைக்கணும்.
2: சரி, வாங்க
0: வைக்கறேன். ரெடி?
2: ஏமா, அந்த தொப்பி வாங்கிட்டு போமா. விலை ரொம்ப மலிவான விலை தாம்மா. அதிகமாக
0: வீட்டில் நிறைய தொப்பிலாம் இருக்கு சார், வேண்டாம் சார்.
2: ஏமா, இருந்தாலும்மா 1000 ரூபாய் இந்த மாதிரி மாடல் கிடைக்காதுமா.
0: ஐயா, மாடலாம் முக்கியம் நம்மளுக்கு, பாருங்க தொப்பியோட பயன்பாடு தான் முக்கியம். தொப்பி எதுக்கு வைக்கிறோம்?
2: தொப்பி தலையில போட்டு அவ்வளவு குளிர்ச்சி இருக்குமா.
0: ஐயோ, குளிர இந்த வெயில எதுக்கு சார்? ஐயோ, வெயில்
2: எல்லாரும் இந்த வெயில் கண்டிப்பா குளிர் தேவையில்லை.
0: ஓ, தொப்பி, உங்க தொப்பி போட்டா குளிர்னு சொல்றீங்களா?
2: ஆமா, மண்டியில குப்பிய கவுத்த மாதிரி இருக்கும் அது.
0: ஐயோ,
2: பாக்க மாடல் நல்ல மாடல் அது, எல்லாரும் விரும்பக்கூடியதுமா.
0: அப்படியா சார்? நீங்க

0: தலையில ஒரு தொப்பியை வைங்க சார்.
1: ஆமா,
0: வெயில நின்னு தொப்பி
1: வித்துட்டு
0: இருக்கீங்க.
1: அழகு கிடைக்கும்.
0: ஓ,
1: தொப்பி வச்சு உங்களுக்கு உங்களுக்கு தொப்பி அழகு வேட்டா, உங்களுக்கு தொப்பி அழகு நான் சொல்லுவேன்.
0: ஓ,
1: அப்படிப்பட்ட அழகான தொப்பி இந்த தொப்பி. மலிவு
0: தொப்பி வைக்கிறனால இல்ல, உங்க தொப்பி வைக்கிறனால நாங்க அழகாவுமா, இல்ல நாங்க வைக்கிறனால உங்க தொப்பி அழகாகுதா?
1: நீங்க வச்சு உங்களுக்கு அழகு நல்லதானே, அழகுனா விலை கூட தான் செய்யும் உங்களுக்கு.
0: ஓஹோ,
1: வியாபாரம் கூட தான் செய்யும்.
0: சரி சரி சரி சார், நான் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் சார் வாங்கிக்கிறேன். அழகுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா,
1: சொல்லிட்டீங்க. ஆளுக்கு ரெண்டு தொப்பி.
2: ஆளுக்கு ரெண்டு தொப்பியா?
1: எப்போ போட்டுக்கலாமா? குளிர்ச்சியா இருக்கும்.
2: குளிர்ச்சி நல்லா குற்றாலம் அம்பலவடன் சார், ரொம்ப ஈஸியா நீங்க லிசி கிட்ட வந்து வித்துட்டீங்க தொப்பிய.
1: ரொம்ப ஈஸியா கேட்டீங்க, சந்தோஷம்.
0: நன்றிங்க. சொல்லுங்க உங்க கொஸ்டின் என்ன.
2: நீங்க கேள்வி
1: கேட்கணும். அரசர் காலத்துல ஒரு சொல், இந்த சொல் அரசர் காலத்துல பயன்படுத்துவாங்க.
0: சரி,
1: முதலத்தை எடுத்து விட்டால் எல்லா வீட்லயும் இருக்கும்.
2: முதல் எழுத்தை எடுத்துட்டா எல்லா வீட்லயும் இருக்கும்.
1: ஆமா, ரெண்டாயிரத்தை மட்டும் எடுத்து விட்டால் தங்குமிடம்.
0: தங்குமிடம்,
1: ஆமா. இப்ப சொல்லுங்க, மொத்தமே நாலு எழுத்து தான்.
2: மொத்தமே நாலு எழுத்து தான் இல்லையா?
1: ஆமா, அரசர் காலத்தை பயன்படுத்த சொல்லு, முதல் எழுத்தை எடுத்து விட்டா எல்லா வீட்லயும் இருக்கும், ரெண்டாயிரத்தை மட்டும் எடுத்து விட்டால் தங்குமிடம்.
0: தங்கும் இடம்,
1: இடம். அது எந்த அரசர் சொல்லி எனது, அரசர் காலத்தை பயன்படுத்த சொல்லி அது.
2: அரசர் காலத்துல பயன்படுத்த, அரசர் காலத்துல மட்டும்தான் பயன்படுத்தினாங்களா?
1: ஆமா, பயன்படுத்துவாங்க. ஆமா,
0: சரி. தங்குமிடம் அப்படின்னு சொல்றீங்களா,
2: எழுத்துகளையும் சேர்த்தா அது அரசர் காலத்துல மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையா? இப்ப அந்த சொல் வந்து உபயோகத்திலே இல்ல அப்படின்றீங்களா?
1: ஆமா, இப்ப பயன்படுத்த முடியாது. அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க அப்படி,
2: அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க.
1: ஆமா,
0: முதல் எழுத்து என்னன்னு
1: சொல்லலாமா
2: சார்? சரி, நீங்க உங்களுக்கு முதல் எழுத்து மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நினைக்கிறாங்க.
0: சொல்ல மாட்டாங்க
2: அப்படிங்கிற வார்த்தை இல்ல, மா அப்படிங்கிற எழுத்து சொல்லிருக்காங்க. மாங்கற எழுத்து சொல்லிருக்காங்க. ரெண்டாவது எழுத்து, மூணாவது.
0: டைம் முடிஞ்சிருச்சு.
2: அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சா?
0: அவங்க லைன்ல லைன் கிடைச்சல இருந்தே சொல்றாங்க. சரி சரி, என்ன சொல்
1: சொல்லிருங்களேன்.
2: தங்கக்கூடிய இடம் சொல்லிருந்தாமா?
0: அப்ப வீடு, குடில், இந்த மாதிரி யோசிச்சுட்டு
1: இருந்தோம்.
2: ஓ, நாங்க எங்களை அப்படி குழப்பறதுக்காண்டி நீங்க இப்படி வார்த்தையை சொல்லிருக்கீங்க.
1: மகுடம், குடம், மடம்.
2: மகுடம், குடம்,
1: குடம் எல்லா வீட்லயும் இருக்கும்ல?
2: குடம் எல்லாருமே
1: இருக்கும், எல்லா வீட்லயுமே சொன்னேன்.
2: இப்ப கூட குடம் இருக்கிறது இல்லையே, எல்லாரும் வீட்லயும் ஆர்வம் போட்டிருக்காங்க. எங்க வீட்ல எல்லாம் இல்ல,
1: இருக்க
0: விளையாட்டுல நம்மள திணறடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம அடுத்த நேர சந்திக்கலாம். நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, அ அ இ இ திரைப்படத்துல இருந்து.

0: நேரம் 4:52. பொதிகை தும்பி கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில நீர் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா. சங்கரன் கோயில் இருந்து கோட்டியப்பன்
1: சார். சங்கரன் கோயில் இருந்து கோட்டியப்பன்.
0: கோட்டியப்பன் சார்,
1: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷம்ங்கய்யா. சரி, நீங்க இப்ப வந்து சித்ரா அக்காவுக்கு கூட தான் உங்களுக்கு கொஸ்டின் நீங்க கேட்க போறீங்களா? அக்கா கேட்க சொல்லவா?
2: நான் ஒரு நாலு எழுத்து வார்த்தை.
1: அதில் முதல் எழுத்து வந்து ஓர் எழுத்து ஓர் மொழி, அதாவது உடலுடைய ஒரு உறுப்பை குறிக்கும், நம்முடைய உடலில் ஒரு உறுப்பை குறிக்கும். சரியா? அதில் ரெண்டாவது எழுத்தையும் மூணாவது எழுத்தையும் விட்டுட்டு முதல் எழுத்தையும் நான்காவது எழுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா தினத்தை குறிக்கும். தினத்தை குறிக்கும். சரியா? சரி, முதல் எழுத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா புதல்வியை குறிக்கும். உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல் எழுத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி மூணு எழுத்துக்களும் சேர்ந்துச்சா அப்படின்னா புதல்வியை குறிக்கும். புதல்விய குறிக்கும். சரியா? சரி, மொதல் ரெண்டு எழுத்தையும் விட்டுட்டு கடைசி ரெண்டு எழுத்தை மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பனைமரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கும்.

0: இவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
1: ஈஸியாக சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன் கொடுத்துட்டு.
0: கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லல, வெறும் நாலு எழுத்து வார்த்தை தானே சொல்லியிருக்கேன்.
1: ஆனால்
2: மாதிரி இருக்கு
0: இல்லை, இது ஒன்று உங்களுக்கு ஈஸியாக.
1: சரி சார், உங்களுக்கு க்வெஸ்சனை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாலு எழுத்து வார்த்தை தான் அக்கா. கரெக்டாக
0: கரெக்ட், நான்கு எழுத்து வார்த்தை தான். முதல் எழுத்து வந்து ஓர் எழுத்து ஓர் மொழி, அந்த முதல் எழுத்துக்கு மட்டுமே ஒரு
1: அது உறுப்போடைய
0: ஒரு உடலுடைய ஒரு உறுப்பு
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது அடுத்த மூன்று எழுத்துக்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா புதல்வியை குறிக்கும். இரண்டாவது மூன்றாவது நான்காவது எழுத்துக்கள் சேர்ந்துச்சுன்னா புதல்வியை குறிக்கும். இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன் சரியா? முதல் எழுத்தும் நான்காவது எழுத்தும் சேர்ந்துச்சுன்னா தினத்தை குறிக்கும் சரியா? நாலு எழுத்து வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். இருதயம்னா உடலோட உறுப்புன்னு சொல்லலையே நான், முதல் எழுத்து மட்டும் உடலுடைய ஒரு உறுப்பு அவ்வளோதான். இது வந்து ஒரு தெய்வத்தினுடைய பெயரை குறிக்கும் அப்படி வச்சுக்கோங்களேன். முப்பெரும் தேவியரில் ஒருத்தங்க. இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்னால் எப்படி சொல்ல எனக்கு தெரியல,
1: தர முடியாது.
0: எப்படி கடைசி ரெண்டு எழுத்தும் வந்து பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், ரொம்ப எல்லாருமே ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பொருள் கடைசி ரெண்டு எழுத்தும். டைம் எல்லாம் போட்டிருக்கீங்களா?
1: ஆமாம் கோட்டியப்பன் சார், யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
0: ரொம்ப
2: சரி, கடைசி ரெண்டு எழுத்து
0: சொல்லிடுவா. நாமகள்,
1: நாமகள்னு சொல்லியிருக்க,
0: நாமகள் சரஸ்வதிக்கு இன்னொரு பேரு நாமகள். நா அப்படின்னா நாக்கு, நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி, நா அப்படின்னா நாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த ஒரு எழுத்தை விட்டுட்டு மிச்சம் மூணு எழுத்து மகள், புதல்வி சொன்னேன் இல்லையா, அது வந்து மகள். அதுக்கு அப்புறகு முதல் எழுத்தையும் நாலாவது எழுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா தினம்னு சொன்னேன், நாள். நாள் அப்படின்னா தினம் அப்படின்னு அர்த்தம். கடைசி ரெண்டு எழுத்து எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். கடைசி ரெண்டு எழுத்து மட்டும் கல், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன் கோட்டியப்பன் சார், அதனால தான் உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கவே செஞ்சேன்.
2: கல்லை நினைக்கல நான் வந்து, சரி கல் வந்து அது வந்து போதை பொருளா, அதனால சரி அது வராதுன்னு நினைச்சேன்.
0: குளம்னு முடியறதா? நாகல் குளம், குருவி குளம், அப்புறம் என்ன குளம் முடியுது? நானே யோசிக்கதான் செய்யணும் உங்களுக்கு. நாகல் குளம், குருவி குளம், கரடி குளம், இன்னும் ஒரு ஊரு,
1: நாகம்,
0: கரடி குளம், சம்பங்குளம். என் கடையம் பக்கத்துல இருக்கு இல்லையா, சம்பன் குளம் சொல்லுவாங்க இல்லையா,
2: பெரிய குளம்னு கூட சொல்லலாம்,
0: பெரிய சொல்லலாம். சரி, இருந்தாலும் நீங்க கேட்டதுக்கு நானும் நாலு சொல்லிட்டேன், சரிதானா? நன்றி நன்றி கோட்டியப்பன், ரொம்ப அருமையா கலந்துகிட்டீங்க. நன்றி நன்றி.
1: ஆமா நீங்க தான் நிறைவான நேயர் தான்.
0: 4:58 தொட இருக்குது.
1: நன்றிங்க,
2: அடுத்த வாரம் தவசுக்கு வந்துருங்க எல்லாரும் எங்க ஊருக்கு,
0: கண்டிப்பா வந்துடும்.
1: இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் எல்லா நேயர்களுமே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு சூப்பராக விளையாடினாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து யாரெல்லாம் பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னா, காரக்குறிச்சி கிருஷ்ணன், பிஎம் சத்ரம், அம்புஜம் அம்பலவாணன், குற்றாலம் அம்பலவாணன். யாரெல்லாம் நம்மளுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பரமக்குறிச்சி சுகன்யா, திருநெல்வேலி ராஜாத்தி, சங்கரன் கோவில் கோட்டியப்பன், எல்லா நேயர்களுக்குமே நன்றிகள். நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன், மற்றும்
0: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
1: நன்றி நேர்களே.

தகவல்களோடு நீங்கள் திரை இசையை கேட்டு ரசிக்கலாம். 8:05 கொக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 9443607 94. இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர், விருப்ப பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. உங்களுடைய விருப்ப பாடல் நம்ம நிலைப்பண்பலை 102.6 வந்துகிட்டே இருக்குது. இணைவிடா இசை மலையில் நினைனோம் அப்படின்னா இன்னைக்கு இரவு 9 மணிக்கு நம்ம நிலைப்பண்பலைக்கு வாங்க. சூப்பரான திரை இசை பாடல்களோடு இணையலாம். இனி கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில். அதனைத் தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வீணாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். லக்கடாங் மஞ்சள் சாகுபடி 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோத்த நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களை, நேரம் 5:03. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில 2019 வெளிவந்த திரைப்படங்கள் இருந்து திரைப்பட பாடல்களும் திரை தகவல்களும் கேட்க இருக்கிறோம். மாச ஆரம்பித்த படம் அப்படின்னா விஸ்வாசம் திரைப்படத்தை சொல்லலாம். டிரெக்டர் சிவா அவர்களுடைய இயக்கத்தில் அஜித் குமார், நயன்தாரா வந்து லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க இந்த மூவியில். ஃபேமிலி ஆடியன்ஸில் இருந்து அஜித் ஃபேன் வரைக்கும் எல்லார் ஹார்ட்டையும் டச் பண்ணி வின் பண்ண படம்னா இந்த விஸ்வாசம் சொல்லலாம். அஜித்துக்கு ஜோடியாக வந்து நயன்தாரா அவர்களோட மகளாக வந்து அனிகா சுரேந்தர் வந்து நடிச்சிருப்பாங்க. வில்லனாக வந்து ஜகபதி பாபு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க.

கதை பார்த்தீங்கன்னா, தூக்குதுறை அப்படின்னு ஒரு வில்லேஜ் லீடர் தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. பல வருஷங்களுக்கு அப்புறமா தன்னோட மனைவி மகளை சந்திக்க அப்புறம் என்ன நடக்குது, ஒரு அப்பாவோட பாசம் எவ்வளோ பெரிய சக்தி அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். பெஸ்ட்டு சீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஜித் வந்து பல வருஷம் அப்புறமா தன்னோட மகளை வந்து முதல் முறையாக சந்திக்கிற அந்த காட்சி, அந்த சீனில் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இல்லாமல் ஒரு சாதாரண அப்பாவாக அவர் காட்டுற அந்த எமோஷன்ஸ் வந்து தேட்டர்லேருந்து நிறைய பேரை கண் கலங்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து மகளை காப்பாற்றுறதுக்காக அஜித் வந்து பண்ணுற ஃபைட் சீனுமே செம்ம குஸ்பம் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் இருந்தாலும் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாதர்ஸோட லவ் எப்படி இருக்கும், ஒரு அப்பா தன்னுடைய மகள்கிட்ட காட்டுற அந்த அன்பை வந்து ரொம்ப ரொம்ப முழுமையாக அப்படியே காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அதோடு இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க டி இமான். அதுலேயும் கண்ணான கண்ணி அப்படிங்கிற பாடல் பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் எமோஷ்னல் ஹிட்ஸில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டு, அடிச்சு தூக்கு அப்படின்ற பாட்டும் நல்ல ஃபாஸ்ட் பீட் சாங்கு, இதுவுமே ரசிகர்கிட்ட நிறைய வரவேற்பு பெற்றது. விசுவாசம் வந்து 2019 மிகப்பெரிய வசூல் சாதனை படித்த தமிழ் திரைப்படங்களில் ஒன்றாக அமைஞ்சிச்சு. டி இமான் இந்த படத்துக்காக தேசிய திரைப்பட விருது நேஷ்னல் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் இவங்களுக்கு கிடச்சிது, சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது. அதோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டல் பெர்ஃபார்மன்ஸால் நடிகர் அஜித் அவங்க வந்து ரசிகர்களால் கவரப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான திரைப்படங்க, ஆக்ஷன், எமோஷன், ஃபேமிலி, சென்டிமெண்ட், மியூசிக் இப்படி நாலும் சேர்ந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் விசுவாசம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் அந்த கண்ணான கண்ணி பாட்டை கேட்டலாமா?

படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 2019 ஆம் ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்கள் வந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுட்ருக்கோம். நேரம் 5:11. அடுத்த படம் 2019 ஆம் ஆண்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விண்டேஜ் ஸ்டைலில் ரசிகர்களை கொண்டாட வச்ச படம் தாங்க பேட்டை. டிரெக்டர் கார்த்திக் சுப்பராஜ் உங்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா, சசிகுமார், பாபி சிம்கா இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பழைய ஸ்டைலில் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு ரசிகர்கள் வந்து செம்ம செலிப்ரேஷன் பண்ண படம் தான் இந்த பேட்டை திரைப்படம். கதை பார்த்தீங்கன்னா, காளி அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் வார்டன், ரொம்ப கூலாக ஃபன்னாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பாஸ்ட் இருக்குது. ஹாஸ்டலில் மாணவர்களுக்காக அவரை நிற்கிற அந்த விதம், அதுக்கப்புறமா அவருடைய பழைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வர்றது, அதுக்கு பிறகு நடக்கிற ஆக்ஷன், இதெல்லாமே இந்த படத்தோட ஹைலைட்னு சொல்லலாம். பெஸ்ட்டு சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டலில் மாணவர்களை வந்து ரவுடிஸ் தொந்தரவு பண்ணும்போது காளி ஒரே ஸ்டைலில் என்ட்ரி கொடுத்து யாருக்கும் பயப்படாமல் நியாயத்துக்காக நிற்கிற அந்த காட்சி, ரஜினிகாந்த் அவர்களோட பாடி லாங்குவேஜ், அப்படியே நடந்து வர்ற அந்த ஸ்டைலு, டைலாக் டெலிவரி, இதெல்லாமே தியேட்டரில் ரசிகர்களை விசில் அடித்து கொண்டாட வச்சுது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, காமெடிக்கும் இந்த படத்தில் பஞ்சமே இருக்காது. காமெடியை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் யோகி பாபு அவர்களுக்கும் இடையில் நடக்கிற அந்த கேஷுவலான கான்வர்சேஷன் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காளி இவர் பழகிற அந்த விதம், அவரோட டைமிங், இன்னசென்டான எக்ஸ்ப்ரெஷன் ஆடியன்ஸை சிரிக்க வச்சுச்சுங்க. காமெடியும் மாஸும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டு. மரண மாஸ் அப்படிங்கிற பாடல் வந்து திரும்ப திரும்ப ரசிகர்கள்கிட்ட போட்டு ரசிக்க வச்ச படம். அதே மாதிரி இந்த இளமை திரும்புதே அப்படிங்கிற மெலோடி சாங்குமே ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அனிருத் செம்ம மாஸ் ஃபீலிங் கொடுத்துருப்பார், அப்படியே தெரிக்க விட்டுருப்பார். நீங்கள் அழக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த கிளைமேக்ஸ்லலாம் அப்படி அழுக வர்ற மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக்குமே கொடுத்துருப்பார். இப்போ நாம் வந்து இளமை திரும்புதே அப்படிங்கிற பாடல் கேட்கலாம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
5: மேகம் பூவாய் தூவும்.
4: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
5: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
4: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
6: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
4: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
7: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
4: என்ன இசை மழையா?
8: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
4: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
7: இது 102.6.

நேரம் 5 மணி 18 நிமிடம் ஆயிட்டிருக்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2019 ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்கள் வந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா 2019 தியேட்டரை செலிப்ரேஷன் மோடுக்கு கொண்டு போன இன்னொரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னா பிகல் சொல்லலாம். டிராக்டர் அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் வந்து

கப்பல் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அவங்க கூடவே நயன்தாரா, கதிர், இந்துஜா, அம்ரிதா, ரெபேகா, ஜான், வர்ஷா இப்படி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. நிறைய அறிமுக நடிகைகளையுமே இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும். ஃபுட்பாலை வந்து மையமாக வச்சு உமனோட எம்பவர்மெண்ட்டை ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன படம் தாங்க இது. கதை பார்த்திங்கன்னா, மைக்கேல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் வந்து ஃபுட்பால் பிளேயர், சில காரணங்களால் ஃபுட்பாலிருந்து விலகினாங்க. பெண்கள் வந்து அவங்க வந்து பின்னாடி பெண்கள் கால்பந்து அணிக்கு கோச்சாகவும் வராங்க. ஆரம்பத்தில் அவர் யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் அந்த டீமுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவங்களோட கனவை எப்படி நனவாக்குறாரு அப்படிங்கிறது தான் கதை. இதில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சீன் அப்படின்னு சொன்னால், ஃபுட்பால் டீமில் இருந்த ஒரு ஒரு பொண்ணுக்கும் மைக்கேல் வந்து தன்னம்பிக்கை கொடுக்குற அந்த சீன்ஸ், நீங்கள் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு பண்ணுற அந்த மோட்டிவேஷன் டைலாக்குக்கு தியேட்டரில் பெரிய கைத்தட்டல் கிடச்சிச்சு. அதே மாதிரி ராயப்பன் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக், அதுலேயும் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்

இருந்த ஒரு ஒரு பொண்ணுக்கும் மைக்கேல் வந்து தன்னம்பிக்கை கொடுக்குற அந்த சீன்ஸ், நீங்கள் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு பண்ணுற அந்த மோட்டிவேஷன் டைலாக்குக்கு தியேட்டரில் பெரிய கைத்தட்டல் கிடச்சிச்சு. அதே மாதிரி ராயப்பன் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக், அதுலேயும் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரசிகர்களை செம்ம விசில் அடிக்க வச்சிச்சுங்க. எப்படின்னா காமெடிக்கும் இந்த திரைப்படத்தில் பஞ்சமே இல்லாத மாதிரி, காமெடியை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து வர்ற அந்த சீன் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக போகும். ட்ரைனிங் டைமில் வந்து பிளேயர்ஸ் கூட நடக்கிற அந்த ஃபன் மூமெண்ட்ஸ், யோகி பாபு டைமிங்கில் சீரியஸான ஒரு ஸ்டோரிக்கு நடுவில் ஒரு நல்ல ரிலீஃப் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இசை பற்றி சொல்லவே வேண்டாம், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் சிங்கப்பண்ணே அப்படிங்கிற பாட்டு வந்து பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஆந்தம் மாதிரி மாறிடுச்சுங்க. வெறித்தனமான அந்த ஒரு பாட்டை வந்து எப்படியோ கேட்டதுமே அப்படி நம்மளுக்குள்ளால் ஒரு எனர்ஜி வர்ற மாதிரி ஒரு சாங், அதே மாதிரி வெறித்தனம் பாட்டு. இப்படி வந்து சாங்குமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம சிங்கப்பண்ணே பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:27. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2019 வெளிவந்த திரைப்படங்களும் திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 2019 ரிலீஸ் ஆகி ரசிகர்களையும் விமர்சகர்களையும் ஒரே நேரத்தில் ஆச்சரியப்படுத்துகிற படம் அப்படின்னா அசுரன் திரைப்படம் சொல்லலாம். டிரெக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ், மஞ்சு வாரியர், பசுபதி, கென் கருணாஷ் இப்படி எல்லாரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா எழுத்தாளர் பூமணி அவங்க எழுதிய வெக்கை அப்படிங்கிற நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த அசுரன் திரைப்படம். கதை பார்த்திங்கன்னா சிவசாமி அப்படிங்கிற எளிமையான ஒரு விவசாயி தன்னோட குடும்பத்தை வந்து அமைதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் நிலப்பிரச்சனை, ஜாதி மோதல், குடும்பத்துக்கு வர ஆபத்து இதெல்லாம் தாண்டி தன்னோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இது ஒரு ஆக்ஷன் மூவி மட்டும் இல்லை, குடும்பத்தோட போராட்ட கதைன்னு கூட சொல்லலாம். பெஸ்ட்டு சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் வந்து தன்னோட மகன்கிட்ட வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு டைலாக், கோபத்தை விட கல்வி தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்கிற அந்த எமோஷ்னல் சீன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பாராட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் இளமையான சிவசாமியான தனுஷ் வர அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து குடும்பத்துக்காக போராடுற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து வந்திருப்பார். ஆனால் இளமையான ஒரு கெட்டப்பில் வரும்போது ரொம்பவே வித்தியாசமாக வந்திருப்பார். என்ன அப்படின்னா இந்த கிளைமேக்ஸ்க்கு பிறகு தியேட்டர் ஃபுல்லாக ஒரு சில நொடிகள் வந்து அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்தால் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அப்படி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு வியந்து பார்த்துட்டு இருந்த மாதிரியான ஒரு திரைப்படங்க. இன்னும் படம் முழுக்க பார்த்திங்கன்னா சீரியஸான ஒரு டோனில் இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து தனுஷ் அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தினரோடு சேர்ந்து பேசுகிற சில இயல்பான காட்சிகள், கிராமத்து வாழ்க்கை இதெல்லாமே ரசிகர்களால் ரசிக்கப்பட்டுச்சு. அந்த சின்ன சின்ன நகைச்சுவை தருணங்களால் தான் பின்னாடி வர அந்த எமோஷ்னல் சீன் வந்து இன்னுமே வலிமையாக உணரப்பட்டுச்சு. இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருந்தாங்க ஜிவி பிரகாஷ் அவர்கள். பொல்லாத பூமி அப்படிங்கிற பாடல் வந்து ரசிகர்கள்கிட்ட நல்ல வர

வியர்ப்பை பெற்றுச்சு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ஒவ்வொரு சீனுக்கு சீன் உயிர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதோட அவார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுரன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதோட தனுஷ் அவர்களுக்கு இந்த படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதும் கிடச்சிச்சு. நேஷ்னல் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டுமே தனுஷ் அவர்களுக்கு கிடச்சிச்சு. அதோட வெற்றிமாறன் அவங்களோட டிரெக்ஷனுமே இந்த படத்தோட கதையும் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றுச்சு. இந்த படத்துக்காக தனுஷ் அவர்கள் வந்து இளம் வயது கதாபாத்திரத்துலேயும் வயதான அப்பா கதாபாத்திரத்துலேயும் உடல் மொழி, குரல், தோற்றம் எல்லாத்தையும் மாற்றி செம்மையாக நடிச்சிருப்பாங்க. இதுவே வந்து ரசிகர்கிட்ட ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்து. இதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நாம் அந்த படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேரம் 5:37 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிஎஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கு நிகழ்ச்சியில் 2019 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரைத்தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த படம் என்ன அப்படின்னா, 2019 என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லைங்க, சொசைட்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்த படம் தான் நேர்கொண்ட பார்வை. டிரெக்டர் ஹெச் வினோத் அவருடைய இயக்கத்தில் அஜித் குமார் வந்து லீட் ரோல் நடிச்சிருந்தாங்க. அவங்க கூடவே சித்தார்த், ஸ்ரீநாத், அபிராமி வெங்கடாச்சலம், ஆண்ட்ரியா, ரங்கராஜ் பாண்டே, வித்யா பாலன் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்த பிங்க் படத்தோட தமிழ் ரீமேக் தான். ஆனாலும் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் நேர்கொண்ட பார்வை. கதை பார்த்திங்கன்னா, 3 பெண்கள் வந்து தங்களை தற்காத்துக்குள்ள ஒரு சம்பவத்தில் சிக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு மேலே தவறான குற்றச்சாட்டுகள் வருது. அந்த நேரத்தில் வழக்கறிஞர் பாரத் சுப்பிரமணியமான அஜித் அவர்கள் வந்து அந்த பெண்களுக்காக கோர்ட்டில் வந்து எப்படி போராடுறாரு அப்படிங்கிறது தான் கதை. இது ஒரு கோர்ட் ட்ராமா மட்டும் இல்லை, பெண்களோட உரிமை மரியாதை இதெல்லாம் பற்றி பேசுகிற ஒரு பவர்ஃபுல்லான படம். இதோட பெஸ்ட்டு சீன் கேட்டிங்கன்னா, கிளைமேக்ஸில் வந்து இந்த கோர்ட் சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பொண்ணு வந்து நோன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் நோ தான் அப்படின்னு வாதாடுற அந்த காட்சி, அந்த டைலாக்கு தியேட்டரில் கைத்தட்டல் நிற்கவே இல்லைங்க. அதே மாதிரி பெண்களோட கேரக்டரை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமுமே ஆடியன்ஸ்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா சீரியஸ் சப்ஜெக்டை பேசுகிறதால காமெடி ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அஜித் அவங்களுக்கும் வித்யா பாலனுக்கும் இடையில் நடக்கிற சின்ன சின்ன அந்த ஃபேமிலி கான்வர்சேஷன், அவரோட காம் நேச்சர், இதெல்லாம் வந்து ஒரு லைட் ஃபீல் கொடுத்துச்சு. அந்த காமெடி மாதிரி அந்த ஆடியன்ஸ்கிட்ட ஒரு எமோஷ்னல் கனெக்டையும் இது வந்து உருவாக்கிச்சு. சாங்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா, யுவன் சங்கராஜா வந்து இசையமைச்சிருந்தாங்க இந்த படத்தில். வானில் இருள் அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றுச்சு.

0: அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் கோர்ட் சீனில் வந்து டென்ஷனை வந்து ரொம்ப அழகாக எவால்வேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நேர்கொண்ட பார்வை இந்த திரைப்படம் விமர்சகர்களிடமும் ரசிகர்கிட்டையும் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. குறிப்பாக அஜித் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸும் வினோத் அவர்களோட டிரெக்ஷனுக்கும் பாராட்டுகள் கிடச்சிச்சு. சோஷியல் மெசேஜ் வந்து கமர்ஷியல் சினிமாவோட பேலன்ஸ் பண்ணி சொன்ன ஒரு முக்கியமான திரைப்படத்தில் இதுவும் ஒன்றுங்க. இப்போ நாம் அந்த திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலுக்கு முன்னதாக விளம்பரம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 5:46. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 2019 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுட்ருக்கோம். அடுத்த படம் என்ன அப்படின்னா, 2019 ஃபேமிலி ஆடியன்ஸோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இடம் பிடிச்ச படங்க இது, நம்ம வீட்டுப்பிள்ளை. டிரெக்டர் பாண்டிராஜ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோவாகவும் அனு இமானுவேல் ஹீரோயினாகவும் நடிச்சிருந்தாங்க. இவங்களோட கூட ஐஸ்வர்யா ராஜேஷ், பாரதி ராஜா, நடராஜன், சுப்பிரமணியம், சூரி, சமுத்திரகனி இந்த மாதிரி நிறைய பேர் முக்கிய கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாங்க. குடும்ப உறவுகள், அண்ணன் தங்கை பாசம்தான் இந்த படத்தோட ஹைலைட். கிராமத்து வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப அழகாக கலந்த ஒரு ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட் திரைப்படம்னு சொல்லலாம். கதை பார்த்திங்கன்னா, அரும்பொன் அப்படிங்கிற கேரக்டரில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு தன்னோட குடும்பத்துக்காகவே வாழ்கிற ஒரு நபராக நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக தன்னோட தங்கையை வந்து உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு அண்ணன். குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், உறவுக்கு உள்ள வர்ற விரிசல்கள், அதெல்லாம் அவர் எப்படி சரி பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இது ஒரு மாஸ் படம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்தோடும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எமோஷ்னல் மூவின்னு சொல்லலாம். பெஸ்ட்டு சீன்னா, அவர் தன்னோட தங்கிக்காக வந்து அரும்பொன் எல்லாருக்கும் எதிராக நிற்கிற அந்த காட்சிகள், குறிப்பாக கிளைமேக்ஸில் வந்து குடும்பத்தோட ஒற்றுமையை காப்பாற்றுறதுக்கு அவர் பேசுகிற அந்த எமோஷ்னல் டைலாக்குகளும் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டும் தியேட்டரில் இருந்த பலரை கண் கலங்க வச்சுச்சுங்க. பாரதி ராஜா அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் சேர்ந்து வர அந்த ஃபேமிலி சீன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இயல்பாகவே இருந்துச்சு. காமெடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சூரி அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் சேர்ந்து வர அந்த சீன் வந்து செம்ம ஃபன்னாக தான் இருந்துச்சு. கிராமத்தில் நடக்கிற அந்த சின்ன சின்ன சம்பவங்கள், சூரி அவர்களோட டைமிங் காமெடி, சிவகார்த்திகேயன் அவர்களோட கவுண்டர் டைலாக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை ரொம்ப சிரிக்க வச்சுச்சு. சீரியஸ் எமோஷன்ஸுக்கு நடுவில் இந்த காமெடி சீன் நல்ல ரிலீஃப் கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க டி மாணவர்கள். உன் கூடவே பிறக்கணும் அந்த பாட்டாக இருக்கட்டும், மயிலாஞ்சி பாடலாக இருக்கட்டும், காந்தக்கண்ணில் ஹி அந்த பாடலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் சாங்காக கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் அண்ணன் தங்கை பாசத்தை ரொம்ப ஆழமாக வெளிப்படுத்திய பாடலாக இதில் வந்து பாடல்கள் அமைஞ்சிருந்துச்சு. இப்போ நாம அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

என்னடா தங்க,

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

2019 ஒரு ஹீரோயின் ஓரியன்டான மூவி அப்படின்னு வந்துச்சுன்னா ராட்சசி திரைப்படத்தை சொல்லலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ரசிகர்கள்கிட்டையும் விமர்சகர்கள்கிட்டையும் பெரிய வரவேற்பு பெற்ற திரைப்படங்க. டிரெக்டர் கௌதம் ராஜ் இயக்கத்தில் ஜோதிகா வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. கமர்ஷியல் எலமெண்ட்டை விட கல்வியோட அவசியத்தை வந்து ஒரு ஆசிரியரோட அர்ப்பணிப்பையும் மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் திரைப்படம்னு கூட இதை சொல்லலாம். கதை பார்த்திங்கன்னா கீதாராணி அப்படிங்கிற அரசு பள்ளியோட ஹெட்மிஸ்ட்ரஸாக ஜோதிகா வராங்க. பல வருஷங்களாக அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு

பள்ளியை வந்து பொறுப்பேற்கிறாங்க, ஹெட்மிஸ்ட்ரஸாக பொறுப்பேற்கிறாங்க. ஒழுக்கம், தரமான கல்வி, மாணவர்களுடைய எதிர்காலம், இதுக்காக பல எதிர்ப்புகளையும் தாண்டி அவங்க எப்படி போராடுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஒரு நல்ல ஆசிரியர் நினச்சா ஒரு பள்ளியே மாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு அழகான திரைப்படம். பெஸ்ட்டு சீன்னு சொன்னால், பள்ளிக்கு முதல் நாளே கீதாராணி ஸ்ட்ரிக் ரூலை கொண்டு வர்ற அந்த காட்சி. ஆசிரியர்களும் மாணவர்களும் ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி அடைஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றத்தோட நல்ல பலன் வந்து தெரிய ஆரம்பிக்குது. கிளைமேக்ஸில் வந்து மாணவர்களோட முன்னேற்றத்தை பார்த்து அவங்க பெருமைப்படுற அந்த சீனு ஆடியன்ஸ் வந்து நெகிழ வச்சுச்சுன்னு சொல்லலாம். அதோடு அங்கே வேலை பார்க்குற ஆசிரியர்கிட்ட நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னதே எல்லாரும் தெரிச்சு ஓடுற அந்த சீனுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஒரு சூப்பர் திரைப்படங்க. இப்போ நாம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இந்த ராட்சசி திரைப்படத்திலேருந்து நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களுக்கு கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். நன்றி நேர்களே.

பேசுபவர் லக்ஷ்மி ராகவன். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். லகாடாங் மஞ்சள் சாகுபடி 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க இருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. நேரம் 6:03 நீங்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. மாற்றங்களை கற்றுக்கொள், யாரிடமும் விவாதம் செய்யாதே. வாழ்வது சில காலம்தான், நடப்பது நடக்கட்டும்.

தோல்வி எனும் நோயை அழிக்க தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் தான் சிறந்த மருந்து. அது உங்களை வெற்றியாளராக மாற்றும். நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6 இல்.

நேரம் 6:12 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். பக்தி மாலை நிகழ்ச்சி நிலை பண்பலை 102.6. நீ தேர்ந்தெடுத்த இலக்கு பெரிது, நீ கண்ட கனவு பெரிது, நீ கொண்ட லட்சியம் பெரிது. துணிந்து செயல்படு, உனக்கான கிரீடத்தை பெற்றுக்கொள்.

சரியான தருணத்திற்காக காத்திருக்காதீர்கள். கிடைக்கின்ற தருணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6 இல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
2: வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம். அந்த தகுதி தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடலே.

கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்துவிடும். நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6.

நேரம் 6 மணி 30 நிமிடங்கள். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலைப்பண்பலை 102.6 நம்மை சுற்றி நிகழ்ச்சியில். திருநெல்வேலி கல்வி அறக்கட்டளையில் உறுப்பினராக இணைந்து மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு பங்களிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஏஎஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் திறமையும் கல்வியில் ஆர்வமும் இருந்தும் பொருளாதார காரணங்களால் பள்ளி மற்றும் உயர்கல்வியை தொடர சிரமப்படும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் தொடர்ந்து சிறப்பாக கல்வி கற்கவும் அவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தவும் திருநெல்வேலி கல்வி அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. தற்போது அந்த பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்விக்கு உதவும் பொருட்டு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தற்போது உயர் பதவிகளை வகிக்கும் முன்னாள் மாணவர்கள், தனியார் நிறுவனங்கள், கல்வி ஆர்வலர்கள் திருநெல்வேலி கல்வி அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்வதற்கு விருப்பம் தெரிவிப்பவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக தொலைபேசி எண்ணான 9042140314 அப்படிங்கிற எண்ணிலோ மின்னஞ்சல் முகவரியான aseectioentnva6@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தங்கள் சுய விவரங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இதில் உறுப்பினராவதற்கான தகுதி 18 வயதிற்கு மேலுள்ள அனைவரும் உறுப்பினராக தகுதியுள்ளவர்கள். உறுப்பினர் நுழைவு கட்டணம் 1,00,000 ஆகும். இதை புதிய உறுப்பினர்கள் பிரதி வருடம் மார்ச் 31 செலுத்த வேண்டும். சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆண்டு சந்தா கட்டணம் ₹5,000 பிரதி வருடம் மார்ச் 31 செலுத்த வேண்டும். சந்தா தொகை செலுத்தாத உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவர். அரசு முறை அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் நுழைவு கட்டணம் ஆண்டு சந்தா செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறுவர். இந்த விவரங்களுடன் கல்வி அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்வதற்கு விருப்பத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீங்கள் சந்திப்பு ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து சுரேஷ் பீட்டர்ஸ் இசையில் மனோ சுஜாதா மோகன் குரல்களில்

நேரம் 6:38 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். நிலைப்பண்பலை 102.6 நம்மை சுற்றி. தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்காக சிறப்பு முகாம்கள் மாவட்டந்தோறும் நடத்திடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் வருகின்ற 25/7/2026, 1/8/2026, 8/8/2026 மற்றும் 16/8/2026 சனிக்கிழமை ஆகிய நாட்களில் நடத்தப்படுகிறது. 25/7/2026 அன்று மானூர் வட்டத்திற்கு தாளையூத்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலும், 1/8/2026 அன்று அம்பாசமுத்திரம் வட்டத்திற்கு அம்பாசமுத்திரம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலும், 8/8/2026 அன்று நாங்குநேரி வட்டத்திற்கு நாங்குநேரி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலும், 16/8/2026 அன்று ராதாபுரம் வட்டத்திற்கு ராதாபுரம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலும் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் கீழ் தூய்மை பணியாளரின் மகன் மகள்களுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம், இயற்கை மரண உதவித்தொகை, விபத்து மரண உதவித்தொகை, ஏனைய காயங்கள் ஏற்பட்டு சரி செய்ய இயலாத நிலைமைக்கு உதவித்தொகை போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. தூய்மை பணியாளர்கள் புதிய உறுப்பினராக பதிவு செய்வதற்கு புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டைகள், ஆதாருடன் இணைத்த அலைபேசி எண், பணிபுரியும் இடத்தின் பணிச்சான்றிதழ் போன்ற ஆவணங்களுடன் கலந்து கொள்ளலாம். இந்த நாட்களில் நடைபெறும் சிறப்பு முகாமில் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐயஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன், திப்பு, கார்த்திக், சுஜாதா மோகன் குரல்களில்

தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி. தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் புதியதாக உறுப்பினர்களை சேர்த்தல். நலவாரியத்தில் உறுப்பினர்களை பதிவு செய்யப்படாமல் உள்ள தூய்மை பணியாளர்களை புதியதாக பதிவு மேற்கொள்ள சிறப்பு முகாமல் நடைபெறவுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜனேஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த முகாமானது 25/7/2026 அன்று தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும், 1/8/2026 அன்று தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும், 8/8/2026 அன்று தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும், 16/8/2026 அன்று தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், விளாத்திக்குளம் வருவாய்

ஊராட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெறவுள்ளது. எனவே தூய்மை பணிபுரியும் பணியாளர்கள் உரிய ஆவணங்களுடன் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஜே ஜெய் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில், வைரமுத்து வரிகளில், ரேஷ்மி குரலில்.

திருநெல்வேலி பேட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2023 ஆண்டிற்கான பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கு 14 தொழிற்பிரிவுகளில் ஓராண்டு இரண்டு படிப்புகளுக்கு 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் பயின்ற மாணவ மாணவிகள் பயிற்சிக்கு சேர்ந்திட 31/7/2026 வரை கால நீட்டிவு செய்யப்பட்டு நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அரசு ஐடிஐயில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ₹750 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சியின் போது மிதிவண்டி, மடிக்கணினி, வருடத்திற்கு 2 செட் சீருடைகள், தையற்கூலியுடன் 1 ஜோடி மூடு காலணி, பாடப்புத்தகங்கள், வரைபடக் கருவிகள் ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்படுகிறது. இலவச பஸ் பாஸ் மற்றும் சலுகை கட்டணத்தில் ரயில் பாஸ் வழங்கப்படும். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 வரை பயின்ற மாணவியருக்கு புதுமை பெண் திட்டத்தில் ₹1000 மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டத்தில் 1000 மாதந்தோறும் வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டு ஐடிஐ தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மொழிப்பாடங்களான தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும் எழுதி 12ஆம் வகுப்பு சான்றிதழ் பெறலாம். இதுபோல 8ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டு ஐடிஐ தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர் 1 ஆண்டு தேர்ச்சி மற்றும் 1 வருட அப்ரண்டிஸ் தேர்ச்சி பெற்றவர்கள் மொழிப்பாடங்களான தமிழ் மற்றும் ஆங்கிலமே எழுதி 10ஆம் வகுப்பு சான்றிதழ் பெறலாம். அரசு ஐடிஐயில் நிறைவு செய்யும் பயிற்சியாளர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு பணி, முன்னணி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு, தொழிற்பாளர் பயிற்சி பெற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு 04622342005 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ பாடல் கேட்டு வந்துடலாம். மௌனம் பேசியதே திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கராஜா இசையில், வாலி வரிகளில் மாணிக்க விநாயகம், மால்குடி சுபா குரல்களில் சுப்பிரமணியம். பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 6:56. வாசிக்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸில் நாளை 22/7/2027 புதன்கிழமை அன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ சேகர் அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 வணக்கம் பரணியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று மனதார பாராட்டுவதின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்பப்படல்கள். 11:00 மணித்திருநாடு ஜடிங்கா அஸ்ஸாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே. வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சத்தான உணவுகள் பற்றிய தகவல்கள். 1:00 நலம்தானா பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் உடல் சோர்வினை போக்கும் வைட்டமின் பி நிறைந்த உணவுகள். பிற்பகல் 2:00 குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி NCERT. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம் சமூக ஊடக பயன்பாடும் சட்ட பாதுகாப்பும் நேர்முகம் பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ மதார் முஹைதீன் அவர்கள். 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் முல்லைப்பாட்டு விளக்கும் கார்கால காத்திருப்பின் மௌன ராகம். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்பாடல்கள். நேயர்களே, அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

மீண்டும் ஒரு மலையணக்கம் நேர்களை கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேரம் 7 மணிக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் தகவல்களுடன் திரை இசை நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். ராத்திரி ஆனாலே போதும், இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே, ஏன் இப்படி கடிக்குதோ அப்படின்னு சொல்லிலாம் புலம்பி தள்ளுவோம். இன்னும் சில பேர் அது எப்படி இத்தனை பேர் இருக்கிறப்போ என்ன மட்டுமே தேடி வந்து கடிக்குது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்ருப்போம். கொசுக்கள் எல்லாரையுமே கடித்தாலும் குறிப்பிட்ட ஒரு சிலர் பேர் மட்டுமே தேடி தேடி திரும்ப திரும்ப வந்து கடிக்குமாங்க. அதுக்கு சில காரணங்களும் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் தெரிஞ்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் குட்டி.

0: வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 7:07 கேட்டுட்டு இருக்கீங்க அறிவியல் தகவலுடன் திரை இசை நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. ஸோ கொசி ஏன் நம்மளை கிடைக்குது, அதுவும் ஒரு சிலரை மட்டும் ஏன் குறிப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. பொதுவாகவே நம்ம மனிதர்கள் உடம்புல இருக்கிற ரத்தம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸில் இருக்கும். பாசிட்டிவில் ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ் இப்படி நிறையா டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ்லையும் ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நிறையா வகைகள் வந்து இருக்குது. இதில் கொசுக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளட் குரூப் எது அப்படின்னு சொல்லி தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஓவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளட் குரூப் தான் இருக்கவங்கள தான் கொசு வந்து மற்றவங்களோட 2 மடங்கு அதிகமாக கிடைக்குமா. இந்த 2 பிளட் குரூப்பும் கொசுக்கு ரொம்பவே ஃபேவரட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி இந்த பிளட் குரூப் இருக்கவங்கள மட்டும் கொசு தேடி கண்டுபிடிச்சு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில், பி வி பிரசாத் வரிகளில், ஹரிஷ் ராகவேந்திரா, விஜய் ஆண்டனி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

7:12 கேட்டுருக்கிறீங்க அறிவியல் தகவல்களுடன் திரை இசை நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த ரெண்டு பிளட் குரூப் இருக்கிறவங்களை மட்டும் ஏன் கொசு தேடி தேடி போய் கடிக்குது, அதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. கொசுக்களால் கிட்டத்தட்ட 100 அடி தூரத்தில் இருந்தே நம்ம மூச்சு விடுறதை கண்டுபிடிக்க முடியுமா. நம்ம மூச்சு விடும்போது வெளிவிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வச்சு தான் கொசு வந்து நம்மளை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வியர்வையிலிருந்து வரக்கூடிய அந்த லாக்டிக் அமிலம் அம்மோனியா வாயு வந்து கொசுக்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் இதை வச்சே கொசு நம்மளை வந்து டார்கெட் பண்ணி கண்டுபிடிச்சிருது. சரி, இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா அதுவுமே இல்லை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூடு இருக்குது பார்த்தீங்களா, உடம்பு சூடு அது அதிகமாக இருந்தாலும் கொசுக்கள் வந்து ஒரு ஹீட் மேப் மாதிரி நம்மளை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். சரி, இதோட முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதிகமாக மூச்சு வாங்குறவங்க அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறவங்க இவங்களை எல்லாருமே கொசு வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். நான் மூச்சில் வந்து தான் கண்டுபிடிக்க பார்த்தீங்களா, அது மாதிரி வியர்வையில் அந்த லாக்டிக் அமிலம் இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறதுனால அதிகமாக மூச்சு வாங்குறவங்க உடற்பயிற்சி செய்கிறவங்க இவங்க எல்லாரையும் கொசு ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்க அதனுடைய ரத்தத்தை வந்து குடிச்சிரும். ஸோ இவங்க எல்லாமே கொசுக்கிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, இதை வச்சு இது மூலமாகவும் கொசு வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது என்ன அப்படிங்கிறத பாடலுக்கு அப்புறமா வந்து சொல்கிறேன். எதிரும்புதிரும் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் புஷ்பவனம் குப்புசாமி சொர்ணலதா குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பதினேழு மணி 19 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கிறீங்க அறிவியல் தகவல்களுடன் திரை இசை நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. ஸோ ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்கள தான் கொசு ரொம்ப தேடி தேடி கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் வியர்வையை வச்சும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூடை வச்சும் தான் கண்டுபிடிக்குது, நம்ம விட்டுற மூச்சுக்கத்தை வச்சும் கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருந்தேன். இது போக இன்னொரு விஷயத்தை வச்சும் கொசு நம்மளை வந்து நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சி நம்மளை கடிக்க வருங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால், கொசுக்களுக்கு ஒரு சில கலர் வந்து கண்ணுக்கு தெரியுமா, அந்த கலரில் நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலாம் அதை வச்சு ஈஸியாக நம்மளை வந்து கடிக்குமா? ஓகே, நீங்கள் யோசிக்கிற புரியுது. இது வரைக்கும் சொன்னதாவது ஓகே ஒரு லாஜிக் இருந்தது, கலர் சார்ட் கலர் கலராக போட்ட ட்ரெஸ் எல்லாம் வச்சு எப்படி கண்டுபிடிச்சி கடிக்குது அப்படிலாம் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. பட் ஆய்வு வந்து நடத்தியிருக்கிறாங்க இதை பற்றி. ஸோ லைட் கலர் ட்ரெஸ் போட்டவங்களோட அந்த டார்க் ப்ளூ, கருப்பு, சிவப்பு இந்த மாதிரி ரொம்ப டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்திருக்கவங்கள வந்து செக் பண்ணப்போ அவங்கள தான் கொசு அதிகமாக கடிச்சிருக்கு. அதே மாதிரி கொசுவோட கண்ணுக்கு இந்த டார்க் கலர் தான் வந்து ஈஸியாக தெரியுமா, நம்ம என்ன லைட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம் அந்த டார்க் கலர் போட்டிருக்கும் போது ரொம்ப ஈஸியாக கொசுவோட கண்ணெல்லாம் நம்ம விழுந்துருவோம், அதனால் கொசுவும் நம்மளை வந்து ஈஸியாக கடிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வருவோம். ஐயா திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் பா விஜய் பாடல் வரியில் கே ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

7 மணி 25 நிமிடத்தில் அறிவியல் தகவல்களுடன் திரைசை தான் கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சி நிறைவு பகுதி வந்துட்டோம். எல்லா கொசுக்களுமே நம்மளை வந்து கடிக்கிறது இல்லைங்க. பெண் கொசுக்கள் மட்டும்தான் முட்டையிடுறதுக்காக நம்மளுடைய ரத்தத்தை வந்து குடிக்குது. ஆண் கொசுக்கள் எல்லாமே பூக்கள்லேருந்து தேனை தான் வந்து குடிக்கும். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக இப்போ குருவி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் பா விஜய் வரிகளில் வித்யாசாகர் எஸ் ராஜலட்சுமி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 7:12 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பில். தொடர்வது ஆசை ஏஞ்சல். ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்படலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் நிலைய இயக்குனர் ஆசை ஏஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் 27 பொது ஒளிபரப்பாகும் ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்படலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியிலிருந்து சுதா, பால்ராஜ், பால் தினகரன், ஆகாஷ், ஆழ்வார், துலுக்கர்பட்டி, பூத்துறை, தாவீது, லிங்கம், களஞ்சியம், பொன்னுச்சாமி, ஜான் தாமஸ், உடையாம்புலி, மரியதாஸ், திருப்பதி, கரம்பை, பொட்டல், பால் பாண்டி, செல்வமேரி, குணசேகர், லதா, தனலட்சுமி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக பார்வையொன்றை பொதுமைப்படத்துலேருந்து இந்த பாடலை நம்ம கேட்டு வந்துடலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஏழு மணி நாற்பது நிமிடத்தில் ஆசைஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நெல்லிப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்லப்பாண்டியன் ஜெயராணி, அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, ஆழ்வார்குறிச்சி, பரமசிவானந்தம், நெல்லை டவுன், கல்லணை, நடராஜன் இவங்களாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சுமுத்து, நடராஜன் இவங்களும் வந்து கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக மனிதன் படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

7:46 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. மதுரை, கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, நந்தினி, மோதிலால், பிரணீதா, மான்ஷி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாங்கினி இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக கோபுரங்கள் சாய்வதில்லை படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம்.

7:50 ஆசிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுருக்குறாங்க. செம்மன் சாலை வண்டியூர் ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன், டவுன் மேலரத விதி கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசாமி அவங்களாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக டாக்டர் சிவா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வருவோம்.

7:55 ஆசையஞ்சல் நிகழ்ச்சியுடன் நிறைவுப்பகுதி வந்துடும். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்டிருக்கிறாங்க மஞ்சள் நீர் காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளேன்கரிசல், சந்திரபோஸ், சுஜன் இவங்களாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக உனக்காகவே வாழ்கிறேன் படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு சீத்தரம் நிறைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை. இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடியாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும், ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி கடல்பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். மேலும் கடந்த 5

0: ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், SE.census.gov.in என்ற இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பதிவு செய்து கொண்ட பின் 11 இலக்க எண் கைபேசி எண்ணுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முதல்கட்ட கணக்கெடுப்பு மேற்கொள்ள வீடுகளுக்கு வரும் அலுவலர்களிடம் இந்த 11 இலக்க எண்ணை தெரிவித்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 160,000 பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு சுந்தரேஷ் பாபு கூறினார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனிய ரவுனக நேரலை கேட்டுருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. 8:05 நீங்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும், வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை எல்லாத்தையும் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நம்ம நிகழ்ச்சியில் வந்து முதலாவதாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வீரபாண்டியன் பட்டணத்துலேருந்து திரேஷிதா உணா வந்து கேட்டிருக்கிறாங்க. சிகப்பு ரோஜாக்கள் படத்துலேருந்து மின்மினிக்கு அந்த பாடல் வேணும் அப்படின்னு.

எட்டு மணி 11 நிமிடத்தில் குக்கு நீங்கள் கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1500 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வைக்காலிப்பட்டியிலிருந்து வைகுண்டராஜா, மாற்றான் படத்திலிருந்து ரெட்டை கதிரை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:16 குக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்பப்படல கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவும்

இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தென்காசியிலேருந்து சாரா கேட்டிருக்கிறாங்க. கொடி படத்துலேருந்து சிரிக்கி வாசம் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: நெளிகிற கொடையிற சரிகிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

0: 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 22 நிமிடத்தில் குக்கு நீங்கள் சார் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. போடமால்புரத்துலேருந்து மந்திரகுமார் வந்து கேட்டிருக்கிறாங்க, கண்ணில் தெரியும் கதைகள் படத்துலேருந்து நான் ஒன்று நினச்சேன் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

காற்றலைகளில் ஓர் இசைக்கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை

0: 8:27 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுருக்கீங்கன்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364094 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதை மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: அன்பான நெல்லை பண்பலைக்கு இரவு வணக்கம். வீரவனிலிருந்து விஸ்வநாதன். மாப்பிள்ளை படத்திலிருந்து. என்னதான் சுகமோ நெஞ்சிலே, இந்த பாட்டு தாருங்கள்.

0: 8:31 குக்கு நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறீங்க. மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், காரைக்குறிச்சி புதுக்குடியிலேருந்து கனகா பேசுகிறேன். எனக்கு வந்து தங்க மனசுக்காரன் படத்துலேருந்து பூத்தது பூந்தோப்பு பாட்டு வேணும். நன்றிங்க சார்.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: எட்டு மணி 37 நிமிடத்தில் குக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துகிட்டு உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364 0749 அப்படிங்கிற

பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பகுதியில் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. புதுக்கோட்டையிலேருந்து லதா கேட்டிருக்கிறாங்க. பண்ணையாரும் பத்மினி படத்துலேருந்து உனக்காக பிறந்தேன்னு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:43 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க கொக்கோ நிகழ்ச்சி தான். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. போடி ரங்கநாதபுரத்திலேருந்து எல்வி மணி கேட்டிருக்கிறாங்க. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலேருந்து மதுரை மறி குழந்தை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:47 குக்கு நிகழ் சாங் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துலேருந்து முத்து பேசுகிறேன். எனக்கு சாமுண்டி படத்துலேருந்து மண்ணத்தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டன்னு வச்சிக்கம்மா இந்த பாடலை ஒளிபரப்பவும். நன்றி.

ஸோ எல்லாருக்குமே வந்து எங்களால் பாடல் வழங்க முடியல. யாரெல்லாம் பாடல் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். ஆலங்குளம் சத்யா சுகுமார், மேலப்பாண்ட வர்மங்கலம், ஆறுமுகசாமி, பாளையங்கோட்டை முருகன், புதுப்பட்டி தாமரை செல்வி, கரூர் ரகுபதி, தங்கப்பொண்ணு மனோஜ்குமார், காவியா, டவுன் ரேணுகா, சிந்துபூந்துரை முருகன், உச்சிமாகாளி, பழையப்பேட்டை நல்லையா, சுப்லாபுரம் மணி, பாளையங்கோட்டை பி எம் ராமச்சந்திரன், சாத்தான்குளம் வைதேகி, முக்குடல் காஞ்சனாதேவி, அஸ்வினி, அதனா கீதா, பிரம்மதேசம் துர்கா, சவளப்பரி, பாண்டியன் இவங்களாம் வந்து கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவான பாடலாக ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஜெயதுர்கா கேட்டிருக்கிறாங்க. சிநேகிதி திரைப்படத்திலேருந்து ராதை மனதில் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நாம் அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து இணைஞ்சிருப்போம்.

நேரம் 9 மணி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 இல். இந்த அரை மணி நேரம் நீங்கள் கேட்டு ரசிக்க இருப்பதுதான் இடைவிடா இசைமலை. நிகழ்ச்சியில் முதல் பாடல் அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249986458, மேலும் விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 9:29. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் இடைவிடாத இசைமலை. நேயர்களே, நிறைவு பெற்றது நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

இனிய இரவு வணக்கம் நேர்களை கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. 9:30 நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கியச்சாரல். இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஆசாரோ கோவை குறிப்பிடும் அன்றாட நிகழ்வுகளும் அறிவியலும் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலிகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். பதினெண் கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்று தான் ஆசாரக்கோவை. பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் தான் இதோட ஆசிரியர். மனிதன் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய பல வகையான ஒழுக்கங்களை, அதாவது ஒழுக்கங்களை தான் ஆசாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கூறினதுனால அதை இதுக்கு ஆசாரக்கோவை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட பின்னணியில் அறிவிலையும் கொண்டு கூறுது தான் இந்த நூலுடைய சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். அன்பளிப்பு திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், PB ஸ்ரீனிவாஸ், P சுசிலா குரல்களில்.

9:35 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கிறீங்க இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. அதிகாலை எழுறது உடல் நலனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இன்றைய அறிவியல் வந்து வலியுறுத்துது. சூரியன் உதிக்கும் முன்னாடியே எழுந்து சூரியன் மறைந்ததும் உறங்குறது தான் உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத ஆசாரக்கோவை அன்னைக்கே குறிப்பிட்டிருக்கு. வைகரை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதின் தந்தையும் தாயும் தொழுது எழுக அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து விளக்குது. உடல் ஆரோக்கியம் நற்செயல்கள் செய்தல் அப்புறம் பெற்றோரை மதித்தல் அப்படின்னு அறிவியல் கலந்த அறநெறியை அன்னைக்கே இந்த பாடல் வந்து கூறியிருக்கிறாங்க. காலை எழுந்தவுடன் நம்மை தூய்மைப்படுத்தி விட்டு இறைவனை வழிபடுதல் அப்படிங்கிறது தான் மரபு. கடவுள் வழிபாடு என்பது மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு வழி. அத்தகைய இறை வழிபாட்டை பல்விளக்கி நம்மை நாமே தூய்மைப்படுத்தினதுக்கப்புறம் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு பாடல் வரிகள் வந்து கூறியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு கூட நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா குரலி சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 39 நிமிடத்தில் இலக்கியச்சரல் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆசராக்கவை குறிப்பிடும் அன்றாட நிகழ்வுகளும் அறிவியலும் தான் பேசிட்டு இருக்கிறோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் பூசுறது உடம்போட சூட்டை தணிக்க தன்மை கொண்டது. அதுவே தலையில் பூசின எண்ணெயை உடம்பு உறுப்புகளில் பூசினோம்னா உடல் நலத்துக்கு அது வந்து அது தீங்கு விளைவிக்கிறதா இருக்கும். நாம் அணியக்கூடிய ஆடைகளையும் தூய்மை செய்து குளித்து சுத்தமாக அணிகிறது தான் உடல் நலத்துக்கு நல்லது. நம்மளோட ஆடைகளை தூய்மையாக அணிகிறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட ஆடைகளை அணியாமல் இருக்கிறதோ தோல் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கும் அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. தலை உரைத்த எண்ணெயால் எவ்வுறுப்பும் தீண்டார், பிறருடுத்த மாசுனியும் தீண்டார், செருப்பு குறை எனினும் கொள்ளார் இறந்து அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. குளிக்கிறப்போ உடலுக்கு மட்டும் இல்லாமல் தலையோடு சேர்த்து குளிக்கிறது தான் முறை. சுற்றுப்புறத்தை கெடுக்கும் விதமாக நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துறது, கால்நடைகளை குளிப்பாட்டுவது அப்படின்னு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே நீருடைய தன்மையை மாசுபடுத்தி நோய்களை பரப்பும் அப்படின்னு சொல்லியும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாங்களே, நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பொண்ணு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து வேதா இசையில் கண்ணதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் PC சிலா குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு சீத்து வந்துருந்துருங்க.

9:44 இலக்கியச்சாரல் நீங்கள் சார் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆசாரக்கோவை குறிப்பிடும் அன்றாட நிகழ்வுகளும் அறிவியலும் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். ஒரு இடத்துக்கு போன பிறகும் திரும்பி வந்த பிறகும் உணவு சாப்பிட்றப்போ அதுக்கு முன்னாடியும் உணவு சாப்பிட்டதுக்கப்புறமும் கை மற்றும் கால்களை தூய்மையாக கழுவுறது கால்களில் படிந்து இருக்கிற அந்த கிருமிகளை நீக்க உதவும். அதனால் தூய்மையும் உடல் ஆரோக்கியமும் ஒன்றோடொன்று இணைந்தது அப்படிங்கிறத. காலின் நீர் நீங்காமை உண்டிடுக, புள்ளியும் ஈரம் புலராமை ஏறற்க அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் மூலமாக வந்து கூறியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் இப்போது நில் கவனி காதலி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுவிஸ்லா கூறிய சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருக்கேன்.

உயிர் வாழ உணவு இன்றியமையாதது. அதுலேயும் உண்ணக்கூடிய உணவு செரிமானம் அடைஞ்ச பிறகு தான் உடல் வந்து ஆரோக்கியம் பெறுது. சாப்பிட்றப்போ ஆடுதல், அசைதல், வேடிக்கை பார்க்கறது, அப்புறம் சாப்பிடக்கூடிய உணவை வீணாக்கிறதும் கூடாது. அதே மாதிரி கீழே சிந்தாமல் சாப்பாடு சாப்பிட்றதும் ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து ஆசார கோவிலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது போக படுத்துக்கிட்டோ நின்றுக்கிட்டோ இல்லை திறந்த வெளியிலேயோ கட்டில் அமர்ந்தபடியோ தேவைக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுறாங்க. உணவில் இனிப்பை முன்கூட்டியே சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உணவு வந்து செரிமானம் சீக்கிரமாக அடையும் அப்படிங்கிறத. தித்திக்கும் இனிப்புகளை முதலில் உண்டு, கசப்பானவற்றை இறுதியாக உண்டு, மீதமுள்ளவற்றை இடையில் உண்ண வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பாடல் மூலமாக வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கைப்பன எல்லாம் கடை, தலை தித்திப்ப மெச்சும் வகையால் உமிழ்ந்த இடை ஆக அப்படின்னு அந்த பாடல் வந்து சொல்லுது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். தெய்வமகன் திரைப்படத்திலேருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிடம் மாறாயந்த

பெரும்பாலும் நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கு நாம தான் வந்து காரணமாக இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்முடைய சோம்பல் தான். நாள் முழுவதும் உழைக்கிறதுனால களைத்துப்பை சாயந்தரம் வந்தோடனே படுக்க நினைக்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். ஆனால் அதையே வழக்கமாக்கிக்கிட்டோம்னா சோம்பல் வந்து நோய்கள்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அந்தி மாலை பொழுதுல தூங்குறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யார் மீதாவது நமக்கு வருத்தம் வந்தது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பேசி சமாதானம் செஞ்சிடணுமா, இல்லைன்னா அந்த வருத்தம் ராத்திரி முழுக்கும் நம்ம வாட்டி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு வேலைகளை முடித்து விளக்கேற்றி இரவு வந்ததுக்கப்புறம் உறங்குதல் நல்லது அப்படிங்கிறத ஒரு பாடல் மூலமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்திப்பொழுது கிடவார் நடவாரே உன்னார் வெகுளார் விளக்கு இகழார் முன் அந்தி அங்கு உண்டு அடங்கல் வழி அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். குழந்தை உள்ள திரைப்படத்திலிருந்து எஸ்பி கோதண்டபாணி இசையில், கண்ணதாசன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா

0: தூறுது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
1: உங்க பொண்ணான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
2: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
3: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
2: இது 102.6.
4: நேரம் 9:59. நேரில் கேட்டுட்டு இருக்கிறீங்க இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆசாரக்கோவை குறிப்பிடும் அன்றாட நிகழ்வுகளும் அறிவியலும் அதை பற்றி தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து நம்ம என்னென்ன கடைபிடிக்கிறோமோ வந்து எல்லாமே அறிவியல் சம்மந்தப்பட்டதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியரே வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருந்தா. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு ஃபாலோ பண்ணியிருப்போம், தெரியாமல் கூட வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. நிகழ்ச்சியில் உள்ளவர்களோட காற்றலில் இணைந்திருந்தேன் நான் உங்களுக்கு அடையம் ஞானவல்சன். நேர்களை நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 10 மணி. நேரில் கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. கேட்டுட்ருக்கிறீங்க சுகமான ராங்கன் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு தொலைபேசி மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256111332 மற்றும் 0462256111333 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அந்த காலத்து கர்ணன் போலவும் இந்த காலத்து கர்ணன் போலவும் என்றென்றும் நேயர்களுக்கு தினமும் கர்ணனாக விளங்கும் நமது எப்பம் 102.6 இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்
1: சொல்லும் வேளையில் நாளை காலை அதாவது நாளை காலையில் உதிக்கும் சூரியனுக்கு இன்றே இப்பொழுதே வணக்கம் சொல்வது போல் அமைந்த ஒரு பாடலாகிய கர்ணன் திரைப்படத்திலிருந்து மழை கொடுக்கும் அப்படிங்கிற பாடல் கொடுங்க சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: ரொம்ப நன்றி சார்.

0: பத்து மணி 9 நிமிடத்தில் சுகுமான வரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனி இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மதுரை ஜவஹர் புரத்துலேருந்து உங்கள் அன்பு சோன் ஆண்டனி சார்.
0: ஆ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மின்சார கனவு திரைப்படம் சார். அதில் அனுராதா சினிமா பாடியிருப்பாங்க, அன்பென்ற மொழியிலே. நான் திருநெல்வேலியில் எங்கள் அக்கா பரிமலாதேவி அக்கா இருக்காங்க திருநெல்வேலியில் விஎம் சத்திரத்தில், அவங்களுக்கு வேண்டி பாடல் டெடிகேட் பண்ணி
0: சார். நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 10:13 சுகமலராங்கல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தேனிலும் சொன்னா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு

0: காத்திருந்தால் அது நல்லவர் வழியாகும்.
1: பத்து மணி பதினெட்டு நிமிடத்தில் சுகமலராங்கல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க.

வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? அவங்க இணைப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். சரி, அவங்க கேட்டால் பரவாயில்ல, வந்து கேட்டலாம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:22 நிமிடத்துல சுகமான ராகங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இருக்கீங்க? ஆ சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராணி தேனி.
1: ஆ நலமா இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு இமைகள் படம். மாடபுறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ ரவிவர்மன் வருவான் புனதனகின் வாய் வரந்த படத்தை.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நன்றி நன்றி.
1: நேர்களை நீங்களும் சுகமானவராக நீங்கள் சில கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச படலை கேட்டு ரசிகர்கள் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம்.

0: 10 மணி 28 நிமிடத்தில் சுகமான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூர் நகர்.
0: உங்க பேரு?
1: கனகரத்.
0: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: சார், பிரதாப் என்ற படத்திலிருந்து என் கண்ணனுக்கு காதல் வந்தனம்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி சார்.

0: 10:13 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை தொலைபேசி மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பான ஞான வில்சன் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து.
0: ஆ சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: சார் எனக்கு வந்து வைரநஞ்ச படத்துல இருந்து செந்தமிழ் பாடும் சந்தன காற்று அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து.
1: நன்றி சார், நன்றி.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 38 நிமிடத்தில் சுகமணராங்கல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பான அறிவிப்பாளருக்கு இனி இரவு வணக்கம் சொல்லி சொல்வது சிந்து பூந்தரை முருகன் கச்சேரி.
1: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
2: ஜிம் பிச்சிக்கா ஜிம் பிச்சிக்கா அண்ணா சீலி நீ சிரிக்க என்ற பாடல்.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி.
3: ஜிமுக்கு சிக்கா ஜிக்கு ஜிமுக்கு சிக்கா ஜிமுக்கு சிக்கா ஜிக்கு ஜிமுக்கு சிக்கா தானே ஜிமுக்கு சிக்கா
4: ஜிமுக்கு சிக்கா
3: ஜிமுக்கு சிக்கா
4: ஜிமுக்கு சிக்கா
3: ஜிமுக்கு சிக்கா ஜிக்கு ஜிமுக்கு சிக்கா
4: ஜிமுக்கு சிக்கா ஜிக்கு ஜிமுக்கு சிக்கா
3: ஜிமுக்கு சிக்கா ஜிக்கு ஜிமுக்கு சிக்கா
4: ஜிமுக்கு சிக்கா ஜிக்கு ஜிமுக்கு சிக்கா.

0: 10:43 சுகமலரங்கல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு தொலைபேசி மூலமாக உங்களுடைய விருப்பப்படலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், எங்க யார் பேசுறீங்க?
1: எடுதாவணையிலிருந்து மாறி.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படல் வேணும்?

0: 10:48 சுகமானவராங்க. நீங்கள் சங்கேற்று இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் புதுச்சேரியிலிருந்து அனுராதா பேசுகிறேன் சார்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பதியார் வீட்டு பிள்ளை படத்துல இருந்து மனமாலை.

0: 10:54 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: சார், புள்ளுக்காட்டு வேலை முடிச்சு.
0: ஆ, சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: சார், சின்ன பசங்க மயிலாடும் தோற்று அன்னாட கண்டேன்.
0: ஆ, நீங்கள் கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 10:59 நிமிடத்தில் சுகமான ராங்கல் நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம்.
1: தங்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பாவசத்திரம் புஷ்பலதா துரைமணி. நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ராஜாஜி ராஜா படத்திலிருந்து மீனம்மா மீனம்மா பெண்கள் மீனம்மா அந்த பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: தேங்க்யூ.

0: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1095 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை 102.6 தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:38 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதலில் சாந்தி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: hockey history. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் கேளடி கண்மணி மௌனம் பேசியதே, மௌனம் சம்மதம், புது வசந்தம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் இடம்பெறுவது கேளடி கண்மணி படத்திலிருந்து பாடல்கள்.

0: பாடியாண்ணா?
1: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
0: கேட்டியா? பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, வேற என்ன தெரியும்?
1: வேறயா? நான் பாடம் நடத்துவேன்,
0: அப்புறம்
1: ப்ரே பண்ண.

0: சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவுரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை ஆயிரத்தில் ஒருவன், வல்லவனுக்கு வல்லவன், யார் நீ ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

இன்றைய நெஞ்சு மரப்பதலின் நிகழ்ச்சியில் மயங்குகிறாள் ஒரு மாது, தேன் சிந்துதே வானம், அபூர்வ ராகங்கள், நாளே நமதே ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக மயங்குகிறாள் ஒரு மாது படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது கேஜே யேசுதாஸ் பாடலில் பாடல்.

நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை மயங்குகிறாள் ஒரு மாது படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து தேன் சிந்ததே வானம் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒழிக்க கேட்கலாம். முதலில் ஒழிக்கவிருப்பது கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவு 2:35 45 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை தேன் சிந்துதே வானம் படத்திலிருந்து சில பாடல்கள் உங்களுக்கு கேட்டீர்கள். தொடர்ந்து அபூர்வ ராகங்கள் படத்திலிருந்து இரு பாடல்கள் கேட்கலாம். முதல் ஒலிக்கவிருப்பது கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நிஜம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை அபூர்வராகுங்கள் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து நாளை நமது படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவள். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: You, please come.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் மற்றும் சுபீர் சென் ஆகியோரது பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்கள் பாடியுள்ள பாடல்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இப்போது திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீரகுவர், தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதிராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது தேவி தரிசனம் படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

தரி நீதாதா தரி நீதாதா தரி நீதாதா.